வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 16 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 தேதி சனிக்கிழமை. நேரம் 5:57.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிகளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வீர் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா தே மற்றும் ஹர்ஷ் சிங் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். அழகான இதமான பிளசண்டான மார்னிங் டைமில் 6:03 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார்.

0: நிகழ்ச்சியின் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 95 அதிகாரம் இனியவை கூறல். பணி உடையன் இன்சுலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்று பிற. இதன் விளக்கம் வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும். மற்றைய அணிகள் அணிகள் அல்ல. குறளும் விளக்கமும் மீண்டும் ஒரு முறை. பணி உடையன் இன்சொலநாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. இதன் விளக்கம் வணக்கமுடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும். மற்றைய அணிகள் அணிகள் அல்ல. கேட்டது குறளும் விளக்கமும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: உழைப்பு. உழைப்பே உயர்வு தரும், உழைக்காத காசு நிலைக்காது என்றெல்லாம் அனுபவ மொழிகள் உண்டு. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே என்று பாடல் உண்டு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பழமொழியும் உழைத்து வாழ வேண்டும் என்றே அறிவுறுத்துகிறது. அடிமையைப் போல உழைப்பவன் அரசனைப் போல உண்பான் என்றார் கதே. உழைப்பை இரு வகைப்படுத்தலாம். அறிவு உழைப்பு, உடல் உழைப்பு. அறிவு உழைப்பாளர்களுக்கே மதிப்பு அதிகம். பலர் ஏன் உழைக்கிறோம், எதற்காக உழைக்கிறோம், எப்படி உழைக்கிறோம் என்ற சிந்தனையின்றி உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேறொரு பணிக்கு என்றார் ஔவையார். உடல் உழைப்பு சார்ந்த பல வேலைகள் இன்று மறைந்து வருகின்றன. தெளிந்த நீர் போன்ற கூழானாலும் உழைத்து உண்பதே இனிது என்ற திருவள்ளுவரின் கருத்தை உணராத பலர் குறுகிய காலத்தில் உயரத்துக்கு வர வேண்டும், பெரிய பணக்காரராக வேண்டும் என்ற பேராசையில் தவறான வழிகளில் பொருள் ஈட்டுகின்றனர். பழியைச் சுமந்த செல்வத்தை விட சான்றோரின் வறுமையே மேல் என்றார் திருவள்ளுவர். உழைப்பு மனிதனை ஏமாற்றுவதில்லை, மனிதன்தான் உழைப்பை ஏமாற்றுகிறான். சிந்திக்கும் திறன் மனிதர்களை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தியது. விலங்குகளின் உழைப்பு உணவு தேடலுடன் நிறைவு பெறுகிறது. மனிதர்களின் சிந்தனை திறன் உணவு தேடலுக்கு பின்னும் தொடர்ந்தமையால் சில விலங்குகளின் உழைப்பையும் பயன்படுத்தி கொண்டனர். வீட்டு விலங்குகளை வளர்த்து அவற்றின் பயனை பெற்ற மனிதர்கள் யானை, குதிரை போன்ற விலங்குகளின் உழைப்பையும் போருக்கு பயன்படுத்தினர். தொல்லியல் அகழ்வாய்வுகளில் கிடைக்கும் பானை ஓடுகளும் கருவிகளும் முன்னோர் வாழ்வியலையும் அவர்தம் உழைப்பையும் கண்முன் நிறுத்துகின்றன. சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெல் சேர உழுது உழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்புத் தோள்கள் எவரின் தோள்கள்? கற்பிழந்து மலை பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை என்று மனித உழைப்பால்தான் காடுகள் நாடுகளாகவும் நகரங்களாகவும் மாறின என்றார் பாரதிதாசன். நாம் உண்ணும் உணவு முதல் உடுத்தும் உடை வரை நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் பலரின் உழைப்பு உள்ளது. முன்னோர் சேர்த்து வைத்த செல்வங்களால் சிலருக்கு அவர்களின் உழைப்பின்றி பொருள் கிடைக்கும். அவ்வாறு பொருளுடன் தொழில் தொடங்குவது பாதுகாப்பானது, மகிழ்ச்சியானது. ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தாலும் உன் முயற்சியால் உன் உழைப்பினால் பெற்ற செல்வமாக இருந்தால் மட்டுமே கொடு என்றார் திருவள்ளுவர். உழைப்பால் கிடைக்கும் செல்வம் நாம் மட்டும் நுகர்வதற்கானது அல்ல. செல்வத்தின் பயன் ஈகை. தமக்காக உழைக்காமல் பிறருக்காக உழைப்பவர்கள் இருப்பதால்தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறது புறநானூறு. கழித்தொகையில் தோழி தலைவனிடம் அரிய பொருள்களின் மீது எழுந்த ஆசையால் உள்ளம் தூண்ட தலைவியை பிரிந்து வேற்று நாடு சென்றிருக்க எண்ணாதே. நீ நன்கு மதித்த பொருளும் நீண்ட காலம் தேடுவதன்றி அள்ளி கொள்ளுமாறு ஒரே இடத்திலேயா கிடைக்கப் போகிறது? பொருள் தேடப்போகாது. ஒரே இடத்திலேயே இருப்பவர்கள் எல்லோரும் உணவுக்கு கூட வழியில்லாது அழிந்து போகிறார்களா என்ன? இளமையும் அன்பும் ஒன்றாக வாய்க்க பெற்றவர்கள் பொருளை விரும்புவார்களா? இல்வாழ்க்கை என்பது இன்ப துன்பங்களை இணைந்து எதிர்கொள்வதுதானே. பொருளுக்காக பிரிந்து சென்ற நீ இளமை கழிந்து பொருளை மட்டும் ஈட்டி வருவதா வாழ்க்கை என்று கேட்கிறாள். உழைப்பு உடலை வலி

0: மையாக்கும். உழைப்பு அனுபவத்தையும் மன வலிமையையும் தரும். விதைத்தவர் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை என்று சொல்வது போல உழைக்கும் இயல்பு உடையவர்கள் உடல் துன்பங்களை பெரிது என மதிக்க மாட்டார்கள். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார் என்றார் ஔவையார். முழு ஈடுபாட்டுடன் செய்யும் எந்த ஒரு செயலும் தவத்துக்கு இணையானது. விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் உழைத்தால் சோர்வு தோன்றாது, மனநிறைவே தோன்றும். வரப்புயர நீர் உயர்வதும், நீர் உயர நெல் உயர்வதும், நெல் உயர குடி உயர்வதும், குடி உயர கோல் உயர்வதும் உழைப்பால் என்பதை உணர்வோம். உழைப்பால் உயர்வோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: இன்னைக்கு உங்களோட டேவ நம்ம எஃப்எம் ரெயின்போ

0: சான்றோர் சிந்தனை. கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள்.
1: இன்னைக்கு உங்களோட டேவை நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும். நம்ம காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் வரிசையின் முதலில் TM சவுந்தரராஜன் பாடியது

6:18 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து எஸ் எம் யூசுப் பாடியது

0: இனி கேட்கலாம் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று காலை 8 மணிக்கு ரெயின்போ வைப்ஸ், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம், அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 5:02 சித்திர செவ்வானம், வழிகாட்டியில் நர்சிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் கு மகாலட்சுமி அவர்கள். இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் 300 மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் ஹோகோ சீட் கீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். இதுவரை கேட்டது நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்று ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேரம் 6:35.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 30°C முதல் 31°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23°C முதல் 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 6-10 km வரை வீசக்கூடும் என்பதால் மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். உள் மாவட்டங்களில் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை அளிக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை கவனத்தில் கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளம் இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். பருத்தியில் முளைப்புத்திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் விதைத்த நாற்றுகளை பாடுவாசி நடவு செய்ய உபயோகப்படுத்தலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 km வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கருமினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். மேலும் காற்றின் வேகம் 10 km மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாளியில் மூங்கில் களியினை உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். நிலவும் மேகமூட்டமான வானிலையினால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க ஃபெரஸ் சல்பேட், ஜிங்க் சல்பேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சாம்பல் நோயின் அறிகுறி தென்படி டெட்ராகோனசோல் 3.8 CC என்ற மருந்தை 2 மில்லி என்ற அளவில் 1 லிட்டர் நீருடன் கலந்து தெளிக்கவும். கால்நடை கூடாரங்களை சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்யவும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கிறது.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி.

0: பள்ளி வேளாண்மை பள்ளி பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேயர்களே, நமது FM 103 இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சியானது இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் ஹூகா சீட்ஸ் கீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். அன்பார்ந்த விவசாயிகளே, நம் நாட்டில் மக்காச்சோளத்தின் தேவையானது ஊட்டச்சத்து மற்றும் வர்த்தக ரீதியின் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகின்றது. மேலும் கால்நடை மற்றும் கோழி தீவனங்கள், தொழிலக பயன்பாடு, எத்தனால் பயன்பாடு, உயிர் நெகிழ் உபயோகம் போன்ற காரணிகளால் முக்கிய வர்த்தக பயிராக மக்காச்சோளம் விளங்குகிறது. இந்திய அரசாங்கத்தின் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகத்தின் 3வது மதிப்பீட்டின்படி 2025-2026 மக்காச்சோளம் 10.74 மில்லியன் ஹெக்டரில் பயிரிடப்பட்டு 55.10 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பானது இயல்பை விட தாழ்ந்த தென்மேற்கு பருவமழை பொழிவு மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்படும் மாநிலங்களான கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் நிலவும் என்பதால் இது பரப்பு மற்றும் உற்பத்தியை மட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலநிலை காரணிகள் மற்றும் சென்ற ஆண்டின் அதிக மக்காச்சோள உற்பத்தியினை மேற்கு ஆசிய நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை உயர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி வர்த்தகங்களால் நடுநிலைப்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2025-2026 சுமார் 0.54 மில்லியன் ஹெக்டரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு 3.3 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது நம் மாநிலத்தின் தேவையில் சுமார் 50% மட்டுமே. எஞ்சிய தேவைக்கு பிற மாநிலங்களின் இறக்குமதியையே தமிழகம் நம்பியுள்ளது. சேலம், நாமக்கல், திண்டுக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருப்பூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை நுண்ணறிவு மையம் உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை சந்தையில் கடந்த 15 ஆண்டுகளான நிலவிய மக்காச்சோள விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வு மேற்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் அறுவடை காலத்தில் நல்ல தரமான மக்காச்சோளத்தின் பண்ணை விலை ஒரு குவிண்டாலுக்கு ₹2,200 முதல் ₹2,400 வரை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தகுந்த விதைப்பு முடிவுகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். மேலும் தொழில்நுட்ப விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் சிறுதானியத்துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர்.
3: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: 300க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் ஹூகா சீட்ஸ் கீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
1: நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
3: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தடமாறி சென்ற திசை மாறிய இளைஞர் தலைமுறையினரை தண்டிக்காமல் நாட்டு நலன் மற்றும் தேசிய கட்டமைப்பு உணர்வுடன் அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தை குறிப்பிட்டு பிரதமர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் இதனை தெரிவித்துள்ளார். சமூகத்தில் நிலவும் கோபமும் ஏமாற்றமும் இயல்பானதே என்றாலும் இளமைப் பருவம் என்பது கற்றுக்கொள்வதற்கும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்குமான காலம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களை நீதிமன்ற வழக்குகளுக்கு இழுப்பதோ அல்லது சமூக ரீதியாக துன்புறுத்துவதோ தீர்வாகாது என்றும் சமூகம் அவர்களை அரவணைத்து சரியான பாதையை காட்ட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக 2026-27 முதல் 2030-31 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு 36,441 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் விளையாட்டு மிக முக்கியம் என்று கூறினார். ஒவ்வொரு திறமையான இளைஞரும் விளையாட்டில் சாதிக்க இத்திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்றும் அடிமட்ட அளவில் தொடங்கி ஒலிம்பிக் வரை வீரர்கள் பயிற்சி பெற நாடு முழுவதும் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் விளையாட்டு பாடத்தை ரத்து செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரப்படும் என்றும் எந்தெந்த பள்ளிகளில் கழிப்பறைகள் இல்லை என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய உணவில் அசைவம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் உரிய முடிவெடுத்து அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளி குழந்தைகளுக்கு தரமான சீருடைகள் வழங்கப்படும் என்றும் இதுகுறித்த அறிவிப்புகள் வரும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரப்பாளையம் பகுதிகளில் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை சாக்கடை கால்வாய்களில் சட்டவிரோதமாக வெளியேற்றும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பள்ளிப்பாளையம் சங்ககிரி சாலையில் தடையை

0: மீறி அந்த சாய ஆலை மீண்டும் சட்டவிரோதமாக இயங்குவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அமைச்சர் அங்கு நேற்று நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சர் வருவதை அறிந்ததும் சாய ஆலைக்குள் பணியில் இருந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். அதனைத் தொடர்ந்து ஆலையின் உள்ளே பார்வையிட்ட அமைச்சர் சட்டவிரோதமாக சாயப்பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் கண்டறிந்து உறுதி செய்தார். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அவர் கலந்தாலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தடையை மீறி சட்டவிரோதமாக செயல்படும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் மாநிலத்தில் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் செயல்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. கடந்த ஆண்டு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்றவர்களில் 95% பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு ஞானச்சந்திரன் கூறினார்.
1: மை பாரத் மத்திய அரசினுடைய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற அமைப்பானது நாடு தழுவிய முகாம் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை இந்தியாவில் இருக்கிற 15 முதல் 29 வரை இருக்கிற அனைத்து இளைஞர்களையும் பதிவு செய்வதற்கான முகாமானது அனைத்து நிறுவனங்கள் மற்றும் அனைத்து இடங்களிலிருந்து நடைபெற்று வருகிறது. நஷாமுக்த் பாரத் யுவா கணக்கு புரோகிராம்ல வைத்து மை பாரத் ரிஜிஸ்ட்ரேஷன் டிரைவ் என்பது நடத்தப்பட்டது. இந்த நஷாமுக்த் யுவா பர் விக்ஷித் பாரத் என்ற நிகழ்ச்சி என்பது இளைஞர்கள் குறிப்பாக இளம் தலைமுறையினர் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் நம்முடைய பாரத பிரதமரின் கனவான மலர்ந்த இந்தியாவை அடைவதற்கு போதையில்லா இளைய தலைமுறையை உருவாக்குவதற்கு மை பாரத்தின் சார்பாகவும் மற்றும் நாட்டு நலப்பணித்தின் சார்பாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
0: தமிழகத்தில் கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள ஏனைய மாவட்டங்கள் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் காங்கர் மாவட்டத்தில் மலேரியாவால் 5 உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்புத்துறையில் கணினி மேலாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் மின் ஒப்பந்தப்புள்ளி தொடர்புடைய பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அலுவலர்களுக்கான பயிற்சியை நேற்று ஆணையர் திரு சமீரன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் ஒலிம்பிக் சாம்பியனான 28 திரு நீரஜ் சோப்ரா தனது 2வது முயற்சியில் 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 யஷ்வந்த் சிங் தனது 6வது மற்றும் இறுதி முயற்சியில் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்தார். மகளிர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா தே ஆடவர் பிரிவில் அர்ஷ் சிங் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களுடன் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். காமன்வெல்த் போட்டியில் டெக்கத்

0: ஆண் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடைப்பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா, ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கட்டமைப்புகளான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வே சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: நலமே விலக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி நண்பர்களே. நம்ம நிறைய தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நம்ம உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுலதான் நிறைய பிரச்சனைகள் பொதுவாக இன்னைக்கு உருவாகிறது. நல்ல உறவுகள் இருக்கா அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய கிடையவே கிடையாது. நிறைய பிரச்சனைகள் யார் எடுத்தாலும், ஏமா அவங்க ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க போய் பார்த்தோமா அப்படின்னு கேட்டா உடனே நாம என்ன சொல்றோம், இல்ல அவங்க எனக்கு இந்த கல்யாணத்துக்கு வந்தாங்களா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்களா அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை நாம எதிர்கேள்வி கேட்டுறோம். அது தப்பா அப்படின்னா கண்டிப்பா தப்பு தான். ஒருத்தர் செஞ்சாதான் நம்ம அப்படி செய்யணும் இல்லை. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் பண்பாடுக்கே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதெல்லாம். ஸோ யாது மூரே யாவரும் கேள்வின்னு சொல்லுவாங்க, எல்லாருமே சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு மனநிலை கூட நமக்கெல்லாம் இன்னைக்கு இல்லைன்னா கூட இருக்கிற சொந்தங்களை ஓரளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பாக முடியாத நேரத்தில் எல்லாத்துக்குமே நம்ம தமிழ் ஒரு அருமையான வழிகாட்டுதலாக இருக்கும். நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உறவினர்லேயே ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்களாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிறதோ ஒரு பெரிய டச் இல்லாமல் இருக்கிறதோ நல்லது தான், தப்பு இல்லை. ஆனால் எல்லாருமே யாருமே நமக்கு வந்து 100% ஒத்து போவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம உயிருக்குயிர் நண்பன் ஒத்து போவார்னா அவர்கிட்ட ஒரு பல பிரச்சனைகள், ஆப்போசிட்டான சில கருத்துக்கள் இருக்கும். நம்மளுடைய உயிருக்குயிராக பழகக்கூடிய அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், சகோதர சகோதரியாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தைகளாகட்டும், இல்லை நம்ம மனைவி கணவன் யாராக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய வேறுபாட்டுங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நமக்கு அப்போ தான் வள்ளுவர் பிறந்ததே அது ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்லி. எது நல்லா அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது இருக்கிற பட்சத்தில் சில தவறுகளை நம்ம பொறுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கைடன்ஸ். எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு மார்க்கர், ஒரு கைடன்ஸ், ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்முடைய தமிழ்லேருந்து நம்ம பிக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம என்றைக்குமே தெரிஞ்சு குழந்தைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்து நாமும் அதை கற்றுக்கிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கெல்லாம் நமக்கு யாராவது ஒருத்தர் நல்லா நம்மக்கிட்ட பேச மாட்டாங்கிறாங்களா, ஏதாவது ஒரு நமக்கு ஒரு கவுன்சிலிங் சொல்கிற கால் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்துட்டையுமே இருக்குது. நான் தனிமையில் இருக்கிறேன், நான் பிரேக்கப் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எனக்குள்ளே இப்போ ஐயோ கணவன் மனைக்குள்ளே எனக்கு பிரச்சனை, யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு ஒரு சென்டராக இருந்து ஒரு நடுநிலையாக இருந்து நமக்கு ஒரு சரியான கைடன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற பல பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே தோன்றிகிட்டே இருக்குது. நிறைய இடத்துல போகும்போது சில நேரங்களில் குழப்பிடுறாங்க. நம்ம மேலே அக்கறை இல்லாதவங்ககிட்ட தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா அவங்க போகும்போது என்னென்னா இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுருவாங்க. உங்ககிட்ட ஒரு தூண்டுதல் பண்ணி, அவங்ககிட்ட ஒரு தூண்டுதல் பண்ணி, பிரித்தாளும் கொள்கையில் நிறையா இதில் தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம கவனமாக இருந்துக்கணும். அதுக்காக ரிலேஷன்ஷிப்பும் உடவும் கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் அந்த உறவுகளிலோ இந்த பிரிட்ஜ் மேக்கிங் அப்படின்னு

0: சொல்லுவாங்க. இப்ப ரெண்டு நண்பர்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா, மூன்றாவது நண்பர்கிட்ட ஒருத்தர் போய் சொல்றாங்க, பாருங்க நீங்க இப்படி பண்ணிட்டான்னா, மூன்றாவது நபர் நல்ல நபராக தான் என்ன சொல்லுவாரு, நீங்க போங்க அவர்கிட்ட பேசுங்க, நல்ல விதமாக பேசுனீங்கன்னா அவருக்கு என்னன்னு தெரியும், ஓப்பனாகவே கேளுங்களேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு கைடன்ஸ்னு அர்த்தம். அப்படியே அவன் இப்படி சொல்லிட்டானா, அவன் அன்னைக்கு உங்களை பற்றி இப்படியும் சொன்னான் அப்படின்னு ஒரு சொல்லப்போனால் அதை தூண்டி விடக்கூடிய மாதிரி செயல்கள் செய்யும் பொழுது அது மறுபடியும் பிரச்சனை பெருசாகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தது, தவிர்க்க முடியாத தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தால் தாராளமாக எங்களுடைய இதில் வந்து நீங்கள் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு விஷயம் செயல்பட்டு வருது, அதில் உங்களுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் மருத்துவர் குழு உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ பயந்துக்கவே வேண்டாம், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க, கண்டிப்பாக அதுக்கு தீர்வுகள் உண்டு. நன்றி நண்பர்களே, நாளை மீண்டும் சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734 FM 103
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: ஹாய் ஹாய் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. கரெக்டா 7 மணிக்கு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.

ஐஐடி மற்றும் மத்திய அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கைக்காக JEE என்ற இருநிலை தேர்வு நடத்தப்படுகிறது. மத்திய அரசு நடத்தும் சட்டப்பள்ளிகளில் சேர்வதற்காக கிளாட் என்ற நுழைவுத் தேர்வும் நடத்தப்படுகிறது. அதேபோல பிளஸ் டூ முடித்த பிறகு மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக நீட் என்ற நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்தியாவில் மருத்துவ படிப்பு என்பது பெரும்பாலான மாணவர்களின் கனவாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக சுமார் 1,60,00,000 மாணவர்கள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பாடத்திட்டங்களில் பிளஸ் டூ தேர்வு எழுதுகிறார்கள். தேசிய மருத்துவ

தர்மயுத்தம் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் எம் ஜி வல்லபன். அதற்கு அடுத்தபடியா நிறம் மாறாத பூக்கள் படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையில ஜென்சி பாடியது, பாடலாசிரியர் கங்கையமரன். நேர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமலன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் தொடரும்.

மஞ்சள் நீலா படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையில பி சுசீலா மற்றும் பி ஜெயச்சந்திரன் பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன் அதனைத் தொடர்ந்து

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப் பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்கு ஆசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் அர்ஷ சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் போகபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 5,640 கோடி ரூபாய் செலவில் இந்த பசுமை விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் தேசிய செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆந்திராவின் முதல் செமிகண்டக்டர் திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இது தவிர போகபுரத்தில் தோராயமாக 17,900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் சிறப்புரையாற்றுகிறார். ஆந்திர பிரதேச பயணத்தை நிறைவு செய்து கொள்ளும் பிரதமர் கர்நாடக மாநிலம் மைசூருவுக்கு செல்கிறார். அங்கு சுவாமி விவேகானந்த கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைக்கவுள்ளார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முகநூல் பதிவை அந்நிறுவனம் தற்காலிகமாக கட்டுப்படுத்திய விவகாரத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெறிமுறை சார்பு மற்றும் பொது அமைதியை பேணுவதில் நிறுவனத்தின் பங்கு போன்ற பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட உள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்படி மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய குழு அடுத்த வாரம் இந்தியா வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு இக்குழுவினர் நாடாளுமன்ற குழு முன்பாகவும் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளனர். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி பதிவு முகநூலில் சுருக்கி வெளியிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெட்டாவின் உயர் அதிகாரியை உடனடியாக அழைத்து விளக்கம் கேட்டிருந்தது. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்று கூறி மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியிருந்தாலும் மத்திய அரசு அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசிய பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை குறித்தும் இந்தியாவின் ஆழ்ந்த கவலைகளையும் அவரிடம் தெரிவித்ததாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலின் போது எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். யார் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தினாலும் அதனை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்த ஈரானின் நிலைப்பாடு தனக்கு விளக்கப்பட்டதாகவும் இந்தியா எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கும் ராஜதந்திர வழிமுறைகளுக்கும் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படும் முறையற்ற தேர்தலை அப்பகுதி மக்கள் நிராகரித்திருப்பது பாகிஸ்தானின் ஆளுமைக்கும் அதன் அடக்கு முறைகளுக்கும் எதிரான மக்களின் உணர்வு என்று இந்தியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய

0: வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் அமைதியான முறையில் போராடும் பொதுமக்களுக்கு எதிராக அந்நாட்டு நிர்வாகம் கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த கோர தாக்குதல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் காரணமாக 40-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் அரசின் சட்டவிரோத கொலைகள் குறித்து சர்வதேச அமைப்புகள் மூலம் சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா இங்கிலாந்து உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாமும் உறுதியேற்றுள்ளனர். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள திரு ஆண்டி பர்ன்ஹாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் உரையாடிய போது தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, கல்வி மற்றும் மக்களுக்கிடையேயான உறவுகள் போன்ற பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்ற இருவரும் உறுதியேற்றுள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து விரிவான வர்த்தக உடன்படிக்கையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இருவரும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தகம், பொருளாதாரம், முதலீடு ஆகியவற்றில் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திரு டொனால்டு டிரம்ப், அமெரிக்க ராணுவத்தின் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றை யுக்ரைன் சொந்தமாக தயாரிக்க அனுமதிக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். ஆயுத உற்பத்தியை விரிவுபடுத்துவதை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலேயே தனது கவனம் உள்ளது என்றும் மீண்டும் குறிப்பிட்ட திரு டிரம்ப், அமைதியை ஏற்படுத்துவதே முதன்மையான இலக்கு என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் யுக்ரைன் நகரங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதால் கூடுதல் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகளை வழங்குமாறு யுக்ரைன் தொடர்ந்து நேட்டோ நாடுகளிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்க விசா பெற பிணைய பத்திரம் செலுத்த வேண்டும் என்ற சோதனை ரீதியிலான திட்டத்தை அமெரிக்கா தற்போது நிரந்தரமாக்கியுள்ளது. மேலும் இதற்கான கட்டணம் $20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. முந்தைய சோதனை முறை திட்டத்தில் அதிகபட்ச பிணையத் தொகை $15,000 இருந்தது. அதிகாரிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச தொகையாக $5,000 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய இறுதி விதிமுறையின்படி அதிகபட்ச தொகை $20,000 உயர்த்தப்பட்டுள்ளதுடன் $5,000 என்ற குறைந்தபட்ச தொகை நீக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ விளையாட்டில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷி சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றார். டெகத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடை பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வே சிங் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்து பதக்கம் வென்றார். பதக்கப்பட்டியல்

0: லில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் ஆளுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் அர்ஷு சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

7:25 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அதிகபட்சமா 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனை அடுத்து திருப்பூர்ல அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைஞ்சபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனைத் தொடர்ந்து ஈரோட்டில் இன்னைக்கு அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். சேலத்தில் இன்னைக்கு அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். ஊட்டியில் இன்னைக்கு அதிகபட்சம் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். பாலக்காட்டில் இன்னைக்கு அதிகபட்சம் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

பகல் நிலவு படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். இன்னும் சில நொடிகளில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

0: கேட்ட பாடல் பிரியா படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கேஜி யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம்.
1: உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்கள் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை குறித்து எடுத்துரைக்கிறார்.
2: இந்த வாரம் வந்து உலக தாய்ப்பால் வாரம் அப்படிங்கிறது August 1 to August 7 வரைக்கும் வந்து இதை நம்ம கொண்டாடுறோம். இதை வந்து உலகம் பூராவும் இது அனுசரிக்கப்படுற ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் வாரமா இருக்கு. எல்லாமே ஒரு ஒரு நாள் தான் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கிறது மட்டும் வந்து ஏன் ஒரு வாரம் அப்படி ஏன் அப்படின்னா அதில் அவ்வளவு தனித்தன்மைகள் இருக்குது, மகத்துவங்கள் இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து ஒரு நாள் மட்டும் கொடுக்காம அதுக்காக ஒரு வாரம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பட் அதுக்காக நம்ம இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இதை பற்றி பேசுகிறோம், கருத்துக்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. டெய்லியுமே பீடியாட்ரிஷியன்ஸ், அதாவது குழந்தை மருத்துவர்கள் எல்லாமே ஒரு ஒரு நாளுமே தாய்ப்பால் தினமா கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் வந்து புது தாய்மார்கள் கிட்ட வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பால் கொடுக்கறதோட மகத்துவத்தை எடுத்துரைச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் வந்து நமக்கு பல அப்டக்கிள்ஸ், அதுக்கு நிறைய தடைகள் வந்து கொண்டே தான் இருக்கு. புது பெற்றோர்களுக்கும் அதை ஒரு ஒரு தடைகளையும் எப்படி நம்ம கடந்து கண்டினியூஸா வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறதுக்காகத்தான் வந்து அது ஒரு வாரமா வந்து நம்ம இப்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தாய்ப்பால் அப்படிங்கிறது பிறந்த உடனே வந்து குழந்தைங்களுக்கு தரக்கூடியது, அதாவது குழந்தைங்களுக்கு அவங்க வளர்ச்சிக்கு இன்றியமையாததுன்னு சொல்லலாம். தாய்ப்பால்ங்கிறது எல்லா உயிரினங்களிலும் இருக்கு, ஆனா நம்ம உயிரினத்துல அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் நாளுக்கு நாள் அதை நம்ம ஸ்லோவா அதை மறந்து போயிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க, இரட்டை குழந்தைகள் பிறக்கிறாங்க, குறை மாசத்துல நிறைய குழந்தைங்க பிறக்கிறாங்க, பிறந்தோடனே சில குழந்தைங்களுக்கு வந்து நியோனேட்டல் ஐசியூன்னு சொல்ற பச்சிளம் குழந்தை பிரிவுல வைக்க வேண்டிய நிலைமைகள்லாம் வருது. கூட பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லாம நம்ம இந்த காலத்துல வந்து கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வெளியில போய்கிட்டே இருக்கு. தனித்தனியா பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல நம்ம முழுமையா தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அந்த புது தாய்க்கு அவங்களோட ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லாத நிலை, இந்த மாதிரி பல தடைகள் வந்துட்டு தான் இருக்கு. அதாவது புது பெற்றோர்கள் அவங்க தாய்ப்பால் கொடுக்கணும், நான் கண்டிப்பா தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்பேன், 6 months வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து வெறும் தாய்ப்பால் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பால் தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க ஊக்கமா மோட்டிவேட்டடா இருந்தாலும் கூட பல தடைகள் அவங்களுக்கு வருது. நம்ம வாழ்ந்த உலகத்தை மறுபடியும் நம்ம குழந்தைகள், நம்ம பேர குழந்தைகள், அவங்களுடைய பேர குழந்தைகளும் வாழ்ற மாதிரி ஒரு பூமியா விட்டுட்டு போகணும். அந்த சஸ்டைனபிலிட்டி ஆஃப் தி எர்த் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த புட்டிப்பால் பாட்டில் ஃபீடிங் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ஸில் வர்றது. ஸோ அப்போ அந்த பிளாஸ்டிக்கை வந்து இதுலேயும் இருக்கிறத தவிர்க்கணும். அதுக்கு நம்மளாலேயும் ஒரு முயற்சி, அந்த முயற்சி பிறந்த நாள்லேருந்து வரணும். பிறந்த குழந்தைங்களுக்கு வேற எந்த உணவும் தரக்கூடாது, தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டியது. 180 days 180 நாட்கள் வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறமா 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது அந்த குழந்தையோட எதிர்ப்பு சக்திக்கு, அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு, மூல வளர்ச்சிக்கு, யோசனைகளுக்கு, அவங்களோட திங்கிங் பவர், அவங்களோட ஃபியூச்சர் ஹெல்த், இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறையா பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, அவங்க வந்து ஆண்டர்பிரனர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால நிறையா பேர்த்தால 2 வயசு அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாமல் போகுது. அப்படி இருக்கிற நிலைமையில குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது வந்து தாய்ப்பால் கொடுக்கறத வந்து நாம முயற்சி எடுக்கணும். அதுக்காக தாய்ப்பால் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க, அதாவது இன்ஃபென்ட் மில்க் சப்ஸ்டிடியூட் ஆக்ட் ஆஃப் 2003. இந்த தாய்ப்பால் பாதுகாப்பு சட்டம் மூலமா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் இல்லாம மற்ற செயற்கை உணவுகள், பாட்டில்கள், ரப்பர்கள் இதெல்லாம் வந்து மருத்துவர் அறிவுரையை மீறி யாராவது பரிந்துரைச்சாங்கன்னா, அதாவது பிரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த தண்டனையும் இந்த சட்டத்தின் கீழ் இருக்கு. கடைசியா என்ன சொல்ல விரும்புறேன்னா தாய்ப்பால் குடிப்பது குழந்தையோட உரிமை, எந்த அளவுக்கு அதுக்கு துணை நிற்கணுமோ அந்த அளவுக்கு புது பெற்றோர்களுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்து 6 months எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு உறுதியேற்போம்.
1: இதுவரை உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவ மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.

0: இன்று
1: ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள். இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான அத்தியாயங்களில் ஒன்று ஒத்துழையாமை இயக்கம். 1920 இதே ஆகஸ்ட் முதல் நாளில் அதிகாரப்பூர்வமாக மகாத்மா காந்தி தொடங்கிய இந்த இயக்கம் ஆயுதம் இல்லாமல் அகிம்சை வழியில் ஆங்கிலேயர்களை அதிரவைத்த முதல் மிகப்பெரிய மக்கள் இயக்கம். ரௌலட் சட்டத்தின் அடக்குமுறையை எதிர்க்கவும், ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு நீதி கேட்கவும், கிலாபட் இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கவும், இந்தியாவை முழுமையான சுதந்திர நாடாக்குவதும் தான் இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இதன் விளைவாக மக்கள் அரசின் பள்ளிகள், கல்லூரிகள், நீதிமன்றங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களை புறக்கணித்தனர். ஆங்கிலேயர்கள் வழங்கிய பட்டங்களையும் பதவிகளையும் திருப்பி அளித்தனர். வெளிநாட்டு துணி விற்பனை கடுமையாக குறைந்தது. கதர் நூற்பதும் சுதேசி பொருட்களை பயன்படுத்துவதும் ஒரு பொருளாதார புரட்சியாக மாறியது. அந்த வகையில் ஒத்துழையாமை இயக்கம் சாதாரண மக்களையும் விடுதலை போராட்டத்தில் பெருமளவில் இணைத்த முதல் தேசிய இயக்கமாகவும், இந்தியர்களின் ஒற்றுமை, தன்னம்பிக்கை மற்றும் சுதந்திர வேட்கையை உலகிற்கு உணர்த்திய மகத்தான போராட்டமாகவும் இன்றளவும் நினைவு கூறப்படுகிறது.
0: இன்று
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: வெப்ப இடர் மேலாண்மை, எல் நினோ. புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றம் இன்று உலக நாடுகள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாகும். காலநிலை மாற்றத்தின் விளைவாக வெப்ப அலைகள், வறட்சி, மழைப்பொழிவு மாற்றம் போன்ற இயற்கை நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன. இவற்றில் உலகின் பல நாடுகளில் வானிலையை பெரிதும் பாதிக்கும் முக்கியமான நிகழ்வு எல் நினோ ஆகும். எல் நினோ என்பது பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் காலநிலை நிகழ்வாகும். இது பொதுவாக 2 முதல் 7 ஒருமுறை ஏற்படுகிறது. இந்த நிகழ்வால் காற்றின் இயக்கம் மற்றும் மழைப்பொழிவு மாறுவதால் உலகின் பல நாடுகளில் வறட்சி, வெள்ளம் மற்றும் வெப்ப அலை போன்ற இயற்கை சவால்கள் உருவாகின்றன. இந்தியாவில் எல் நினோ ஏற்படும் காலங்களில் தென்மேற்கு பருவமழை குறைய வாய்ப்புள்ளது. இதனால் நீர் பற்றாக்குறை, வறட்சி, நிலத்தடி நீர்மட்டம் குறைதல் மற்றும் வேளாண் உற்பத்தி பாதிப்பு போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. மேலும் அதிக வெப்பநிலையால் வெப்ப அலைகள் அதிகரித்து முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் உடல்நலப் பிரச்சினை உள்ளவர்களுக்கு ஆபத்து அதிகரிக்கிறது என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள். எல் நினோவின் பாதிப்புகளை குறைக்க பாதுகாப்பான குடிநீர், மருத்துவ வசதி, மரக்கன்றுகளை நடுதல், மழை நீர் சேகரித்தல் மற்றும் நீர் சிக்கனம் போன்றவற்றை கடைபிடிக்கலாம். வேளாண்மையில் வறட்சியை தாங்கும் பயிர்கள் மற்றும் சொட்டு நீர் பாசன முறைகளை பயன்படுத்தலாம். மேலும் இவ்வகை காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கத்திலிருந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க முன்கூட்டியே திட்டமிடுதல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மூலம் திறம்பட செயல்பட முடியும் என்கிறார்கள் சூழலியலாளர்கள்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
0: இனி கேட்கலாம் சேவை செய்திகள். உக்கணம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறங்காட்டிக்கு இன்னைக்கு காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெரைட்டி ஹால் ரோடினுடைய பகுதி, டவுன் ஹால் பகுதி, தியாகி குமரன் மார்க்கெட், ஒப்பனக்கார வீதி, செல்வபுரம், கெம்பட்டி காலனி பகுதிகள், கரும்புக்கடை, ஆத்துப்பாளம், உக்கடம், சுங்கம் பைபாஸ் ரோடு, சண்முகா நகர், ஆல்வின் நகர், இந்திரா நகர், பாரி நகர் மற்றும் டாக்டர் முனுசாமி நகர், இதனை சுற்றியுள்ள பகுதிகள், ஸ்டேட் பேங்க் ரோடு, கலெக்டர் அலுவலகம், ரயில் நிலையம் பகுதிகள், அரசு மருத்துவமனை, லாரிப்பேட்டை மற்றும் உக்கடம் பகுதிகள். ஒண்டிபுதூர் கோட்டம் சூலூர் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட சூலூர் அலுவலகத்தில் ஒற்றைப்படை மாத மின் கணக்கீட்டு முறையினை நிர்வாக காரணத்தால் இரட்டைப்படை மாதத்திற்கு மாற்ற வேண்டியிருப்பதால் சூலூர் வடக்கு மின் நுகர்வோர்கள் ஜூலை மாத கணக்கீட்டினை உரிய காலத்தில் செலுத்துவதுடன் தங்கள் இணைப்புகளை ஆகஸ்ட் மாதத்திலும் கணக்கீடு செய்ய இருப்பதால் தாங்கள் ஆகஸ்ட் மாத கணக்கீடு தொகையினையும் மின் துண்டிப்பு ஏற்படாதவாறு உரிய காலத்தில் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 5:00 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நர்சிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் கு மகாலட்சுமி அவர்கள். 8:00 ரெயின்போ வைப் ஷோ பிரசன்ட் பண்றதுக்காக வைபோர்டு ரெடியா இருக்காங்க ஆர்ஜே ஆர்த்தி. இன்னும் சில நொடிகளில் 8:00 செய்தி சுருக்கம் தொடரும்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தேர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களை நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலூசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் அணிஞ்சிருக்கோம். ரெயின்போ வைப்ஸ், வைப்ஸான பாடல்களோடு இன்னைக்கு நிறைய தகவல்கள் நாம தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் அஜய் ஆர்த்தி சிவா. இன்னைக்கு ரெயின்போ வைப்ஸ்ல உங்களுக்கான க்வெஸ்டின், தமிழகத்தில் ISO சான்றிதழ் பெற்றுள்ள முதல் அரசு பள்ளி எது? இந்த கேள்விக்கான சரியான பதிலை நீங்க வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்ல சொல்லலாம்.

எங்கள் அண்ணா படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை தேவா, ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியது பாடலாசிரியர் தாமரை. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம். ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தோம். பொதுவா அந்த ஐஎஸ்ஓன்னு சொன்னோன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஒரு நிறுவனம் வந்து ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்றது அப்படிங்கறத நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஐஎஸ்ஓனா என்ன, இது ஏன் முக்கியம், ஒரு ஸ்கூலுக்கு ஐஎஸ்ஓ வாங்க முடியுமா, அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஐஎஸ்ஓ அப்படிங்கறது என்னன்னா, இதோட விரிவாக்கம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். 1947 தொடங்கப்பட்ட இந்த சர்வதேச அமைப்பு உலகம் முழுவதும் தரநிலைகளை வந்து உருவாக்கி, அந்த தரநிலைகளை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ, எந்த நிறுவனம் எல்லாம் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு அங்கீகாரம் வழங்குது. எளிமையா சொல்லணும்னா ஒரு நிறுவனம், அது வந்து ஸ்கூலா கூட இருக்கலாம், தரமான சேவைகளை வழங்குகிறதா, திட்டமிட்டு செயல்படுறாங்களா, தொடர்ந்து முன்னேற்றத்தை நோக்கி அந்த நிறுவனம் போயிட்டு இருக்குதா, இது எல்லாத்தையும் மதிப்பீடு செஞ்சு வழங்கப்படுற ஒரு அங்கீகாரம் தான் இந்த ஐஎஸ்ஓ. ஐஎஸ்ஓ அப்படிங்கறது வந்து ஒரு பரிசு அல்ல, இது ஒரு குவாலிட்டி சர்டிபிகேட். பள்ளிகளுக்கு ஐஎஸ்ஓ ஏன் வழங்குறாங்க அதுக்கான அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஒரு ஸ்கூலுக்கு ஐஎஸ்ஓ எதுக்கு அப்படின்னா, இதுக்கான ரொம்ப எளிமையான பதில்னா, ஸ்கூல் அப்படிங்கறது ஒரு பாடம் நடத்துற இடம் மட்டும் இல்லை, அது மாணவர்களோட எதிர்காலத்தை, அதாவது அடுத்த தலைமுறையை உருவாக்குற இடம். அதனால

பள்ளியில ஒவ்வொரு செயல்பாடுகளும் தரமானதா இருக்கணும். அது தரமானதா இருந்துச்சு, ஐஎஸ்ஓட எல்லா கிரைடீரியாமே அது ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு ஐஎஸ்ஓ சான்றிதழ் வழங்கப்படும்.

0: டி இமான் மியூசிக்ல தக்க திமித்தா படத்திலிருந்து பாடல் கேட்டும் ஹரிஹரன் மாதங்கி பாடினது பாடலாசிரியர் தபு சங்கர்.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: நேர்மை என்பது பெரிய விஷயங்களில் மட்டுமல்ல
1: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. திருப்பூர் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்ருக்கோம் ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்த க்வெஸ்டின், தமிழகத்தில் ISO சான்றிதழ் பெற்ற முதல் அரசு பள்ளி எது? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லலாம். அண்ட் ISO அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்களை ஆய்வு செய்கிறாங்க, ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பள்ளிக்கு ISO வழங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன அங்கே ஆய்வுகள் செய்கிறாங்க, எந்தெந்த க்ரைட்டீரியாஸை ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, வகுப்பறைகள் சுத்தமாக இருக்குதா, பாதுகாப்பான சூழல் இருக்குதா, குடிநீர் வசதி சரியாக உள்ளதா, கழிப்பறைகள் சுத்தமாக பராமரிக்கப்படுகிறதா, ஆசிரியர்கள் திட்டமிட்டு கற்பிக்கிறார்களா, நூலகம் செயல்படுகிறது, விளையாட்டு வசதிகள், பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்கள் நடைபெறுதா, பள்ளி ஆவணங்கள் சரியாக பராமரிக்கப்படுகிறதா, சுற்றுச்சூழல் பாதுகாப்புல பள்ளி கவனம் செலுத்துகிறாங்களா, இந்த மாதிரி பல அம்சங்களை அந்த ISO நிறுவனம் மதிப்பீடு செய்யறாங்க. ISOல நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ISO 9001, ISO 14001, ISO 45001, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதுல இந்த ஸ்கூலுக்கு வழங்கப்பட்டிருக்க ISO என்ன கேட்டகரியில கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ISO 9001 2015. ஏன் இந்த கேட்டகரியில இந்த ஸ்கூலுக்கு வழங்குறாங்க, இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, தரமான நிர்வாகம், மாணவர்களை மையமாக கொண்ட செயல்பாடு, தொடர்ந்து முன்னேற்றம், குறைகளை கண்டறிந்து செயல்படுதல், அனைவருக்கும் ஒரே தரமான சேவை. பொதுவாக இந்த ISO 9001ங்கிறது தர மேலாண்மை அமைப்பு, அதாவது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கிற நிறுவனங்களுக்கு இந்த கேட்டகரியில ISO தர சான்றிதழ்கள் வழங்கப்படுது. இந்த இவங்க சொன்ன எல்லா அம்சங்களையும் இந்த பள்ளி நிறைவு செஞ்சதுனால இந்த பள்ளிக்கு ISO 001 2015 அப்படிங்கிற கேட்டகரியில தர சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில. நாம கேட்டிருந்த குவஸ்டினுக்கு பதில் சொன்ன நேர்கள் பேர் தெரிஞ்சுக்கலாம். கணேஷ், சிறுமுகை, கோணமலை ஆனந்தன், களத்துப்புதூர், அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன், பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்தர் பிரியா, கல்யா, விஜயகுமார், வரதராஜபுரம், பிரமிளா சென்னையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, மனோ, கிரிஷ் ரெட்ஃபீல்ட்லிருந்து, ராதிகா லட்சன், சஷ்வந்த், பிரணீதன், வெளிக்குப்பம் பாளையத்திலிருந்து, வீரதுரை, அரியலூர், ராஜா, ராம் சுந்தர், ராமசாமி, காமநாயக்கன் பாளையத்திலிருந்து, பூலுவப்பாளையம், ஆனந்தமுருகன், கஞ்சம்பட்டி, சண்முகானந்தம், கோவை, காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம் பதில் சொல்லியிருக்காங்க, மல்லே கவுனன் பாளையம், விமலா, வேணுகோபால், பூப்பனா, சிங்காநல்லூர், ஜெயலட்சுமி, மனோகரன், பட்டுக்கோட்டை, ராபர்ட், இளமாறன், கோவை, ரத்னபுரி, ராஜா முகமது, ராமகிருஷ்ணன், கொழுமுக்கொண்டான், கண்ணையன், ராமசாமி, கஞ்சப்பட்டி பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, வர்ஷன், பிரீத்திகா, தர்ஷினி, பிரியாஸ்ரீ, சுமதி, கனகராஜ், தமிழ்நகர், பிரேமா, வெளியங்கிரி, கருமத்தப்பட்டி, பாண்டியநகர், சிவசங்கர், இந்திராணி, மல்லிகா, மந்திராச்சலம், நங்கவல்லி, ராஜாராம், ஹோப் காலேஜ், பிரணயாகுகன், ரமண முதலிப்புதொலிருந்து சண்முக சுந்தரம், தொட்டம்பாளையம், கோகிலா பழனிசாமி, கணக்கம்பாளையம், பாலசுப்ரமணியம் பதில் சொல்லியிருக்காங்க, குகன், நஞ்சுடாபுரம், அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீசாய், திருப்பூர், வெளியங்காடு, மகேஸ்வரி, தர்மராஜ், பாரதி, மகாலிங்கம், கோகுல், கமலேஷ், ஸ்ரீத்வி பதில் சொல்லியிருக்காங்க, தேவனூர், ஜோதிலட்சுமி, விஜயகுமார், உமா, மகேஸ்வரி, கூடவே வெள்ளம்பட்டி, சிவகுமார், புவனேஸ்வரி, சிபு, சோமஸ், கந்தமூர்த்தி பதில் சொல்லியிருக்காங்க, பூலவாடி, உதயகுமார், பானுமதி, சுதாகர், ஜீவா, சண்முக சுந்தரம், விநாயகபுரம், கஞ்சப்பட்டி, சண்முகானந்தம், குகன், சிந்து, தேவராயபுரம், ராஜா, கஞ்சம்பள்ளி, சண்முகம், திருப்பூர், கணபதி பாளையத்திலிருந்து யசோதா, கோவிந்தராஜ் பதில் சொல்லியிருக்காங்க, அண்ட் சூலூர், கணேசமூர்த்தி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கேட்டிருந்த குவஸ்டின், தமிழகத்தில் ISO சான்றிதழ் பெற்றுள்ள முதல் அரசு பள்ளி எது? இதற்கான சரியான பதில் கொண்டப்பன் நாயக்கன்பட்டி, சேலம்ல இருக்க கொண்டப்பன் நாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிதான் இந்த கேள்விக்கான பதில். பொதுவா இந்த ISOங்கிறது உலகம் முழுவதும் 170 மேற்பட்ட

நாடுகளில் இந்த தரநிலைகளை பின்பற்றுகிறது. ஐஎஸ்ஓ விமானம் முதல் மருத்துவமனை வரை, உணவுப் பொருட்கள் முதல் பள்ளிகள் வரை தரம் அப்படின்னாவே ஐஎஸ்ஓ அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த ஸ்கூல் சேலம் மாவட்டம் கொண்டநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தமிழ்நாட்டிலேயே முதல் அரசு தொடக்கப்பள்ளியாக ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்றிருக்குது. இதுக்கான இந்த அங்கீகாரம் கிடைக்க காரணம் என்னன்னா, தரமான கற்பித்தல், ஒழுங்கான நிர்வாகம், மாணவர் நலன், தூய்மை வளாகம், பாதுகாப்பான கல்வி சூழல், பெற்றோர் ஒத்துழைப்பு, இது எல்லாமே காரணம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொன்ன நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்.

கம்பீரம் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். மணி சர்மா மியூசிக்ல கல்பனா ராகவேந்தர் பாடியது, பாடலாசிரியர் கபிலன். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நாம கேட்டிருந்த கேள்விக்கு இன்னும் நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க பேரும் தெரிஞ்சுக்கலாம். சுதீஷ் கோத்தகிரி பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பேர் மதுக்கரை பெரியசாமி பதில் சொல்லியிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன். ஃபேஸ்புக்ல மஞ்சு சிவகுமார், சுமதி ஆனந்தன், அஜய் சுவாமிநாதன், காங்கையம் பா நந்தகுமார், ஜெயராம் பழனிசாமி பதில் சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ், பிரேமா யதுநந்தனன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, மல்லிகா மந்த்ராச்சலம், பாலா கார்த்திகா, முருகன் பெருமாள், முத்துக்குமார் பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு வந்து நிறைய நேயர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. நேயர்களுக்கு வாழ்த்துக்களோட. இந்த பொதுவாக ஐஎஸ்ஓங்கிறது வந்து நம்ம நிறைய கேட்டகரிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து இந்த ஐஎஸ்ஓ 9001 அப்படிங்கிறது வந்து தர மேலாண்மைக்காக, ஐஎஸ்ஓ 14001 சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்பு அவங்க அந்த கேட்டகரியில் கொடுக்கறது, ஐஎஸ்ஓ 45001 அப்படிங்கிறது தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம், அதாவது பணியாளர் களுக்கு பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான வேலை சூழலை வழங்குதல் தொடர்பான கேட்டகரியில, ஐஎஸ்ஓ 27001 அப்படிங்கிறது தகவல் பாதுகாப்பு மேலாண்மை. இந்த கேட்டகரியில் இந்த மாதிரி ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது வந்து நிறைய கேட்டகரிஸ்ல நிறைய நிறுவனங்களுக்கு அந்தந்த கிரைடீரியாஸை ஃபில் பண்ற நிறுவனங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வழங்கப்பட்டு இருக்கு.

0: நேரம் 8:50 எஃப் எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
1: தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் வருவா சைபால், சொரியா திலங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
3: ஒரு தடவை நாரதர் ஒரு தெரு வழியா போய்கிட்டு இருந்தார். வழியில ஒருத்தர் வேத சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். அவர் நாரதரை பார்த்து எங்கே போயிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார். கடவுளை பார்த்துட்டு வரலாம்னு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னார் நாரதர். அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களே அப்படின்னார் இவர். சரி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் நடந்தார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். அந்த ஆளும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டார், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்களேன்னார். அவர்கிட்டையும் சரின்னு சொல்லிவிட்டு நாரதர் நேராக வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார். கடவுளை பார்த்தார். இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பின விஷயத்தை பற்றி கேட்டார். அதுக்கு கடவுள் சொன்னார், அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உடல் நீத்ததும் உடனே என்னை வந்து அடைவான். ஆனால் அந்த சாஸ்திரம் படித்த ஆள் இப்போதைக்கு என்கிட்ட வந்து சேரமாட்டான். அவன் இன்னமும் பல பிறவிகள் எடுத்து அங்கேயே இருக்க வேண்டியிருக்குது. எப்போ இங்கே வந்து சேருவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னார். நாரதருக்கு இதோட ரகசியம் என்னங்கிறது புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரான் கடவுள்கிட்ட. சீக்கிரம் புரிஞ்சுக்குவே, நீ திரும்பி போகிறப்போ நான் இங்கே வைகுண்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், ஒரு ஊசியின் துவாரத்தில் ஒரு யானையை கோத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னார் கடவுள் சிரிச்சுக்கிட்டே. நாரதர் பூமிக்கு திரும்பினார். கடவுளை பார்த்தீங்களா எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரித்தார் வேத சாஸ்திரம் படித்தவர். ஓ பகவானா, அவர் வந்து யானையை வந்து ஊசியின் காதில் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தேன்னார் நாரதர். ஊசி காதில் யானையா? அது எப்படி முடியும்? நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னுட்டார் அவர். சரி, இந்த ஆளுக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நாரதர் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு போனார். இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்டார் அவர். பார்த்தேன், ஒரு ஊசி துவாரத்தில் யானையை கோத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் அந்த ஆள் முகத்தை கவனித்தார். அந்த தொழிலாளி இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை. அவரால் முடியாத காரியம் கூட உண்டானார். என்ன இப்படி சொல்கிற, ஊசியின் துவாரத்தில் யானையை கோக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் நாரதர். நிச்சயமாக நம்புகிறேன்னார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர். இதோ பாருங்க, நான் இந்த ஆலமரத்தடியில் தான் தினமும் உட்காந்துருக்கிறேன். தினமும் இந்த மரத்திலிருந்து எவ்வளவோ பழம் கீழே விழுது. இந்த பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ளே ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருக்க முடியுங்கிறப்போ ஊசி துவாரத்தில் கடவுள் வந்து யானையை நுழைய வச்சாருங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பதில் சொன்னாராம் அந்த தொழிலாளி. நாரதர் யோசனை பண்ணார், இந்த தொழிலாளி வேத சாஸ்திரங்களையெல்லாம் படிக்கலைன்னா கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து இறைவனை நம்புகிறான். அதனால தான் கடவுள் இந்த ஆளுக்கு சீக்கிரம் முக்தி கிடைக்கும்னு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த கதையில் வர்ற கடவுள், நாரதர், வைகுண்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை, அந்தரத்தில் 1000 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற உண்மை, இதெல்லாம் வந்து நாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இந்த உண்மைகள் வந்து அதிசயமாக நமக்கு தெரியறதுனால அதை வந்து நம்பாமல் இருந்துட முடியாது. இயற்கையை பரிபூர்ணமாக நம்புங்கள், அந்த நம்பிக்கையே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த கதை. இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், ஏன்பா கடவுள் வந்து ஒரு பானைக்குள்ளே ஒரு யானையை நுழைய வச்சுட்டாருன்னு சொன்னால் அதை நீ நம்புவியா அப்படின்னு கேட்டோம். நம்புவேன் சார், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்னா. எப்படின்னு கேட்டோம். எப்படின்னா அந்த பானை வந்து அந்த யானையை விட பெருசாக இருந்திருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறான்.
1: தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

குத்து படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்ல குணால் கஞ்சுவாலா, ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடியது. பாடலாசிரியர் பழனி பாரதி. நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இதுவரைக்கும் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில நான் அஜய் ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கலாச்சார விழிப்புணர்வு மூலம் மக்களிடம் தேசிய உணர்வை ஏற்படுத்தியவர் பால கங்காதர திலகர் என்று அவரது நினைவு நாளில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்களும் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தடையை மீறி செயல்பட்டு சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு விஜயலட்சுமி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வீர் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம தூளு.
1: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம தூளு. கரெக்டா 9:03 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸா நம்ம என்டர் ஆயிருக்கிறது. இன்னைக்கு இது எங்கள் சாய்ஸ். எங்கள் சாய்ஸில் அழகான இதமான 90s, அதாவது ஆரம்பகால 90s பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்க போகிற இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஷோனோட பிகினிங்கில் உங்களுக்காக ஐ லவ் இந்தியா படத்திலிருந்து இளையராஜாவினோட இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி. இந்த பாட்டோட நம்ம ஷோவில் நான் உங்களோட என்ட்ராகிறது. நான் உங்கள் RJ பிரபுகுமார்.

இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். தூதுபோ செல்ல கிழிய படத்திலிருந்து தேவாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் காளிதாசன்.

நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண இந்த பாடல் பாஸ் மார்க் படத்திலிருந்து தேவாவின் இசையில் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து. நிகழ்ச்சியில் அடுத்து கேப்டன் மகள் படத்திலிருந்து ஹம்சலேகா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து.

இது யுத்தம், இளமையின் யுத்தம், இனி துச்சம், உறவுகள் துச்சம். உங்கள் கட்டுத்திட்டம் சட்டத்திட்டம் தள்ளி வையுங்கள், இல்லை கடலுக்குள் தள்ளி விடுங்கள்.

0: 9:30 இது எங்கள் சாய்ஸ் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இப்போ நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாடல் ஜாதி மல்லி படத்திலிருந்து. மரகதமணி இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து.
1: பி எம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தங்க கிளி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மனோ மற்றும் சிந்து பாடியது பாடலாசிரியர் வாலி.

0: கிளி ஜோசியம் பார்த்தே அந்த மதுர மீனாட்சி திருக்கல்யாண சீட்டு வந்ததையா
1: போச்சுடா.

0: சரியான தூங்குடு.
1: சின்ன பொண்ணு சீரது சீரது தாகத்தில் கூவுது, நீயோ அணக்கலையே ஆசாடங்களையே மாமும் அடங்கலையே.
0: உடறே

நேயர்களே, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 31 இருக்கிற இந்த ஃபேஸ்ல செல்ஃப் எனுமரேஷன் உங்க மூலமாகவே வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்க நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதுல வருகின்ற 12 நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ்2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமா நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
0: 9:42 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இது எங்கள் சாய்ஸ். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய இந்த பாடல் சின்ன ஜமீன் படத்திலிருந்து இளையராஜாவின் இசை, எல் கே சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வாலி.

கேட்டு ரசித்த பாடல் புத்தம் புது பயணம் படத்திலிருந்து சௌந்தர்யன். இசையில் மனோ மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது பாடலாசிரியர் சௌந்தர்யன். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காத்திருக்க நேரமில்லை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மனோ மற்றும் எஸ் என் சுரேந்தர் சுந்தரராஜன் பாடியது பாடலாசிரியர் வாலி.

0: இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச எல்லா பாடல்களையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இதோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது உங்க ஆர்ஜி பிரபுகுமார். அண்ட் 10 மணி ஷோ பிரசன்ட் பண்றதுக்காக போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில ரெடியா இருக்காங்க ஆர்ஜி ஆர்த்தி.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல்

0: 300க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் ஹூகா சீட்ஸ் கீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
1: நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

0: நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நர்சிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் கு மகாலட்சுமி அவர்கள்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
3: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். கலாச்சார விழிப்புணர்வு மூலம் மக்களிடம் தேசிய உணர்வை ஏற்படுத்தியவர்

பால கங்காதர் திலகர் என்று அவரது நினைவு நாளில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் அலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை கட்டுப்படுத்த வகை செய்யும் திருத்த மசோதாவை அடுத்த வாரம் மக்களவையில் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது. சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 10:02 நொடி. FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இணைஞ்சிருக்கோம். போவோமா ஊர்கோளம். போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஊருக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நாம் பயணம் பண்ண போகிறது ஒரு ஊருக்கு மட்டும் இல்லை, ஒரு பாரம்பரியத்துக்குள்ளே, ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே, ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே. அந்த ஊர் என்ன அப்படின்னா, இந்த ஊரோட பேர் சொன்னோன்னே நமக்கு வந்து ஒரு விலங்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த ஊருக்கு இந்த விலங்கு அடையாளமா, இல்லை இந்த விலங்குக்கு இந்த ஊர் அடையாளமான்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அதை சொன்னோம் அப்படின்னா உலகம் முழுக்க புகழ்பெற்ற ஒரு ஊர் தான் இந்த ஊர். ஸோ நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம போக போகிற ஊர் காங்கேயம். காங்கேயமுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறக்கு ஆர்ஜி ஆர்த்தி சிவா நான் ரெடியாக இருக்கேன். போகிறதுக்கு நீங்களும் ரெடியாக இருங்க.

கேட்ட பாடல் அழகர் சாமியின் குதிரை திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா, கார்த்திக் ஸ்ரேய கோஷல் பாடியது, பாடலாசிரியர் யுகபாரதி. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம் போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நாம வந்திருக்கிற ஊரு காங்கேயம். வாழ்க்கையில சில ஊர்களை கடந்து போயிருப்போம், ஆனா சில ஊர், அந்த கடந்து போன ஊர்களில் சில ஊர் வந்து நம்ம மனசுல அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஊர் தான் காங்கேயம். காலையில நேரம் 6 மணிக்கு போனோம்னா அந்த தேங்காய் தோப்புகளுக்கு, தென்னந்தோப்புக்கு நடுவில் வீசுற அந்த குளிர்காத்து, தூரத்துல கேட்கிற கோயிலோட மணி, வயலுக்கு போற விவசாயிகள், அந்த மாடுகளோட கழுத்துல கட்டியிருக்க மணி சத்தம்னு, இதெல்லாம் நம்ம கண்ணை மூடி அனுபவிச்சுன்னா அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ஊர் வந்து நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், காங்கேயம் அப்படிங்கிறது. எப்படி இந்த ஊருக்கு போகலாம், இந்த ஊர் எங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 75 கிலோமீட்டர் தூரத்திலயும், திருப்பூர்ல இருந்து தோராயமா 30 கிலோமீட்டர்ல, ஈரோட்ல இருந்து ஒரு 45 நிமிஷ பயணம், 40 கிலோமீட்டர் தூரத்திலயும் வந்து இந்த ஊர் வந்து அமைஞ்சிருக்குது. அதாவது நம்ம பொதுவா டிராவல் பண்ற பெரிய ஊர்களுக்கு நடுவுல இந்த ஊர் அமைஞ்சிருக்குது. கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம கரூர், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, பேராவூர்னி, சிவகங்கை வரைக்கும் எந்த ஊருக்கு நம்ம போகணும்னாலும் இந்த காங்கேயம் தாண்டிதான் நம்ம போகணும். நிறைய விஷயங்கள் வந்து காங்கேயம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அந்த காங்கேயம் காளைகள் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேத்துக்கு இந்த காளைங்கிற ஒரு விலங்கை பத்தி சொன்னாவே அவங்க ஞாபகத்துல ஃபர்ஸ்ட் வர்றது இந்த ஊரா தான் இருக்கும். ஏன் இந்த ஊரு காளைகளுக்கு

0: கேட்ட பாடல் எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா மனோ பாடியது.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுருக்கோம் போவோமா ஊர்கோளம்ல. இன்னைக்கு நாம வந்திருக்கிற ஊரு கங்கையம். கிராமப்புற வாழ்க்கைன்னு சொன்னாவே விவசாய பாரம்பரியத்தை இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்ப உறுப்பினராக கூட பார்க்கிற ஒரு விஷயம் தான் இந்த மாடுகள். காங்கியம்னு சொன்னாவே காங்கியம் காளைங்கிறது உலகம் அறிந்த ஒரு அடைமொழியா இருக்குது. எந்த ஒரு ஊரோட பேரை சொன்னாவே ஒரு உயிரினம் ஞாபகத்துக்கு வருது, ரொம்பவே அபூர்வம். அதுல வந்து இந்த காங்கியம் காளைகள் வந்து ஒரு முக்கியமான இடம் பெற்றிருக்குது. இந்த காளைகளோட வேகத்துக்கு ஈடே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வலிமைக்கு அழகுக்கு மட்டும் இல்லாம உழைப்புக்காக ஏன் இந்த மாடுகள் வந்து புகழ் பெற்றிருக்குதுன்னா, ஒரு குறைவான தண்ணீரிலுமே கடுமையான வெயிலிலும் கூட சோர்வில்லாம உழைக்கிறதுக்காக இந்த மாடுகள் வந்து சிறப்பு வாய்ந்ததா இருக்குது. காங்கியத்தை பத்தி நம்ம பேசும்போது மிக முக்கியமான ஒரு அதை வந்து திருவிழானே சொல்லலாம். அதுதான் ஓலப்பாளையத்தில் இருக்கிற கண்ணபுரம் மாட்டு சந்தை. வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த மாட்டு சந்தையில காங்கியம்ல மட்டும் இருக்கிற விவசாயிகள் மட்டும் இல்லாம பல்வேறு தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் இருக்கிறவங்களும் இந்த சந்தைக்கு வருவாங்க. ஏன்னா இங்க வந்து மாடுகள் மட்டும் இல்லாம ஆடு மாடு குதிரைன்னு எல்லாமே வாங்கி விற்கிற ஒரு இடமா இந்த சந்தை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. இந்த சந்தை பார்த்தோம்னா காலையில நேரத்துல இருந்தே சுற்றுப்புற கிராமம் மட்டும் இல்லாம நிறைய மாவட்டங்கள்ல இருந்து விவசாயிகள் வந்துருவாங்க மாடுகள் வாங்கறதுக்கு விக்கறதுக்கு. அது வந்து ரொம்ப அழகா தன்னோட வீட்டுல ஒரு குடும்ப உறுப்பினர் வந்து ஒரு காட்சிப்படுத்துற மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறக்கே அந்த காட்சிகள். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த கண்ணபுரம் மாட்டு சந்தையில வந்து அங்க விக்கிற வந்து மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ நம்ம வீட்டு கட்டுத்தறிக்கு தொழுவத்துக்கு தேவையான ஏதோ ஒண்ணு, கயிறு மணி அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போனா பட்டி பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த ஊர் மக்களுக்கு இருக்கு.

டி இமான் இசையில் நம்ம வீட்டு பிள்ளை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஜெயமூர்த்தி ஆத்தங்குடி இளையராஜா பாடியது. பாடலாசிரியர் அருண் ராஜா காமராஜ். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டுட்ருக்கோம் போவோமா ஊர்கோளம்ல. இன்னைக்கு நம்ம காங்கேயத்துக்கு வந்திருக்கோம். காங்கேயத்தை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இது வந்து ஒரு தொழில்கள் நிறைய இருக்கிற ஒரு நகரமாக இருக்குது. ஒரு வணிக முக்கியமான வணிக நகரமாகவும் வளர்ந்துட்டுருக்குது. முக்கியமான இங்கே தொழில் வந்து தேங்காய், தேங்காய் கொப்பரை வியாபாரம், தேங்காய் எண்ணெய் உற்பத்தி, நெய் தயாரிப்பு, அரிசி ஆலை, நிலக்கடலை சாகுபடின்னு ஏகப்பட்ட தொழில்கள் வந்து இந்த ஊரில் வந்து புகழ் பெற்றிருக்குது. எல்லா தொழிலுமே இந்த ஊரில் நடைபெறக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த காங்கேயம் தேசிய நெடுஞ்சாலை 67 அமைஞ்சிருக்கிறதும் போக்குவரத்து மற்றும் வணிக ஒரு முக்கியமான இருக்குது. சரி, ஒரு ஊரை பத்தி சொல்றோம் அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற கோவில் பத்தி சொல்லாம இருக்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி இது ஒரு ஆன்மீக சுற்றுலானே இங்க சொல்லலாம். நிறைய ஊர்கள் இருக்குது காங்கேயத்தை சுத்தி, புகழ்பெற்ற கோயில்கள் நிறைய இருக்குது. அதுல முதல்ல சொல்றது இந்த சிவன்மலை முருகர் கோயில். இது காங்கேயத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்குது. இந்த கோயில படியை ஏறி முருகனை தரிசிச்சு அந்த மலையிலிருந்து அந்த காங்கேயம் நகரத்தை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். அடுத்ததா வட்டமலை முருகன் கோயில். இயற்கை சொல் அமைஞ்சிருக்க ஒரு அமைதியான தலம், கரியகாளியம்மன் கோயில்னு இந்த மாதிரி பக்தர்களிடையே புகழ்பெற்ற நிறைய கோயில்கள் காங்கேயத்தை சுத்தி இருக்குது.

0: வீரத்தாலாட்டு படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில் அருண்மொழி, ஸ்வர்ணலதா பாடியது. பாடலாசிரியர் கஸ்தூரி ராஜா. போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் வந்திருக்கிற ஊர் காங்கேயம். காங்கேயமில் சிவன்மலையில் இருக்கிற அந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் சில விஷயங்கள் சொல்லணும்னா, அந்த அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற தலமாக இந்த தலம் சிறப்பு விளங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பக்தர்களோட கனவுல வந்து ஏதாவது ஒரு பொருள் அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கும்போது அந்த பொருள் வந்து சில மாற்றங்களை நிகழ்த்தும் அப்படிங்கிறது தொன்று தொட்ட ஐதீகமாக இருக்குது அந்த சிவன்மலை முருகர் கோயிலில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் பத்தி சொல்லணும்ங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும், சுற்றுலா தலமும் சுத்தி சுத்தி நிறைய இருக்குது இந்த ஊர் சுத்தி. நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா கொடுமுடியில காவிரி கரைக்கு போகலாம், ஈரோடு பக்கம், திருப்பூர், இந்த ஊர்ல இருந்து ரொம்பவே பக்கமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய தொழில்கள் வந்து இங்கே நடைபெறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு விவசாயத்தில் இந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறாங்க. காங்கேய மக்களோட வாழ்க்கை, கொங்கு மண்டல மக்களோட உழைப்பு, விருந்தோம்பல், நேர்மை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு ஊர் தான் இந்த காங்கேயம். ஒரு ஊரோட பெருமை அங்கே இருக்கிற கட்டடங்கள் இல்லை, அங்கே வாழும் மக்களிடம்தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து காங்கேயமுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி பாரம்பரியத்தை இன்னும் காப்பாற்றிருக்கிற கொங்கு மண்ணோட ஒரு அழகான ஊர் தான் காங்கேயம். இன்னைக்கு போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில் நம்ம போயிட்டு வந்தோம் காங்கேயமுக்கு. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஊருக்கு ஒரு முறை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். நாளைக்கு இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருங்க. இப்போ நிகழ்ச்சியிலேருந்து டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. நாளை இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10:30.

0: ஓவியங்களை பேசுகின்ற கவிதைகள் என்று சொல்வார்கள், கவிதைகளை பேசாத ஓவியங்கள் என்று சொல்வார்கள். ஆம் நேயர்களே, நீங்கள் கவி கேட்க தயாராக இருந்தால் கானமழை பொழிய உங்கள் எஃப்எம் ரெயின்போவும் காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது உங்கள் அன்பு நண்பன் கா சுந்தரராஜன்.
1: சங்கீத

ஆம் நேயர்களே, தேனின் சுவை, தேமாங்கனியின் தித்திப்பு, பூக்களின் நறுமணம் ஒரு சேர உணர்ந்ததா உங்கள் உள்ளம், இதயம்? ஆம், இது கவிதையும் கானமும்.

சின்னஞ்சிறிய வண்ணப் பறவை தன் எண்ணச் சிறகை விரித்து வானில் பறந்தது. ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் குங்குமம். பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி. நேயர்களே, கவிதை சொல்லி கானம் பாடிக்கொண்டிருக்கிறது உங்கள் எஃப்எம் ரெயின்போ. காதலும் வீரமும் காப்பியங்களின் கண்கள் என்றால் கவிதையும் எழுத்தும் தமிழர்களின் மூச்சாகும். புதிரும் புதுமையும் வாழும் வீரமும் வாகையும் வாழ்க்கையும் அகமும் புறமும் சிலம்பும் மேகலையும் பாரதமும் இராமாயணமும் அல்லியும் அனிச்சையும் சூடாமணியும் கைவளைகளும் ஏடும் எழுத்தாணியும் நதியும் நாகரிகமும் தாளமும் ராகமும் தமிழோடு விளையாடும் தாளம் தட்டி பாட்டிசைக்கும்.

கலங்கரை விளக்கம் படத்திற்காக அந்த பாடல் ஒலித்தது. நேயர்களே, கவிதையும் கானமும் உங்கள் மனதை இசையச் செய்து கொண்டிருக்கிறது. அசையாத உள்ளங்களையும் இசையாத மனங்களையும் இசை என்கின்ற மாபெரும் சக்தி இசைத்துக் கொண்டிருக்கும் நேரம். எத்தனையோ சகாப்தங்களை சரித்திரங்களை கொண்டது நமது தேசம்.

மன்னவனின் பிழைக்கு மதுரை எரிந்து போன சாட்சி உண்டு. சாபங்களே வரமாகிவிட்ட தசரத சக்கரவர்த்தியின் வாழ்க்கையும் உண்டு. ஏர்முனையின் ஏற்றம் இந்த உலகறியும், அதேபோல பாட்டுக்களின் வல்லமையும் இந்த பாரதம் நன்கறியும்.

நேயர்களே, உயிரா மானமா படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. காற்றில் இசைத்த மாணிக்க வீணையை கையில் எடுத்துக்கொண்டு கானம் தந்த மகிழ்ச்சியுடன் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் கா. சுந்தரராஜன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஐஏஎஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 31 இருக்கிற இந்த ஃபேஸ்ல செல்ஃப் எனுமரேஷன் உங்க மூலமாகவே வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமா sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்க நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதுல வருகின்ற 12-digit நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமா நீங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
0: நிகழ்ச்சி நாளைக்கு காலையில 10 போவோமா ஊர்களம்னு சொன்னேன் இல்லையா, நானா நாளைக்கு காலையில 10 சுட்டிஸ் சாய்ஸ் தான் நம்ம கேட்க போறோம். மலை 5-2 சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வழிகாட்டி நர்சிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் கு மகாலட்சுமி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா பதக்கங்களை வென்று புதிய சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புத்தக வாசிப்பு பழக்கத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தியுள்ளார். மின் கட்டணங்கள் முறையாக கணக்கிடப்படவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தமிழக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்.

0: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள். 11:02 நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இன்னைக்கு நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் யார்? ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சியில எனக்கு பிடித்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளோட பேச காத்திருக்காங்க. திருப்பூர்ல இருந்து தாமரை புஷ்பம். வணக்கம் தாமரை புஷ்பம், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கும். இன்னைக்கு வந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு நாங்க உங்களை அன்போட வரவேற்கிறோம். உங்களுக்கு பிடித்த பாடல்களினுடைய தொகுப்பை இன்னைக்கு நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்குங்க.
2: ஓகே சார். எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச படம் மாப்பிள்ளை படத்துல இருந்து மானிமீது தங்கள் கொண்ட மானைமேனை.
1: கண்டிப்பா கொடுக்கலாம்.
2: ஆமாங்க, ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் வந்து. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மரகதவினை படத்துல இருந்து ஒரு பூவன குயில் மாமரத்துல கூடு கட்டுகிறது, அந்த பாடல் நல்லா இருக்கும் ஜானகியம்மா வாய்ஸ்ல. மூணாவது வந்து உதிரி பூக்கள் படத்துல பாத்தீங்கன்னா அழகிய கண்ணே உறவுகள் நீயே, அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதுக்கு அந்த ஒரு எடுத்துக்காட்டு பாடல்
1: அந்த பாடல். ஓகே.
2: பாச மலர்கள் வந்து செண்பக பூவை பார்த்து, அழகான நட்புகள் உள்ள பாடல், கருத்துள்ள பாடல் இந்த பாடல் வந்து. ரங்கா படத்துல வந்து பட்டுக்கோட்டை அம்மாளுங்கிறது ஒரு அதிரடியான பாடல், கேக்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். மலேசிய வாசுதேவன் எஸ்பிபி சார் வாய்ஸோட. தாளமல்லாம் காத்திருப்பின் படத்துல வந்து நில்லடி என்றது உன்மனசு, அருமையான பாடல், விஜய்னால ரொம்ப பிடிக்கும், அதனால விஜய் சாங்.
1: ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து இன்றைய நேயர்ல இவ்வளவு பாடல் கொடுத்துருக்கீங்க, இந்த பாடல்கள் எல்லாம் எதனால உங்களுக்கு பிடிக்கும்?
2: எனக்கு வந்து நான் வானொலிங்கிறது வந்து எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து நான் அடிட் ஆயிட்டேன், அதனால இந்திய நேயர் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளமைக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். அதை நீ அழைச்சதுல ரொம்ப நன்றிங்க சார்.
1: அந்த ஆசை வந்து இன்னைக்கு நிறைவேறிடுச்சு.
2: கண்டிப்பா கண்டிப்பாங்க சார்.
1: சரி, எந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் கேப்பீங்க?
2: நான் வந்து எல்லா நிகழ்ச்சியும் ஓரளவுக்கு கேப்பேங்க சார். எங்க கடையில வந்து நாங்க வானொலி வச்சுட்டு தான் வேலையே செய்யறோம் எல்லாருமே.
1: என்ன கடை வச்சிருக்கீங்க?
2: கடை வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடை, அதுல வந்து நாங்க எல்லாம் ஒர்க் பண்றதுனால வானொலி எப்பவுமே கேட்டுட்டு நாங்க வேலை செய்வோம். அது ஒரு நல்ல டைம் பாஸ் மாதிரி இருக்கும் எங்களுக்கு.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்றதற்கு ரொம்ப நன்றிகள். உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இப்ப உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்டு ரசிக்கிறோம்.
2: ஓகே சார், நன்றிங்க சார் அழைத்தமைக்கு.

11:14 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரிப்பவர் திருப்பூர் தாமரை புஷ்பம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரித்தார் திருப்பூர் தாமரை புஷ்பம். இந்த ஷோல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய பெயர், ஊர், உங்களோட மொபைல் நம்பர் இதோட சேர்ந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களினுடைய தொகுப்பை எங்களுக்கு நீங்க அனுப்புங்க. நிச்சயம் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல்

0: 300க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் ஹூகா சீட்ஸ் கீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
1: நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.
2: நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: நேர்மை என்பது பெரிய விஷயங்களில் மட்டுமல்ல,
1: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி திருப்பூர் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
3: நேயர்களே, இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று மகப்பேறு உதவி திட்டம். இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இன்று நர்சிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் கு மகாலட்சுமி அவர்கள். இன்று இரவு 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் இன்று திரை விமர்சனம் ஆண் பிள்ளை சிங்கம். இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இன்று இரவு 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் 300 மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் ஹோங்கோ சீட் கீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். இன்னும் சில நொடிகளில் ஸ்டம்ப்டு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல்ஸ்.

FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள். பதினோரு மணி 48 நிமிஷத்தில் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். ரெயின்போ கிளாசிக்ஸ் தரும் முதல் பாடல்

கேட்டு ரசித்த இந்த பாடல் நீலமலை திருடன் படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் மருதகாசி.

நீங்க கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ண இந்த பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திலிருந்து எஸ் தட்சிணாமூர்த்தியினுடைய இசையில் ஏ எம் ராஜா மற்றும் பி பானுமதி பாடியது. பாடலாசிரியர் மருதகாசி.

ரெயின்போ கிளாசிக்ஸில் கேட்டு ரசித்த நிறைவான பாடல் உங்களுக்காக பந்தபாசம் படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் ஜே பி சந்திரபாபு பாடியது பாடலாசிரியர் மாயவனத்தான்.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
2: என்ன தேவி, என்ன உலக அதிசயமா இருக்கு! ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்க மும்முரமா தென்னை ஓலையில இருந்து ஈர்க்கு எடுக்கிற போல இருக்கு. சீமா ரெடி பண்றியா?
0: ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: பின்ன அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுதான் பண்ண முடியும். ஆனா நீ பண்ற பாரு, அதுதான் எனக்கு ஏதோ யோசனையா இருக்கு.
0: என்ன தெரியுமாக்கா, பின்னாடி வீட்டுல நம்ம தென்னை மரம் இருக்குல்ல, அந்த தென்னை மரத்துல இருந்து மட்டை நம்ம வீட்டுலதான் விழும். விழுந்துச்சா, சரி இந்த வாட்டி எப்படியாவது இந்த குச்சியெல்லாம் எடுத்து ஒரு சீமார் செஞ்சு பாக்கலாமே.
2: சரி, நல்ல வேலைதான். நீ ஒரு தொழில் முனைவரும் ஆகறதுக்கு இது ஒரு முன்னெடுப்பு.
0: இந்த குச்சி வழக்க மாற செஞ்சு எப்படிக்கா தொழில் புனைவர் ஆக முடியும்?
2: இது ஒரு முதல் படின்னு வச்சுக்கோ. ஏன் இப்ப இந்த பாரு, பின்னாடில இருந்து மட்டை தேங்காய் விழுந்திருக்கு, அதை உரிக்கிறத முதல்ல பழகிக்கோ. யாரு கண்டா நீ பெரிய பிசினஸ் உமனா ஆகலாம்?
0: எனக்கும் எல்லாம் ஆசையா தான் இருக்கு, பிசினஸ் பண்ணணும், அப்படியே பெரிய கம்பெனி வைக்கணும். நீங்களும் வார வாரம் ஏதோ சொல்றீங்க, நானும் இதாகிறேன் அதாகிறேங்கிறேன். ஆனா உண்மையிலே என்ன தெரியுமாக்கா, என்னால எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது.
2: ஏன் அப்படி?
0: ஏன்னா நான் படிச்சதே தமிழ் மீடியத்துல, எனக்கு இங்கிலீஷ் கூட சரியா பேச வரமாட்டேங்குது, தமிழே வரமாட்டேங்குது. நான் வந்து எங்க தொழில் முனைவோ?
2: பிசினஸ்க்கு அதெல்லாம் தேவை இல்லைங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஒருத்தங்க. நமக்கு முயற்சி மட்டும் இருந்தா போறோம். அந்த

0: இருக்கணும். எப்படி நான் ஒரு தொழில் முனைவரும் ஆயிடுவேன் அப்படிங்கிற சின்ன வயசுல இருந்து வரணுமா?
1: உன்னை
0: என்கரேஜ் பண்றதுக்காக சொல்றேன்னு நினைக்காத, அப்படி ஒருத்தங்க இருக்காங்க.
1: நிஜமாவே அப்படி ஒருத்தங்க இருக்காங்க.
0: விஜயலட்சுமி கருப்பசாமி, சமீபத்துல அவங்களை பத்தி நிறைய டிவில புக்ல எல்லாம் அவங்களை பத்தி ரைட் அப் வந்தது, நீ பாக்கலையா?
1: இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் நீங்க சொல்லுவீங்க, நான் அதெல்லாம் பாக்கவே மாட்டேன்.
0: ரைட், தூத்துக்குடி இருக்கு இல்லையா, அது பக்கத்துல சின்ன கிராமத்துல பிறந்த பொண்ணுதான் அவங்க.
1: சரி,
0: தமிழ் மீடியத்துலதான் படிச்சிருக்காங்க.
1: அப்படியா?
0: அவங்களுக்கும் பயம் தான், பேசுறதுக்கு இங்கிலீஷே தெரியாது. இருந்தாலும் இப்ப பெரிய தொழில் முனைவரா இருக்காங்க. மூணு கம்பெனி, ஃபாக்ஸ் அகாடமிங்கிற கல்வி ஸ்டார்ட் அப், அப்புறம் வந்து ஃபாக்ஸ் வெஞ்சர்ஸ்னு முதலீட்டு நிறுவனம் அது, அப்புறம் கிமாரா அப்படிங்கிற ஃபேஷன் பிராண்டு. ஜப்பான்ல ஸ்டார்ட் அப் விசா பெற்ற முதல் தென்னிந்திய பெண் அவங்களதான்.
1: அப்படியா? அப்ப அவங்க கம்பெனிய ஜப்பான்லதான் ஆரம்பிச்சிருக்காங்களா?
0: இங்க இருந்து அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க, அப்புறம் அந்த அங்கேயும் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, சின்ன வயசுல அவங்களும் வந்து பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லதான் படிச்சிருக்காங்க. ஈவினிங் வந்தா அவங்க வந்து இந்த மாதிரி தென்னை மட்டையில இருந்து ஈர்க்கை எடுத்து விளக்கு மாதிரி ரெடி பண்ணுவாங்களாம், பண்ணி பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்க கடைகளுக்கு சப்ளை பண்ணுவாங்களாம்.
1: ஸ்கூல் படிக்கும்,
0: ஆமா, சிக்ஸ்த் செவன்த் படிக்கும்போது ஈவினிங் இந்த வேலையை தான் பண்ணுவாங்களாம். அப்பா வந்து ஒரு வாழை தோட்டம் வச்சிருந்தாராம், அங்க போய் வேலை செய்வாங்களா, நல்லா அழகா தேங்காய் உரிப்பாங்களா.
1: சரி,
0: அம்மா பால்வாடியில வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். சாதாரணப்பட்ட குடும்பம் தான். மெயினா அவங்களுக்கு எது சின்ன வயசுல இருந்து எது தாழ்வு மனப்பான்மை கொடுத்துச்சுன்னா, அவங்க கலர் நம்ம ஊர்ல தான் சொல்லிடுவாங்களே டக்குன்னு, என்ன கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் நம்ம நிறம் இல்லையா? அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி இருக்கு. இருந்தாலும் படிப்புல சுட்டி கோயம்புத்தூர்ல காலேஜுக்கு வந்ததுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அனுபவமே
1: வாரி.
0: அதாவது கல்லூரி வாழ்க்கையில நான் பாத்திராத வித்தியாசமான உலகத்தை வந்து முத முதலே காலேஜுக்கு வந்தப்புறம் தான் ஒரு பாக்குறேன். எனக்கு இங்கிலீஷே தெரியாது, அதுவும் சேர்ந்துச்சு என்னோட தாழ்வு மனப்பான்மையில. அப்ப வந்து விளையாட்டு தான் அவங்களுக்கு கை கொடுத்துதான். விளையாட்டு போட்டியில கல்லூரியில் தன்னோட அடையாளத்தை வந்து பதிக்கணும்னு நிறைய காம்படிஷன் எடுத்துக்கு தொழில் முனைவருக்கெல்லாம் எப்படி லோன் கிடைக்கும்னே தெரியாது, அப்ரோச் பண்றதே தெரியாதுல்ல. அதை பத்தி தெளிவுபடுத்துறதுக்காகவே இவங்க வந்து அதுக்கு ஒரு கோர்ஸ் இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னோட ஆங்கில தயக்கம் இருந்துட்டா இருந்தது. இந்த தயக்கம் எல்லாம் அவ்வளவு மோதி வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவான். இதெல்லாம் இருந்தாலும் நம்ம அதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு இவங்களே முயற்சி எடுத்து வெளியே வந்திருக்காங்க. சரி, நான் தூத்துக்குடியில இருந்தா நான் முன்னேறவே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பெங்களூருக்கு போயிருக்காங்க. அப்ப போனதும் தொழில் ரீதியா அடுத்த கட்டத்துக்கு இந்த கம்பெனியை நடத்தணும் இல்ல, அங்க அந்த கம்பெனியில வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் இலவச ஒர்க் ஷாப் நடத்திருக்காங்க. அந்த ஒர்க் ஷாப்ல வந்து எப்படின்னா, ஒரு தொழிலை எப்படி திட்டமிடணும், ஒரு பேங்க் கிட்ட எப்படி போய் லோன் வாங்கணும், இதெல்லாம் தானே. அவங்க ஒர்க் ஷாப்ல பார்த்தா ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப வந்து இந்த துறைக்கு நல்ல எதிர்கால வாய்ப்பு இருக்குன்னு அப்பதான் கண்டுபிடிச்சேன். அப்ப ஆரம்பிச்சதா ஃபாக்ஸ் அகாடமி. இந்த மாதிரி மாணவர்களுக்காக தான் நான் ஆரம்பிச்சேன். லோக்கல்ல மட்டும் நம்ம எடுக்கிறோமே, வெளியூர்ல இருக்கவங்களுக்கும் எடுக்கணும்னு சொல்லிதான் ஜப்பான்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்களா. ஜப்பான் எங்க இருக்கு, இங்க இருந்து கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. அப்பதான் இந்த கோவிட் லாக்டவுன் வந்த உடனே அவங்களுக்கு அது வசதியா போச்சு. ஆன்லைன்ல கிளாஸஸ் வந்து ஜப்பான்ல இருந்து இவங்க கிட்ட பயிற்சிக்கு வேற அனுப்பினாங்களாம். இண்டோ ஜப்பான் அந்த ஒரு கொலாப் ஸ்டார்ட் அப் மாதிரி ஜப்பான் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறவங்களுக்கும் அப்புறம் இந்தியா யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க இணைஞ்சு ஒர்க் ஷாப் வந்து நடத்த அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு.
1: இது நல்லா இருக்கு. கோவிட்னால ஆன்லைன் வந்தது, நீங்க கோவிட்க்கு அப்புறம் என்னாச்சு?
0: அது ஆனா ஜாப்பனீஸ் வந்து நம்மள மாதிரி ஆன்லைனுக்கெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதான்.
1: ஓஹோ,
0: அவங்களுக்கு 1-to-1 கண்ணை பார்த்து கிளாஸ் எடுத்து கண்ணை பார்த்து கேட்டுக்கிறது, ஒரு டீச்சர் மூலமா கேட்டுக்கிறது, அதுதான் பிடிக்குமா? வேற வழி இல்ல. லாக்டவுன் வந்ததுனாலதான் அவங்க வந்து இந்த கிளாஸஸ் கத்துக்க ஆரம்பிச்சாங்களா. சரி, நீங்க வந்து இங்கேயே வந்து ஏன் எடுக்க கூடாதுன்னு அவங்க கேட்டாங்களா, அப்பதான் அவங்களுக்கு ஐடியா வந்துதான். சரி, இதை அப்படியே நம்ம ஜப்பானுக்கு இந்த கம்பெனியை எடுத்துட்டு போனா என்ன அப்படின்னதும், 2022க்கு அப்புறம் அந்த லாக்டவுன் தளர்வு வந்தப்புறம் அவங்க வந்து ஜப்பான் போயிருக்காங்க. அங்க என்ன மாதிரி சூழல் இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு, எனக்கு ஏற்கனவே இங்கிலீஷ் தெரியாது, ஆனா ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டாங்க.
1: அதுதான் நானும் சொல்ல வந்தேன், ஜப்பான்ல முக்காவாசி பேர் இங்கிலீஷே பேச மாட்டாங்க,
0: அதுதான்
1: ஜப்பானீஸ் தான் பேசுவாங்க.
0: ஆமா,
1: சோ அங்க இங்கிலீஷ் தெரியலங்கிறது ஒரு குறைபாடு
0: இல்ல, ஏன்னா புதுசா ஒரு லாங்குவேஜ் அவங்க கத்துக்கிட்டாங்க. ஆனா கத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார்ட் அப் விசா அதோட நுணுக்கம் எல்லாம் இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது எப்படி ஆரம்பிக்கணும்னு ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் விசால தான் போறாங்க. டூரிஸ்ட் விசால போயே ஸ்டார்ட் அப் விசா ட்ரை பண்ணி வாங்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியனே நான் தாங்குறாங்க. அவங்க கொக்கைடோங்கிற இடம் இருக்கு இல்லையா ஜப்பான்ல, அங்க வந்து சப்போரா அந்த ஊர்ல தான் இப்ப இருக்காங்க இவங்க. அதுல வந்து முக்கிய மார்க்கெட் அங்க என்னங்கறத தெரிஞ்சுக்கிருக்காங்க. சரி, அந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு நிறைய சுத்து வேலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பாத்துருக்காங்களா. அப்புறம் வந்து 6 மாசம் அவங்க

0: வந்து பனியா இருக்குமா.
1: ஓ,
0: ஆனா ஃப்ரீஸ் ஆயிடுமா. அந்த பனியே பார்த்தது இல்லை நான் என் லைஃப்ல. அது வரைக்கும் வந்து எனக்கு மனசையும் உடலையும் தயார்படுத்திக்கணும், அது வேற எனக்கு சேலஞ்சா இருந்ததுங்கிறாங்க. அப்புறம் 2024 ஃபாக்ஸ் வெஞ்சர்ஸ்ங்கிற நிறுவனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க அதுல வந்து சிங்கப்பூர் இன்வெஸ்டர்கள்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுல. இப்ப வந்து அவங்க அதுலயே நிறைய ஊழியர்கள் இருக்காங்க. அதாவது ஜப்பானோட பண மதிப்பின்படி இவங்களோட டர்ன் ஓவர் 170 மில்லியனா லாஸ்ட் இயர்.
1: ஓ,
0: இந்திய மதிப்பில 10 கோடியா.
1: பரவாயில்லையே.
0: மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க கிட்ட போய் சேர்த்தாலே போதும், அந்த தொழிலுக்கு வந்து நிச்சயம் வந்து வரவேற்பு இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அதாவது எனக்கு நல்லா தெரியும், எனக்கு தான் தெரியும், ஒரு தொழிலை தொடங்கினீங்கன்னா அது தோல்வியிலதான் முடியும். ஸ்டார்ட் அப் வந்து தோல்வி அடையாதுங்கிறாங்க. ஆனா சரியான ஆட்டிடியூட் இல்லைன்னா தொழில் வந்து வீழ்த்திரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா மனிதர்களை படிக்கணும் அப்படின்னு வரா. மத்ததெல்லாம் கூட மனிதர்களை படிக்கணும்னு சொன்னதுனாலதான் நான் வந்து ஜப்பானுக்கு போன அப்புறம் மக்களை வந்து பார்த்து பேசி அவங்கள வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுதான் என்னுடைய கம்பெனிக்கு எல்லாம் வந்து பேஸ் கொடுத்தது, ஐடியா கொடுத்தது, இப்படி நிறைய சொல்றாங்க. அப்புறம் வந்து ஜப்பான் ஸ்டூடெண்ட்ஸ கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினாங்களாம். அதாவது சில பாடத்திட்டங்கள் இருக்கும், அதுக்கு இவங்களை வந்து அடாப்டபிலிட்டி அது கொண்டு வராங்க போல இருக்கு. இப்ப வந்து இவங்களோட வெப்சைட் இருக்கு போல இருக்கு ஜப்பான் மார்க்கெட்ல, அது வாயிலா நிறைய கோர்ஸ் சர்வீஸ் எல்லாம் கொடுக்கறாங்களா.
1: அப்ப இவங்க வந்து ஜப்பான்ல போய் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க.
0: சூப்பர். ஒண்ணு இல்ல, நான் மூணு சொன்னேன்.
1: மூணாவது கம்பெனி எது?
0: கிமாரா அப்படிங்கற ஃபேஷன் பிராண்ட்
1: ஜப்பான்ல ஓபன் பண்ணிட்டாங்களா?
0: ஆமா, ஏன்னா வந்து அவங்க மாடலிங்லாம் பண்ணிட்டு வராங்க. எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மாடலிங் பேஷன் எல்லாம் இருக்கும் போல இருக்கு. அவங்களோட கிமானோன்னு அந்த ஒரு டிரெஸ் இருக்கும்ல, இப்படி போட்டு
1: ஜப்பான்காரங்க
0: அந்த டிரெஸ் இருக்கு இல்லையா, அது இந்தியர்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்களாம். அது வந்து கிமாரான்னு இவங்க பேர் போட்டிருக்காங்க. அது என்ன மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கிறவங்களுக்குங்கிறாங்க, நம்ம கலருக்கு பொறுத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறது இருக்குல்ல. எங்க ஊர் பெண்களை வந்து வச்சு ஒரு பிராண்டு உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன். முக்கியமா வேற நாட்டுக்கு வந்துடும் கடல் கடந்து, ஆனா மூரன்னு மறக்க முடியாது. என்ன வந்து நானே செதுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. தன்னம்பிக்கைய பாரு, உங்களுக்கு என்ன ஒரு கான்பிடன்ஸ் இல்ல.
1: எங்க அவங்க போட்டோ காட்டுங்க
0: பாருங்க, சின்ன பொண்ணுதான்.
1: இந்த வயசுலயே அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்க மூணு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க.
0: சரி, முக்கியமான ஒண்ணு சொன்னேனே, ஃபாக்ஸ் னு பேர் வச்சிருக்காங்க. அது என்ன நரி பேர் வச்சிருக்காங்க?
1: எதுக்காக வச்சிருக்காங்க?
0: இவங்க சொல்றாங்க, நரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அத செல்ல பிராணியா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்களாம். நரி ரொம்ப புத்திசாலி, சாதுரியமான விலங்கு அப்படிங்கிறாங்க. நரி மேல உள்ள பாசத்தினாலதான் ஃபாக்ஸ் குரூப்னே பேர் வச்சிட்டேன் எல்லாத்துக்கும் என்னோட அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஜப்பான்ல நரியை வந்து கடவுளா வழிபடுவாங்களாம்.
1: சரி,
0: நரிக்கு கோயில்லாம் இருக்கான், அதனால என்னோட நிறுவனமும் இங்க பிரபலம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இறந்த கனவுதான் நம்ம காணணுமா, டாப் மோஸ்ட் கனவாதான் இருக்கணுமா. தூத்துக்குடி கிட்ட ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தமிழ் மீடியத்துல ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு போய் இடம் மொழி பணம் நிறம் எல்லாமே புதுசு, நான் தான் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் அப்படிங்கறது அவங்க வாழ்க்கை மூலமாவே எல்லாருக்கும் சொல்றாங்க. விஜயலட்சுமி கருப்பசாமி
1: நிஜமா இவங்கதான் வந்து நிறைய பேருக்கு எக்ஸாம்பிள் தான்.
0: அதனால தொடர்ந்து அந்த ஈர்க்க ஒருவரதை நிறுத்தாத, அடுத்தது அந்த தன்னமட்டை உரிக்கிற வேலையை பாக்கணும். ஒன்னொன்னா பண்ணி அதுல இருந்து நீ தொழில் முனைவரா ஆகலாம், உனக்கு மனசுதான் வேணும். பாதி வேலையை அப்படியே வச்சுட்டு போயிடக்கூடாது. என்ன முழுசா முடிக்கிற, இப்ப அது விளக்கு மரம் கட்டுற, எனக்கு ஒண்ணு தர.
1: கண்டிப்பாக்கா, இப்ப நீங்க சொன்ன கதையில நான் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி இப்ப இந்த பக்கத்து வீட்டு தென்னமரத்துல இருக்கிற அத்தனை ஓலையும் போட சொல்லி எல்லாத்தையும் சீமாரா மாத்தி இங்கேயே இப்பவே பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்.
0: வெரி குட், இப்படிதான் இருக்கணும்.
1: அந்த முதல் விளக்க மாதிரி உங்களுக்கு தான் நல்ல சூப்பரா பண்ணி அத அழகா டெக்கரேட் பண்ணி ஒரு பட்டு குஞ்சலம் எல்லாம் வச்சு உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி கொடுக்கறேன்.
0: ஓ, ஓட்ட விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் வாங்களே, அது இதுதானா?
1: ஏன் விளக்கு மாத்துக்கு குஞ்சலம் வச்சா ஆகாதா?
0: நல்லா ஆகும். முக்கியமா அந்த பட்டு குஞ்சத்தை மட்டும் மறக்காத, கட்டியே குடு.
1: கண்டிப்பா. இவங்க பேசுறத கேட்டா என்கரேஜ் பண்ற மாதிரிதான் இருக்கு, ஆனா அதுலயே ஒரு நக்கல் இருக்கா மாதிரி இருக்கு. சரி, நம்ம நல்லதே எடுத்துக்குவோம். அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: என்று ஹீரோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம். ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு, ஆனா கேட்டோம், ஆல் இண்டியா ரேடியோலயே கேட்டோம் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் வரப்போகுது. இந்த ரெண்டு பாட்டுமே ஒரே படத்துல இருந்து, அதுல ஒரு பாட்டு நான் போட்டேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஆ இந்த பாட்டு நாங்க கேட்டிருக்கோமே அப்படின்னு. ஏன்னா நானும்

அந்த பாட்டை கேட்டு அப்படிதான் புலகாங்கி அடைஞ்சேன். அடாடா, நம்மளுடைய பழைய ஞாபகத்தை கூட்டிட்டு போகுதேன்னு. 1987 வந்த படம் வந்து தங்கச்சி. பேரு கேட்ட மாதிரி அதே தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்கான படம் தான். ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் இது. அந்த படத்தோட மியூசிக் அறி எஸ் ஏ ராஜ்குமார். லிரிக்ஸும் அவரு தான் அந்த படத்துக்கு. அதுல இருந்து ஏ குருவி பூங்குருவி இங்க வராத, காக்கி சட்டை மாப்பிள்ளைய காதலிக்காத, சீதா வந்து அதுல தங்கையா வருவாங்க. அவங்க வந்து ஒரு நத்தனார் சண்டை போடுவாங்க வரப்போற அண்ணிக்கிட்ட. அதுதான் ஒரு ஜாலி பாட்டு தான். அப்புறம் சமாதான ஆற மாதிரி பாட்டு முடியும். ரொம்ப நல்லா இருக்கும். பயங்கர

வந்து ஒரு நத்தனார் சண்டை போடுவாங்க வரப்போற அண்ணிக்கிட்ட, அதுதான் ஒரு ஜாலி பாட்டு தான். அப்புறம் சமாதானம் ஆற மாதிரி பாட்டு முடியும், ரொம்ப நல்லா இருக்கும், பயங்கர ஹிட்டு. எதுல கேட்டிருக்கோம், ஒளியும் ஒளியுமில்ல அப்ப அதிகமா போடுவாங்க இந்த பாட்டு. நம்ம எல்லாம் பாத்திருக்கோம், கேட்டிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு 1987 கொடைக்கானல் வந்து த்ரூ ஆச்சு நமக்கு தூர்தர்ஷன், அப்பதான் நமக்கு இங்க கொங்கு மண்டலத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப இந்த பாட்டு வர வர அது வரும், நமக்கு அது பார்க்கவும் நல்லா இருக்கும். இது வந்து எஸ்பிபி சார், எஸ்பி சைலஜா, சுனந்தா மூணு பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. ராம்கி தான் அந்த அண்ணா. அப்புறம் வந்து அவங்க பேரா வர்றது வந்து பல்லவி, பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள படம். ஓடாத மாதிரி ஒன்றும் யாரும் கேள்விப்படல, ஆனால் ரொம்ப ஓஹோன்னு ஓடல, ஒரு மாதிரி அப்படி ஓடிச்சு. அதனால தான் அந்த பாட்டு வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது. ஓகே, இப்போ அந்த பாட்டு கேட்போமா?

இதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆன தமிழ் வெர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். எவ்வளோ பேர் அடேங்கப்பா, நிறைய பேரு. போன வாரத்தோட இந்த தடவை ரெக்கார்ட் பிரேக், எல்லாரும் கரெக்டா சொல்லியிருந்தாங்க. முதல்ல அந்த கசல் பத்தி என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஜக்ஜித் சிங் அவரோட கசல் தான் தும் நகி கம் நகி. சரி, எவ்வளவு பாப்புலரான சிங்கர் இல்லையா அவர். அவங்களும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து பெரிய பெரிய மாஸ்டர் பீஸ் கசலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அப்படியே சொக்கி போவாங்க அவங்க ஆடியன்ஸ் எல்லாம். நீங்க பாத்துருக்கலாம் அந்த காலத்து தூர்தர்ஷன்ல, அங்க அவங்க இதுல அந்த லிசனர்ஸ்க்கும் பாடுறவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் உண்டு, ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி நடக்கும். எப்படின்னா அவங்க சொல்ல சொல்ல அவங்க வா வா வா வா அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம எல்லாம் மௌனமா கேட்போம். அவங்க எல்லாம் ஒரு வித்தியாசமா அவங்க அந்த மாதிரி ரசிப்பாங்க. இந்த பாட்டை தமிழ்ல பண்ணணுங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சங்கர் கணேஷ் அவர்கள் பண்ண உடனே யாரை யோசிச்சிருப்பாங்க, அப்ப வணிஜராமர்கள் ஹிந்திலையும் பாப்புலரா இருந்தாங்க, போலரே பப்பி எல்லாம் பாடி. சோ அவங்கன்னு முடிவு பண்ண உடனே இந்த பட்டு போன்ற குரல் அவங்களுக்கு தான் அந்த கசல் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் வந்து பொருத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு இந்த பாட்டை பாட வைக்கிறாங்க. பாட்டு பிரமாதமான பாட்டு, தமிழ்லையும் அந்த ஹம்மிங்ல இருந்து பாட்டு முழுக்க அதுதான். ஒருவேளை பர்மிஷன் கூட வாங்கியிருக்கு, இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், முழுக்க பாடல் முழுக்கவே அதே தான். சோ அதனால ஒரு விதத்துல நம்ம வந்து சங்கர் கணேஷ் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். அந்த மாதிரி ஒரு கசல் அங்கில இருந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது, அதை அங்கிருந்து கொண்டு வந்து நம்ம ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு பாராட்டணும். சரி, அப்ப அது கரெக்டான விடை என்ன? இதுதான் விடை.

யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க பாப்பாம்மா? இதில் வந்து நான் வந்து யாரையுமே ஃபஸ்ட்டு செகண்டு அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரே ஒரு நிமிஷம் தான் வித்தியாசம் எல்லாருக்குமே. ஆல்மோஸ்ட் அந்த 12:30 எல்லாருமே அனுப்பிட்டீங்க. நபநீதன் சென்னிமலையிலேருந்து, அப்புறம் சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், தேவனூர் ஜோதிலட்சுமி, செந்தில்குமார், ரமண முதலிபுதூர், பாபு மாதவன், அவினாசி, ஷர்மிளா பானு, செல்வபுரம், ஆர் எஸ் புரம் ஹரிஹரன், கீதா முடப்பிலூர், உடுமலை சுடர் முருகானந்தம், வி விஸ்வநாதன், டாடா பேட், சுமதி பெருமாள் சாமி, சாவக்காட்டுப்பாளையம், கணேஷ் பேரூர்லேருந்து, ஜெயராம் சரவணன் SIHS காலனிலேருந்து, சுரேஷ்குமார் ஜோதிலட்சுமி சின்னவதம்பச்சேரி, ஜேவியர் பால், ஜி என் மில்ஸ், துடியலூர் ராஜி ஐயப்பன், வடவள்ளி கிரிஜா, சாய் மனோகர், ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம், பிரேம்நாத் பெரியநாயக்கன் பாளையம், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், பீடம்பள்ளி வாசுதேவன், சாமி செட்டிப்பாளையம் பி என் இளங்கோ, சசிகலா கனக்கம்பாளையம், திருப்பூர் மல்லிகா மந்திராச்சலம், வின்சம் முத்ராஜ், ஆர் ஷியாமலா, இவங்க மட்டும்தான் வித்தியாசமான ஓடையிலே நீர் அந்த பாட்டு போட்டிருக்காங்க. ரமண முதலிபுதூர் சுதாகர் ஜீவா, தாசப்ப கவுண்டன் புதூர் சரவணன், செல்வலட்சுமி ராஜவீதி, டெய்லர் முருகன், பொள்ளாச்சி சேரன் மாநகர் சுமித்ரா, திருப்பூர் வெளிங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ், காணியாளம்பாளையம் சக்திவேல், அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம். இதுதான் எனக்கு தெரியும், ஒருவேளை எழுசி கீதமே கூட அதே மாதிரி இருக்கே அப்படின்னு கொடுத்திருக்காரு. இதையும் சொல்லணும், சில பேர் என்ன பண்ணிருந்தீங்க தெரியுமா, யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போகுது அந்த பாட்டான்னு கேட்டிருந்தீங்க. நல்ல கெஸ், உடனே பட்டு போன்ற குடல பாடுற பாடகின்னா உடனே அந்த பாட்டை சொல்லிருவீங்களா? அப்புறம் நான் இல்லைன்னு சொன்ன உடனே கரெக்டா போட்டீங்க. அப்துல் கஃபூர் செல்வபுரம், ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம், சிவகுமார் கிருஷ்ணன், போனார விடை நான் சரியா சொல்லியிருந்தேன் மேடம், என் பேர் வரலையே. ஆமா, கல்யாண சமையல் சாதம், அது கரெக்டா தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆர் சுபாஷ், ஜி என் மில்ஸ், ரமேஷ் கவுண்டம்பாளையம், இவருதான் யாரது சொல்லாமல் போட்டிருந்தாரு. நடராஜ் சாந்தி, பொன்னே கவுண்டன் புது, அப்புறம் பி யுவராஜ், ரேவதி, தாசர்பட்டி பாலசுப்ரமணியன், ரெங்கா கணேஷ் அவினாசிலேந்து, உமா கணேஷ் திருமுகை, கே எம் பாளையம் பேச்சிமுத்து, மகேஸ்வரி அங்கலக்குறிச்சி, அங்கலக்குறிச்சியா வேடச்செந்தூரா, திருப்பூர் பாலா, குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, ஆறுசாமி தடாகம், பிரபுதேவி ஸ்ரீசாய் அவினாசி, மூக்கனூர்லேருந்து செந்தில் பிரபு, திவ்ய பாரதி குடும்பத்தார், சோமு கலைவாணி சிறுமுகை, வேல்ராஜ் திருப்பூர்லேருந்து, விஜயகுமார் வரதராஜபுரம், ஏ ஹரிஹரன் பெங்களூரு, அப்புறம் கோணமலை ஆனந்தன், ஆலங்கொம்பு விஜயகுமார், குன்னத்தூர் கருமஞ்சிரே, ரேவதி பாலகிருஷ்ணன், SS காலனி வெங்கட்ராமன், மணவை சந்திரசேகர், நீங்களும் யாரதுன்னு போட்டிருந்தீங்க, யார் மாத்திட்டீங்க, அந்தோனி ராஜ் சென்னை, கோவை தெலுங்கு வீதி பாதுஷா, ஈரோடு சுரம்பட்டி வலசு பா இளங்கோ, கிருஷ்ணமணி காவிலிப்பாளையம், வெள்ளம்பட்டி சிவகுமார் புவனேஸ்வரி குடும்பத்தார், செல்வபுரம் சையத் ரசூல், பரத் ஜே கிருஷ்ணாபுரத்திலேந்து, அப்புறம் சண்முக சுந்தரம் ரமண முதலிபுதூர், மாரிச்செட்டிப்பதி கே கோவிந்தராஜ், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, ஆழியார் சுப்பிரமணியம், கனகரத்னம் கனியாம்பூண்டி, டேவிட் என்பராஜ் கணபதியிலேந்து, அப்புறம் வந்து மினி கண்ணன் சரவணம்பட்டி, ரோஹித் நிரஞ்சன் மேனகா விஜயகுமார், போத்தனூர் என் பாலசுப்ரமணியன், ரமேஷ் கிருஷ்ணன் பொள்ளாச்சியிலேருந்து, அப்புறம் ரம்யா திருநெல்வேலியிலேருந்து. பாருங்க, வெளியூர்ல இருந்தெல்லாம் நமக்கு மெசேஜ் வந்திருக்கு இந்த தடவை.

ஈரோடு மாவட்டம் குளத்தான் வலசு அங்கேருந்து ஆர் ரத்தினம். அப்புறம் அவரோன் அனௌன்சர்ஸ்ல அரவிந்த், தமிழரசி, சாம்பால், கவிதா கூட முனுசாமி. எவ்வளவு பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க? கரெக்டா ஆன்சர் சொன்ன அது டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க. அத்தனை பேருக்கும் இந்தாங்க புடிங்க பலத்த கைத்தட்டல். இன்னைக்கு ரெக்கார்ட் பிரேக் ஆன்சர்ஸ் வந்திருக்கு குவிஸுக்கு. எவ்வளவு பேர் தெரியுமா? 82 பேருக்கு மேல அனுப்பியிருக்காங்க. சூப்பர் இல்ல? சரி, அடுத்த வாரமே சதம் தான் இல்லையா? ரைட். இந்த வார குவெஸ்டின் என்ன? இப்ப வரப்போற பாட்டு கேளுங்க.

இது ஒரு கன்னட பாட்டு. பாட்டு எப்படி இருக்கு? ஏதோ இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா தமிழ் பாட்டு சூப்பரா இருக்கும். அதான் தமிழ் கன்னடா ரெண்டுமே அதேதான், ஒரே மியூசிக் கம்போசர். சரியா, அதேதான் சொல்லிட்டேன். இதுக்கு க்ளூ கண்டிப்பா வேணாம், வேண்டவே வேண்டாம். நான் சொல்ல மாட்டேன், அப்படியே முடிக்கிறேன். இதை விட்டா சொல்லிடுவேன். வாரம் வாரம் ஏதோ ஒன்று சொல்லக்கூடாதுன்னு நினச்சி சொல்லிடுறேன். போன வாரம் ஆனா நான் என்ன சொன்ன முடிக்கும் போது, இந்த வாரம் கஷ்டமான குவிஸ் கேட்பேன். ஆனா இல்ல, இந்த வாரமும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆகஸ்ட் 15th வரப்போகுது. சரி, போன வாரம் பண்ணீங்கல்ல அது ரெக்கார்ட் பிரேக். இவ்வளவு பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்க விடையெல்லாம் அனுப்பி வைங்க. பாப்போம், நம்பர் வேணுமா? 9 58 58 00 03. சரி, ரெண்டாவது பாட்டு என்ன? ஏ குருவி. சூப்பர் பாட்டு இல்ல? ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த பாட்டு. பாட்டு ஃபுல்லாவே நல்ல மீனிங் ஃபுல்லா இருக்கும். கேக்குறேன், அது கான்வர்சேஷன் டைப் ஆஃப் சாங். பட் அர்த்தமுள்ள பாடல், வேர்ட்ஸ் எல்லாம் ஃபன்னியாகவும் இருக்கும், நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த பாட்டு மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது. சரி, இந்த படத்துல இன்னொரு பாட்டை வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு போடுறேன். அந்த பாட்டு என்ன? மருத ஜில்லா. இதுவும் சுனந்தாவும் எஸ்பிபியும் பாடின ஒரு ஃபோக் நம்பர். இந்த படத்துல சுனந்தா வந்து ஒரு 3-4 பாட்டோ பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்ல பாடகி சுனந்தா ராம்தாஸ் இல்லையா? மெலடி பாடல்கள் தான் அப்ப நிறைய பாடுவாங்க. அவங்க இந்த மாதிரி ஃபோக் நம்பர் கூட பாடியிருக்காங்க, நமக்கு ஆச்சரியம். சரி, இது மருத ஜில்லா, கொஞ்சோண்டு அதை கேளுங்க.

இதுவும் நல்லா இருந்ததுல ஃபுல்லா கேட்கணும் போல இருக்கு. நம்ம ப்ரோக்ராம்ல போடுவோம் 4 மணி மயக்கம் மாலை இல்லைன்னா காலையில, எங்கள் சாய்ஸ், அதுல போடுவோம். சரி, அப்புறம் இந்த படத்துல இருந்து இன்னொரு பாட்டு. அது என்ன பாட்டு? முதல் முறையாய் நான் ஒரு கனவு கண்டேனே. இந்த பாட்டு நல்லா இருக்கும். ஒரு வந்து இனிமையான டூயட், அது எஸ்பிபி சார் அகைன் சுனந்தா ராம்தாஸ் அவங்களும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. எஸ் ஏ ராஜ்குமார் அந்த ஆரம்ப காலத்துல சின்ன பூவை மெல்ல பேச, அந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு பயங்கரமா ஒரு ஹைப் இருந்தது. அவரும் நல்லா பண்ணாரு. கொஞ்ச நாள் அப்புறம் காணா போயிட்டாரு. அவரோட ஒரு கம்பேக் தான் நிறைய படங்கள். நல்ல இசையமைப்பாளர் அவர் பண்ண இந்த பாட்டு. சுனந்தா வந்து வாய்ஸ் கேட்கும் போது அவங்க நிறைய படாம போயிட்டாங்களே அப்படின்னு தோணும். ஆனா பாடின பாட்டே பாருங்க, நமக்கு மறந்து போச்சு. அதையே நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம் இந்த என்ட்ரோ கேட்டது மூலமா, இல்லையா? சரி, இப்ப அந்த பாட்டு என்ன பாட்டு? தங்கச்சி படத்துல இருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில முதல் முறையாய் நான் ஒரு கனவு கண்டேனே அந்த பாட்டு. இதுலயும் வேர்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாட்டை எழுதுனதே அவர் தான். 1987 வந்த படம் இது. கேப்போமா?

சரி, இப்போ உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். போன வாரம் ஒரு 10 நிமிஷம் மெசேஜஸ் இருக்கு இல்லையா, முதல்ல போன வாரத்தோட அந்த 10 நிமிஷத்தை கேட்டுடலாம். திருப்பூர் குண்டடம் பகுதியிலேருந்து ரங்கநாதன்கிறவர் ஆர்ஜே உதயா வந்து அருமையாக நடத்தினார் டீக்கடை நிகழ்ச்சியன் அப்படின்னு போட்டிருக்காரு. அர்த்தமுள்ள அரட்டை இனிமை நிகழ்ச்சி புதுமை வானவில்லின் வண்ணமயமாய் பல நிகழ்ச்சிகள் கிள்ளி தராமல் அள்ளி தரும் கைகளுக்கு நன்றின்னு ஆறுச்சாமி தடாகத்திலிருந்து பாராட்டி அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ. ராஜி ஐயப்பன் துடியலூர்ல என்ன போட்டிருக்காங்க, என்ஜாயிங் த ப்ரோக்ராம் வித் மை ஹஸ்பண்ட் ஐயப்பன். அதாவது சண்டே சமையல் வேலை செய்துக்கிட்டே உங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு நான் என்ஜாய் பண்ணேன். 1 மணிக்கு வந்த கேம் ஷோ சூப்பர், அப்புறம் 10 மணிக்கு குழந்தைங்களாம் அருமையா பேசினாங்க, அந்த கேம் ஷோவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சலங்கை ஒலி பாடல் பத்தி அந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரகதி அவர்கள் சொன்ன கதை வந்து ரொம்ப மனசு அப்படியே தொட்டுச்சு, ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. நீங்க நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க பிரகதியோட வந்து அழகா கதை நரேட் பண்ணாங்க அப்படின்னு. இப்படி கேட்டுக்கிட்டே நான் கிச்சன் வேலையை நல்லா அருமையா செஞ்சு முடிச்சிட்டேன், ரியல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க ராஜி தொடியல் வந்து. கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் தான் நம்ம நல்ல பல நிகழ்ச்சிகளை அருமையா நிகழ்ச்சிகளை தரும். அர்த்தமுள்ள அரட்டை நிகழ்ச்சி அதுல என்னோட பதிவை படிச்சிங்க, நன்றின்னு யார் போட்டிருக்கா, சுதாகர் ஆதித்தன். இசை பேரரசு எஸ் ஜானகி அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கோவை ரெயின்போ எஃப்எம்மில் அவருடைய பாடல்களை தேர்ந்தெடுத்து ஒலிபரப்பு செய்தீர்கள். அற்புதம் ஆர்ஜி ஐஸ்வர்யா பண்ண நிகழ்ச்சி நல்லா இருந்ததுன்னு. வசந்த இல்லம் திங்கள் மதியம் ஆரோக்கியமே ஆனந்தம் அதை வந்து பாராட்டியிருக்காரு. சாய்வு நாற்காலி அதையும் பாராட்டியிருக்காரு. மாலை டீக்கடை நிகழ்ச்சியை லைட்டா கேட்டேன், புது நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்திக்க கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. எழுத்தாளர் படித்த வெண்பா அருமை, உங்க நேர்காணலும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா சூப்பரா இருந்துச்சு. புனிதவதி நிதீஷ் வந்து சொல்லியிருக்காங்க, 1 மணி ப்ரோக்ராம் கூட ரொம்ப நல்லா இருந்தது, நம்ம தமிழ் அறிவை வந்து சோதிக்கிற மாதிரி இருந்தது. நான் இந்த மெசேஜை தமிழ்ல தான் அடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா ஆங்கிலத்துல அடிச்சுட்டேன். பரவாயில்ல, நீங்க மொழி

பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நீங்க எந்த மொழியில கம்ஃபர்டபுளா நினைக்கிறீங்களோ அதுலயே நீங்க எங்களுக்கு அனுப்பலாம், அதை நாங்க கண்டிப்பா படிப்போம். மேடம், நீங்க தேவகி மேடத்தை வந்து சாதனை பண்ண சொல்றீங்க, இல்லைன்னா பாட்டுக்கு சோதனை எலியா நீங்க பயன்படுத்துறீங்க, அவங்க பாவம் தானே, யோசிச்சு பாருங்க அப்படின்னு சண்முக ஆனந்தம் கொடுத்திருக்காரு கஞ்சம்பட்டியிலிருந்து. அப்புறம் நான் வணங்கும் தெய்வம் இந்த படத்தோட திரை விமர்சனம், இது வந்து ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்திருந்தீங்க, நன்றி, தேங்க்யூ சோ மச். ஆர்ஜி ரமேஷ பாராட்டியிருந்தீங்க. என்றோ கேட்டது இன்றும் இன்னைக்கு சங்கர் கணேஷ் இசையில் வந்த இரண்டு பாடல்களும் மயக்கும் பாடலாக இருந்தது, பா இளங்கோ குடும்பத்தார் அனுப்பியிருக்காங்க. பாரதி மகாலிங்கம் கள்ளி வலசுலேருந்து, நீங்க என்றோ கேட்டதுல ரசனையோடு கூறிய விதம் வந்து எங்களுக்கு பிடித்திருந்தது, புதிய நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகின்றது மிகவும் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ் என்ன போட்டிருக்காங்க, எஃப்எம் ரெயின்போவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்பாகவே உள்ளன. அப்புறம் 70, 80, 90 பாடல்கள் அதிக முறை வருவதால் அருமை, எங்களுக்கு ஒரு பூஸ்ட் போல உள்ளது, மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. வசந்த எல்லாம் அருமை. இந்த வார கேள்விக்கான உங்களோட குளூ வந்து மிக மிக அருமையா இருந்தது மேடம். நீங்க சாப்பிட்டு நிகழ்ச்சியை கேட்கறீங்கன்னு சொல்லி எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் உங்க குளூ மூலமே கேள்விக்கான விடையை கண்டுபிடித்து விட்டோம், நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, நவநீதன் சென்னிமலையில இருந்து என்ன போட்டிருக்காரு, மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது போல் நமது நிகழ்ச்சிகள் மாற்றம் வரவேற்கத்தக்கது அப்படின்னு போட்டு அந்த 18 to 20 பாட பாடல்கள் இனிமை அந்த மாதிரியே நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கிறோம், ஆஹா அப்படி போட்டிருக்காரு. ஜெகநாதன் பூலக்காட்டு பாளையம்ல என்ன போட்டிருக்காரு, சாதனை பெண்மணி டாக்டர் சுபா வெங்கடேஷ் அவர்களுடைய சாதனை வியக்க வைத்தது, மக்களுக்கும் தேவகி மேடம்க்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்றோ கேட்டதில்ல செல்லக்குட்டி ஜானகி அம்மாவின் கேட்காத பாடல் ஒன்று வந்தது, மனதை மயக்கியது. இப்ப இரண்டாவது பாடல் நீ தாவி ஓடும் மானோ, அதுவுமே வித்தியாசமா இருந்தது. சலங்கை ஒலி பாட்டு ஃபுல்லா எதிர்க்காரு ஜமக்கு ஜமக்குன்னு, அப்படியே இருவருக்கும் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. உமா கணேஷ் சிறுமுகிலிருந்து, மேடம் அந்த ஹஹஹஹா அந்த சிரிப்பை நீங்க கட் பண்ணிருக்கணும் மேடம், இந்த சிரிப்பை வைத்து உடனே நாங்க டக் என்று கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ஜானகி அம்மா குரலில் வந்த பாடல் இதுவரை நான் கேட்காத பாடல். இன்று இருவரது உரையாடலும் மிகவும் அருமை, வசந்த இல்லம் இன்ஃபர்மேஷன் மிகவும் அருமை, செல்லக்குட்டி ஜானகி அம்மாவின் பாடல்களை ஒலிபரப்பி மகிழ்வித்ததற்கு நன்றி, உங்கள் பாடல்கள் மூலம் எப்போதும் எல்லாருடைய மனதிலும் இருப்பார் என்பது ஆறுதலாக இருந்தது அப்படின்னு ஜிஎன் மில்ஸ் ராஜி ஐயப்பன் போட்டிருக்காங்க. பூச்செண்டு நிகழ்ச்சியை பாராட்டி இவர் அனுப்பியிருக்காரு, யார் இவர், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன். இனிய இடைக்கால பாடல்களை இனிதே தந்து எங்கள் மனங்களை மாலை நேரத்தில் மனம் மயங்க செய்த கோவை பண்பலைக்கு பாராட்டுக்கள், தொடரட்டும் தங்களின் புதிய முயற்சி வாழ்த்துக்கள். டீக்கடை நிகழ்ச்சியில் பேசிய நேயர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் பெண் பார்க்கும் நிகழ்வை மகிழ்வோடு எடுத்து சொல்லி மகிழ்ந்தார்கள், நாங்கள் இன்றளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று சொன்னது சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காரு கடிதம் மூலமா. அதோ ஜானகி அம்மாவின் நினைவுகளை மீட்டெடுத்த பாடல்களில் அஞ்சலி செலுத்தியது பெருமை, இந்த பாடல்கள்லாம் கேட்கும் போது கண்கள் கலங்கியது அப்படியே. டி கணேஷ் ஹோப் காலேஜ்ல போட்டிருக்காரு, ஏகப்பட்ட லெட்டர் அனுப்பியிருந்தீங்க போன வாரமும், இந்த வாரமும் தொடர்ந்து லெட்டர்ஸ் அனுப்பிட்டே இருக்கீங்க, நீங்க பாராட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க லெட்டர் படிக்கும் போது எங்களுக்கு எல்லாம் அது ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. புதுமை புதுமை புதுமை அப்படின்னு நமக்கு எழுதி இருக்கிறது யாருன்னா போத்தனூர் என் பாலசுப்ரமணியன் நிகழ்ச்சிய அப்படி பாராட்டி எழுதியிருக்காரு. சரி, இப்ப இந்த வாரத்துக்கு வந்த மெசேஜஸ் இருக்கு இல்லையா, அது படிப்போமா. ரெண்டு பேருமே ஸ்னேகபாவத்தோடு அருமையாக பேசுகிறீர்கள், அருமை நடமாடும் ஏழை மாணவர்களை நோக்கி வரும் பள்ளிக்கூடங்கள் பற்றிய அரட்டை அருமை. விஜயகுமார் வரதராஜபுரம்ல போட்டிருக்காரு, ஏறும் ஊரும்ல சவுக்கு மரம் வேர் அழுகாமல் வாடாமல் இருப்பதை பற்றி நேர்முகத்தில் தெளிவாக கூறினார் கார்த்திகேயன் அவர்கள், நிகழ்ச்சி அமைப்பாளர் பொன் ரமேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. மனதில் எண்ணங்கள் சிறகடிக்கிறது, எதை கேட்டு 4 மணி ஆனாலே ஜாக்கிரதைங்க, ஆபீஸ்ல இருப்பீங்க, மத்தவங்க தப்ப நினைச்சிட போறாங்க அவங்கள. 12 மணி நிகழ்ச்சியில் ரூபில் நாகி வாழ்க்கை பயணம் மிகவும் ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது, அவர் கல்வியை கற்றுக் கொடுக்க எடுத்துக்கொண்ட முயற்சி பாராட்டுக்குரியது, வானவில் வழிய தொடர்ந்து கேட்க காத்திருக்கிறேன் இது போல் உன்னதமான மனிதர்களை பற்றி அப்படின்னு மனோஜ் சந்திரசேகர் கொடுத்திருக்காரு. டீ கடை தலைப்பு தினம் ஒன்று கொடுக்கறீங்க, அப்புறம் அதை பத்தி பேச சொல்றீங்க லிசனர்ஸ், அலுவலகம் முடிந்து வந்து கேட்பதற்கு நன்றாக இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு மனோஜ் சந்திரசேகர். நான் வந்து ஒரு விஷயம் கேட்டேன், நீங்க தகுந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தீங்க, அது எனக்கு புரிஞ்சது. திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் குடும்பத்தார் என்ன போட்டிருக்காங்க, நிகழ்ச்சிகள் மாற்றம் பெற்று புது பொலிவுடன் வருகிறது, உங்களுக்கும் ஆர்ஜைகளுக்கும் வாழ்த்துக்கள், வசந்த இல்லம் நிகழ்ச்சிக்கு பெண்களை விட ஆண்

0: பேர்கள் அதிகமாகி விட்டார்கள். ஏன் சொல்றேன்னா, வாட்ஸ்அப் மெசேஜ் கடிதங்கள் எல்லாமே படிக்க முடியல உங்களால. ஆமா, கரெக்ட் தான். 2 மணி நேரம் நீங்க ஒலிபரப்பினாலும் கேப்பாங்க போல இருக்கே அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட் ரைட். ஆனா ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், ஆண் நேயர்கள் பெண் நேயர்கள் அப்படி இல்ல, குடும்பமா கேக்குறாங்க. இவங்கதான் அவங்களோட பேரை சேர்த்தே போட்டுறாங்களே. நிறைய வருது, இப்ப வந்து மெசேஜஸ் நிறைய தான் வருது, அதை சொல்லிதான் ஆகணும். அரட்டை அருமையாக இருக்கு, டி கே எஸ் நடராஜன் பாடல் சூப்பர், நன்றாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. டி கே எஸ் நடராஜன் பெரிய கலைஞர், அவரு வந்து அந்த மேடை நாடக பாடல்கள் பாடுறதுல ரொம்ப சிறப்பா பண்ணக்கூடியவர். அவர் வந்து நாடக கலைஞரும் கூட. என்னது 12:40 ஆக போகுதே, நம்ம கடிதம்லாம் படிக்கவே இல்லையேன்னு யோசிப்பீங்க. படிப்போம் படிப்போம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இப்ப செய்தி அறிக்கை வருது இல்லையா, அதை கேட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்க. ரேடியோ ஆஃப் பண்ணாம 12:50 இருந்து நம்ம தொடர்ந்து வசந்த இல்லம் கேட்போம் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு, சரியா?
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.

இல்லை, இன்றைக்கி நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நம்ம என்ன நிகழ்ச்சிகள் இதுக்கப்புறம் கேட்க போகிறோம் அதை பற்றின அறிவிப்பு. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. சாயந்தரம் 5:00 சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி நர்சிங் படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் கு மகாலட்சுமி அவர்கள். இரவு 7:32 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் 300 மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் குஹா சீட் கீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். 9:15 மயிலருகு நிகழ்ச்சியில் ஆண் பிள்ளை சிங்கம் திரைப்படத்தின் விமர்சனம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையிலேயே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 84,084 கோடி ரூபாய் மதிப்பிலான சமுத்திர மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இது உதவிடும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இண்டியா மற்றும் தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 36,441 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இளையோரின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு சர்வதேச

0: சர்வதேச தரத்திலான பயிற்சி இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 22% அதிகமாகும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 15.4% அதிகமாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தில்லியில் இந்த சிலிண்டரின் விலை 2,738 ரூபாயாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விமான எரிபொருள் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் அதிகரித்துள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 17,00,000 மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று தில்லி அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழை சாதாரண மக்களும் எளிதாக புரிந்து கொண்டு பாட திருமுறைகள் உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சேக்கிழார் திருவிழாவில் இன்று புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார்.
1: தமிழை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொண்டு பாட இந்த திருமுறைகள் உதவி செய்தன. பலவிதமான தமிழ் இலக்கிய மரபுகளை இந்த திருமுறைகளில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக தாண்டகம் என்ற தமிழ் யாப்பு வடிவத்தை திருநாவுக்கரசர் தான் தமிழில் முதல் முதலாக இந்த வடிவத்தை அதிக அளவில் பயன்படுத்தியவர். அதே போல பாலிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இடமிருந்து வலம் படித்தாலும் வலமிருந்து இடமாக படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசை தரக்கூடிய பாடல்கள், பிறகு ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறே வேறே அர்த்தம் தரக்கூடிய யமகப் பாடல்கள் என்று சம்பந்தர் தமிழோடு விளையாடியிருக்கிறார்.
0: தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான களப்பணிகள் இன்று தொடங்கின. முதல்கட்டமாக வீடு பட்டியல் மற்றும் வீட்டு வசதிகள் குறித்த கணக்கெடுப்புகள் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதல் முறையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இப்பணிகளில் 100,000 மேற்பட்டோர் ஈடுபட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வசதியை பயன்படுத்தி 10,00,000 மேற்பட்டோர் தங்களது விவரங்களை பதிவு செய்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தரவா இருக்காங்க. நம்ம அதுல முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல நமக்கு வலுவான ஹோல்டு இருந்துச்சு. மெட்ராஸ் ராஜதானிக்கும் மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த 50 வருஷம் அக்ரிமெண்ட் 1974 மிஸ் பண்ணிட்டோம். அப்பவே நம்ம வந்து ட்ரிபுனல் மூலியமாக திறப்பாக, ஏன்னா ட்ரிபுனல் 1998 இந்த இப்ப நம்ம கொடுக்கற 3,500 கண்ணாடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்றுக்காமல் கர்நாடகா இருந்துச்சுனால அந்த அணையின் ஆபரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே வந்து அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்ப இருந்துச்சு. அப்ப கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறு. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் உச்ச நீதிமன்றம் மட்டும்தான். அது போக வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அனைத்தையும் முதல்வர் ஆராய்ந்து விரைவாக அறிவிப்பார்.
0: கேரளாவில் கனமழையால் ஏற்படும் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஏ.பி. அனில்குமார் கூறியுள்ளார். மலப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிக பாதிப்புக்குள்ளாகும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மாநிலத்தில் மழை நீடித்து வந்த போதிலும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் திரு அனில்குமார் கூறினார். பெங்களூரு நகரை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூரு தூய்மை இயக்கத்தில் இன்று பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கட்டுமான கழிவுகளை முறையாக அகற்றாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்தார். சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது சத்தீஸ்கரில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒடிஷாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல்

அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களை வரும் 19ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 2 ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 234 கோடி ரூபாய் செலவில் இந்த ரசாயன பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்ட முன்வடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஹிமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சோலன் மாவட்டத்திற்குட்பட்ட மச்ஹாலியில் 150 ஏக்கர் பரப்பில் ரசாயன பூங்காவை ஏற்படுத்துவதற்கான திட்டம் இதில் அடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்முவில் உள்ள 1000 பள்ளி வளாகங்களில் மழைநீர் சேகரிப்பிற்கான கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. மத்திய அரசின் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் கூறியுள்ளது. ஈரான் மீது புதிதாக தாக்குதல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருவதாக வெளியான செய்தியை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ஜப்பானின் அமோரி பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் சந்தியா விஷ்ணோயும் 53 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷராவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 61 கிலோ எடைப்பிரிவில் அவன்ஷிகாவும் 69 கிலோ எடைப்பிரிவில் தானியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையறிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-17 21-11 என்ற செட்கணக்கில் சீன தைபேயின் ஹுவாங் யூ சூனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 211,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: நிகழ்ச்சி தேனின் சுவை அப்படின்னு யார் போட்டிருக்காங்கன்னா, ராஜாமணி, கீழாந்தூர் கிராமம், மறையூர், இடுக்கி மாவட்டத்தில இருந்து போட்டிருக்காரு. தேங்க்யூ ராஜாமணி சார். அப்புறம் ஆர்ஜே உதய், ஆர்ஜே ரமேஷ், அவர் பேரை தெரியலன்னு போட்டிருந்தாரு. நிகழ்ச்சி மிகவும் அழகாக தொகுத்து வழங்கி நாங்க ரெண்டு பேரும் எடுத்தேன் பாரு ஓட்டம். அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி இருவரும் சிரித்ததை எங்களால் நன்றாக உணர முடிந்தது. டீ கடை பலகாரம் அருமையாக இருந்தது. மேலும் சில பல ஐட்டங்களை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லம்பட்டி சிவகுமார் குடும்பத்தார் போட்டிருக்காங்க. வணக்கமுங்க. திருச்சி ரோடு ராமநாதபுரத்துல எங்க சொந்தக்காரங்க வீடு ஒன்னு இருக்குங்க. அங்க போன உடனே பூச்செண்டு கொடுத்து வரவேத்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் கிராமபோன் போட்டுட்டு கேக்க சொல்லிட்டு லஞ்ச் டைமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் கொடுத்துருவாங்க. சாயந்தரம் டீ கடை கூட்டிட்டு போய் டீ வடையெல்லாம் வாங்கி தருவாங்க. பொழுதோட மயிலர்களை வருடுற மாதிரி பாட்டை கேட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு வெள்ளம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வர் சுப்பு, சோமஸ்கந்தமூர்த்தி இந்த குடும்பத்தார் வந்து போட்டிருக்காங்க. நன்றி. ரசனி எழுதியிருக்காரு இல்ல, ரைட்டு. ஆனா ஒண்ணு, பூச்செண்டு கொடுத்து வரவேற்பாங்க. பூச்செண்டு சாயங்காலம் இருக்கு, சரி பரவாயில்ல. எதுவா இருந்தாலும் உங்களுடைய ரசனைக்கு நன்றி. அப்புறம் பா இளங்கோ குடும்பத்தார், சோரம்பட்டி வலசு, அவங்க என்ன போட்டிருக்காங்க, என்றோ கேட்டதுல வந்து டி கே எஸ் நடராஜன் அவர்களுடன் சாயா அவர்கள் பாடின பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நீங்க சிரிச்சா கொல்லிமலை கோயில் பாடினவங்க சாயா தான் அப்படின்னு ஒரு உபரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களே, அது கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேவகி மேடம், நீங்க நல்லாவே கலாய்க்கிறீங்க அப்படின்னு கோணமலை ஆனந்தன் போட்டிருக்காரு. நீங்கள் அரிய தகவல்களுடன் பாடல்கள் தருவது அருமை அப்படின்னு ரம்யா திருநெல்வேலியிலிருந்து போட்டிருக்காங்க. நிகழ்ச்சிகள் மிக அருமை, கேட்காத பாடல்களை கேட்க வைக்கும் உங்களுக்கு நன்றி. மேனகா விஜயகுமார், ரோஹித், நிரஞ்சன் மடத்துக்குளம்ல இருந்து போட்டிருக்காங்க.

குகன் சிந்து, மதுக்கரை பெரியசாமி, உமா கணேஷ் சிறுமுகை, 9 மணி, இது எங்கள் சாய்ஸ், அதை பாராட்டியிருக்காங்க. பிரகதி நல்லா அனௌன்ஸ் பண்ணி அழகா பிரசன்ட் பண்ணாங்கன்னு போட்டிருந்தீங்க. அரட்டை அற்புதம் என்றோ கேட்டதுல ரெண்டு பாடல்களும் அருமை, பாட்டு தாங்க என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு புலக்காட்டு ஜெகநாத். என்ன நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸின்னா இதை போய் கண்டுபிடிக்க முடியலன்னு கொடுத்துருக்கீங்களே. அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, என்றோ கேட்டது பாடல்கள் தேர்வு சிறப்பு, மற்ற நிகழ்ச்சிகளிலும் அரிதான பாடல்கள் தருகிறீர்கள், பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. நீங்க சென்னையிலிருந்து நீங்க ஆப்ல கேக்குறீங்களா, அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்களேன். சிவகுமார் கிருஷ்ணன் கோத்தகிரியிலிருந்து நிகழ்ச்சிகளை பாராட்டி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஓபாமா ஊர்வலம் இந்த நிகழ்ச்சியை பாராட்டி நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. ஜிஎன் மில் சேவியர் பால் அவர் என்ன போட்டிருக்காரு, கல்பாக்கம் ஜமீன் கூடலூர் ரெண்டுமே அருமை, காற்றலை மூலம் இந்த ஊர்களை சுற்றி காட்டினார்கள் ஆர்ஜிக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. சுற்றி காட்டினது யாரு, ஒன்னு யாகேல், இன்னொன்னு சுதாபிரியா. நான் அந்த ரெண்டு ஊருக்கு அருகேதான் வேலை பார்த்தேன், ஆனா அந்த ஊரே பார்த்தது இல்ல, ரொம்ப நல்லா இருந்தது கேக்குறதுக்கு அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து அதே புரோகிராம பாராட்டி சுகம் ராஜா அவர் போட்டிருக்காரு, அதாவது சாந்தி நிகேதன் போச்சு இல்லையா, அது யார் பண்ணாங்க, ஆர்ஜே மேஷ், அந்த நிகழ்ச்சியை பாராட்டியிருக்கேன். முடப்பலூர் கீதா, எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. போவோமா ஊர்வலம், எனக்கு இஷ்டப்பட்ட ப்ரோக்ராம், தினமும் ஒரு ஊரை சுத்தி காட்டுறீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ கீதா. பொள்ளாச்சி டெய்லர் முருகன் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க செல்லக்குட்டி ஜானகி அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க என்னைக்கும் சிரஞ்சீவே நம்ம மனசுல வாழ்வாங்கன்னு நீங்க சொல்லும் போது எனக்கு கண்கள் குளமாயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. சுதாகர் ஆதித்தன் சேரன் மாநகர்ல என்ன போட்டிருக்காரு, சுட்டீஸ் நிகழ்ச்சி அருமை, இளமை புதுமையில வந்து சேமியா ஐஸ் பாலை சொன்னாங்க, எனக்கு அப்படியே சிறு வயசு ஞாபகம் வந்தது. சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செய்தோம் உங்கள் குரல் மூலமாக, 6 மணிக்கு 70 பாடல் போட்டிருக்கீங்களா, ரொம்ப நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. குகன் சிந்து கோத்தகிரி நிகழ்ச்சியில் மாற்றங்கள் அருமை, நேரம் குறைவாக இருந்தாலும் பல்வேறு தகவல்கள் சிறப்பாக வழங்கி வரும் தங்களுக்கு நன்றி, அதை தொகுத்து தரும் ஆர்ஜேக்களுக்கும் நன்றி பாராட்டு. கவிதையும் கானமும் நிகழ்ச்சியை எல்லாருமே பாராட்டியிருக்கீங்க, தேங்க்யூ. இவர் வந்து SS காலனி மதுரையிலேருந்து வி வெங்கட்ராமன். நான் கேட்டிருந்தேன் இல்லையா சார், நீங்க எப்படி கேட்குறீங்க ஆப்லியான்னு கேட்டிருந்தேன். ஆமா, ஐ ஆக்சிடென்ட்லி ஹர்ட் திஸ் ப்ரோக்ராம் எ மந்த் அகோ, ஃப்ரம் த டைம் ஆன்வர்ட்ஸ் ஐ எம் ஹியரிங் திஸ் ப்ரோக்ராம். எதேச்சியா நான் கேட்டங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நான் இந்த நிகழ்ச்சியோட பரம விசிறி ஆயிட்டேன்னு போட்டிருக்காரு. அதுக்கு விடையும் அவர் அதுல சொல்லியிருந்தாரு, என் பேரையும் நீங்க படிச்சீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போட்டிருக்காரு. சார் தொடர்ந்து கேளுங்க, சனிக்கிழமை விட்டுட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வரும் வந்து ரிப்பீட் பிராட்காஸ்ட். சோ நீங்க எங்களோட கோயம்புத்தூர் FM ரெயின்போ நீங்க மறக்காம கேளுங்களேன். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. ஜோதிபுரம்ல இருந்து நல்ல தம்பிங்கிற நேயர் வந்து தவறுகளை சுட்டிக்காட்டி நமக்கு ஒரு பெரிய கடிதம் போட்டிருந்தீங்க, இதெல்லாம் வந்து நான் குறிச்சு வச்சுக்கிறேன், நான் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எடுத்து சொல்லுவேன், ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கும், தொடர்ந்து உங்களோட கருத்தை நீங்க தெரிவிக்கலாம், நன்றி. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன் ஏறும்பூருக்கு ஒரு கடிதம் போட்டிருக்காரு. முகப்பில் ஒலிவலம் வந்த ஏறும்பூரும் பாடல் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது, இருந்தாலும் 50 ஆண்டு காலமாக ஒலிவலம் வந்த இசையே ஒலிபரப்பினால் நலமாக இருக்கும், பாரம்பரிய நெல் வகைகள் பற்றிய கலந்துரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு, நன்றி. டி கணேஷ் மனவி சந்திரசேகர் ஒரு கடிதத்தில் ஏதோ எழுதியிருக்கேங்க, நான் சனிக்கிழமை பகல் ஷோவில் பங்கு பெற்றேன், அதுக்கப்புறம் டீ கடையில் வந்து இணைப்பு கிடைத்தது, நான் 15 நாட்களுக்கு பிறகு வாய்ப்பு கொடுத்தார்கள், ஆனால் வந்து டீ மட்டும் கொடுத்தார்கள், பெஞ்சில் அமர்ந்து பேச இடம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். சரி சரி, அதெல்லாம் பரவாயில்ல, இனிமேல் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பாட்டுக்கு தான் நான் சொன்னேன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சரியா. நாங்க 2 நாட்கள் வசந்த இல்லம் கேட்டோம், சுவற்றுக்கு வண்ணம் பூசும் உரையாடல் சுவாரஸ்யமாக இருந்தது, அரிய தகவல்கள் கிடைத்தது, சௌமியா மேடம் தேவகி மேடம் இருவரின் உரையாடல் ரசிக்கும்படி இருந்தது. என்றோ கேட்டதில் நம்மூர் நாயகன் படத்தில் வந்த வா வா வா வசந்தமேவா, அந்த காலகட்டத்தில் வானொலியில் அதிகமாக ஒலிபரப்பான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல், அப்புறம் ஜன்னலுக்கு பக்கத்தில் பாடலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வசந்த இல்லம் முழுவதும் உங்கள் தேன் குரல் வளைய வந்தது மகிழ்ச்சி, இலக்கிய சுற்று கேம் ஷோல நாங்களும் கலந்து கொண்டோம், காலை 9 மணிக்கு 80s பாடல்கள் அனைத்தும் அருமை போட்டிருக்காங்க. இன்றைய நேயர் நிகழ்ச்சிக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கனக்கம்பாளையம் கே விஜயகுமார் போட்டிருக்காரு, அதாவது 26 வருடங்களாக கேட்டு வருகிறேன், இப்ப இந்த மாதிரி இன்றைய நேயர்னு வச்சு எங்களுக்கு எல்லாம் ஒரு சான்ஸ் கொடுக்கறீங்க பாருங்க, இது வந்து எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு, நாங்க கலந்துக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதமாக அமைந்த நிகழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. உங்க பாடல் தேர்வு வந்ததை கேட்டீங்களா, மயிலிறகு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. புலக்காட்டுப்பாளையம் ஜெகநாதன், பிரேம்நாத், சையத் ரசூல் எல்லாருமே. அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம், நான் வந்து நிகழ்ச்சியில் ஒரு ரெக்வெஸ்ட் சாங் கேட்டிருந்தேன், அந்த பாடலை விரும்பி கேட்டவங்க வந்து என்னுடைய உடன் பிறந்த சகோதரரும் அவருடைய மனைவியும் அண்ணன் அண்ணி கேட்டிருந்தாங்க. கோவை கணுவாய் அருகிலிருந்து பன்னீர்மடை பகுதி

0: நெல்லை நாயகம் விஜயா சுவாமிநாதன். சரி, பாட்டு கிடைச்சதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. ரைட், எல்லாருமா சேர்ந்து வசந்த இல்லம் கேளுங்க. கவிதையும் கானமும்ல கைத்தறி பற்றி விளக்கம், அதன் தொடர்ச்சியாக பாடல், அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. இது யாரு, பேரே தெரியலையே. சரி, விளையாட்டின் மூலமாக புலவர்களை நினைவுபடுத்தியதற்கு ஓ கேம் ஷோ சொல்றாங்க சசிகலா கனக்கம்பாளையம். பிரபுதேவி ஸ்ரீசாய், எத்தனை நிகழ்ச்சி வந்தாலும் வசந்த இல்லம் வந்து டாப் தாங்க அப்படின்னு, ரெண்டு பாடலுமே வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. டாப் டென் அவரே வரிசைப்படுத்தி இருக்காரு. சரி ஓகே, நிகழ்ச்சி 2 மணி நேரம் போனா கூட நாங்க கேட்போம், அதாவது 1.5 மணி நேரமாவது போடுங்களேன் அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப பேராசதான் உங்களுக்கு. போங்க, அன்னைக்கு வந்து புஞ்சை புளியம்பட்டி பத்தி போமா உருவம்ல தமிழரசி செஞ்சாங்க, அதுக்கு வந்து நிறைய பேர் போட்டிருக்கீங்க. இது எங்க அம்மா ஊரு, அப்புறம் வந்து நான் ஊரு லீவ் விட்டா போற ஊரு, இடுவம்பாளையம், சதாசிவம் அமுதீஸ்வரி, சண்முகம் மறுக்காணி, சாமிநாதன், ரங்கசாமி, கோவிந்தராஜி, அவங்க தொகுப்புறை நல்லா இருந்ததுன்னு போட்டிருக்காங்க. ஆனைக்கட்டி குணசேகரன் பனப்பள்ளியிலிருந்து மயிலிறகு அடிமைப்பண் திரை விமர்சனத்தை பாராட்டி அனுப்பியிருக்காங்க.
1: இதே திரை விமர்சனம் பத்தி ரொம்ப பாராட்டி ஒரு பெரிய கடிதம் எழுதியிருக்காரு. யாரு, நரசிம்மநாயக்கன் பாளையம்லேருந்து எல்வி மணி. நன்றி.
0: ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. தொடர்ந்து உங்களோட மெசேஜஸ் கடிதங்கள் மூலமா எல்லாமே அனுப்புங்க. சரியா, ரைட். இந்த வார குவிஸ் ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம். இப்ப வரக்கூடிய பாட்டை கேளுங்க.

0: இது ஒரு கன்னட பாட்டு. இதோட தமிழ் வெர்ஷன் என்ன? இதேதான் தமிழ்ல, கொஞ்சம் கூட மாற்றம் இல்ல. தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படத்துல தமிழ்ல ரெண்டு வெர்ஷன் இருக்கு. ஆனா கியூ வேர்டு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த வார்த்தை அடிக்கடி வரும். பாட்டு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் வரும். அதை கேட்டாலே போறோம். அந்த மூணு வார்த்தை, அந்த இதுல விதி படத்துல சொல்ற மாதிரி அந்த மூணு வார்த்தை டொக்கு டொக்கு டொக்கு நீ அடிச்சியேங்கிற மாதிரி அந்த அந்த வேர்டு தான் இந்த பாட்டு ஃபுல்லா வரும். ஓகேவா? சரி, இந்த வாரம் கஷ்டமா கொடுக்கணும்னு நினைச்சேன், இப்பவும் ஈஸியா கொடுத்துட்டேன். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்க விடையெல்லாம் அனுப்பி வைங்க. பாப்போம், நம்பர் வேணுமா? 9 58 58 00 103. ஓகே, அடுத்த வாரம் சூப்பரா ரெண்டு என்றோ கேட்டது பாடல்களோட, ஒரு அருமையான அரட்டையோட, அப்புறம் ஏதோ ரொம்ப ஈஸியும் இல்லாம ரொம்ப கஷ்டமும் இல்லாம ஒரு குவிஸ் கேள்வியோட மீண்டும் சந்திப்போமா? அன்டில் டென், இட்ஸ் பாய் ஃப்ரம் சௌமியா. கீப் ஸ்மைலிங்.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். நீங்களே இப்போ கேட்ட வசந்த எல்லாம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இன்னைக்கு இது. இதோட மறு ஒளிபரப்பு நாளைக்கு பகல் 12 மணிக்கு கேட்கலாம்.

0: எஃப்எம் இங்கே எல்லாமே தூளு. நேர்கள் அனைவருக்கும் இனிய குட் ஆஃப்டர்நூன். எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குற டைமா இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் முழிச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல லஞ்ச் டைம் கேம் ஷோ. இன்னைக்கு லஞ்ச் டைம்ல நாம வந்து எல்லாரும் விளையாடுறதுக்கு வந்து ரெடி ஆயிருங்க. நீங்களும் இந்த பாட்டுக்கு அப்புறமா விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா.
1: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களே, லஞ்ச் டைம் கேம் ஷோல நீங்க போன் பண்ணி விளையாடலாம். 231-2103-2317-46 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நிகழ்ச்சியில விளையாடுறதுக்கு. ரெடி ஆகுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டுக்கோம். விளையாட ரெடி ஆயிட்டோம். லஞ்ச் டைம் கேம் ஷோ. எஸ் வந்து நேர்கள் நீங்க கால் பண்ணி இன்னைக்கு விளையாடலாம்னு சொல்லியிருக்கோம். நேர்கள் வந்து நீங்க கால் பண்ணுங்க. 2312103 2317 4 6 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்க. சரி, அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் நேர்கள், உங்களுக்கான ஒரு கேம் இப்ப சொல்லலாமா? உங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நம்ம அந்த பழங்களை வந்து அப்படியே சாப்பிட முடியாது. அந்த பழத்துல இருக்கிற தோலை உளிச்சுதான் சாப்பிட முடியும். ஸோ தோல் உரித்து சாப்பிடும் பல வகைகள், 5 பல வகைகள் நீங்க சொல்லலாம். வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்ல சொல்லுங்க. நேர்களை நீங்க தொடர்ந்து கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில விளையாடலாம்.
1: தொடாதே.

0: கேட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் லன்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியிலேயும் நேயர் வணக்கம். சொல்லுங்க, முன்னாடி கேட்டிருந்த இதுக்கு பதில் சொல்றீங்களா?
1: ஆரஞ்சு பழம்,
0: ஓகே.
1: மாதுளம்பழம்,
0: ஓகேங்க.
1: வாழைப்பழம்,

0: பலாப்பழம், அண்ணாச்சி பழம்,
1: முலாம்பழம்,
0: சீதாப்பழம்.
1: இன்னொரு கேள்வி கேட்கலாங்களா? எல்லா பழமே நீங்க சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. நிகழ்ச்சியில இருந்திருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள். எஸ், நம்ம கேட்டிருந்தோம், உழிச்சு அதாவது உரித்து தான் சாப்பிட முடியும் இந்த பழங்களை, தோளோட சாப்பிட முடியாது அப்படிங்கிற பழங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு ராமகிருஷ்ணன், கொழுமக்கொண்டான், ரமண முதலி புதூர்லேருந்து சண்முக சுந்தரம் பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து தெலுங்கு வீதியிலேருந்து பாதுஷா பதில் சொல்லியிருக்காங்க. ஜெகநாதன், பூலக்காட்டுப்பாளையம், ஆனந்தமுருகன், இன்னும் நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ராஜேஸ்வரி, சங்கர்லிங்கம், தாராபுரம். நிகழ்ச்சியில இணையும் நேயர், வணக்கம்.
2: சகோதரிக்கு மதிய வணக்கம்.
1: மதிய வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் பாண்டியன் நகர் சிவசங்கர் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு எப்பவுமே தூங்குவேன். ஆனா இப்போ ஒரு நல்ல விஷயம் நடத்தி இருக்கீங்க, இந்த நிகழ்ச்சி கொடுக்கறதுனால தூங்குறது இல்ல.
1: விளையாடலாங்களா?
2: ஜமுனா ராணி பாட்டா போடுறீங்க, நல்லா இருக்குது.
1: சரிங்க, விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா?

0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு எப்பவுமே தூங்குவேன். ஆனா இப்போ ஒரு நல்ல விஷயம் நடத்தி இருக்கீங்க, இந்த நிகழ்ச்சி கொடுக்கறதுனால
0: ஓகே,
1: தூங்குறது இல்ல.
0: விளையாடலாங்களா?
1: ஆமாங்க, ஜமுனா ராணி பாட்டா போடுறீங்க, நல்லா இருக்குது.
0: சரிங்க, விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா?
1: ரெடிங்க.
0: ஓகே, உங்களுக்கு வந்து இப்ப என்னன்னா, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை முடிகிற எழுத்துல இருந்து நீங்க 5 வார்த்தை சொல்லணும். சொல்லலாங்களா?
1: சரிங்க, சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை மரம்.
1: மரம்,
0: மரம், மா வரிசையில் இருக்கிற வார்த்தைகள் சீக்கிரம் சொல்லணும்.
1: மரம்,
0: மணி,
1: ஓகே, மலை,
0: ஓகே,
1: மடு,
0: ஓகே,
1: மங்கை,
0: குட்டி குட்டி
1: மன்னன், மகிழ்ச்சி,
0: ஓகே,
1: இன்னுமே சொல்லாங்க, நிறைய இருக்கு.
0: ஓகே, உங்களுக்கு ஈஸியா கெடுத்துட்டேன். ஆமாங்க. ஓகே, நிகழ்ச்சியில கலந்துட்டு இது வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம். நேர்களை, நீங்க இந்த லஞ்ச் டைம் கேம் ஷோல விளையாடணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணலாம். 231-2-3-2-3-7-0-4 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப்லயும் இந்த இதுக்கான பதில் சொன்ன நேர்கள் தென்பன்முடி சுரேஷ்குமார் பதில் சொல்லியிருக்காங்க, கோணமலை ஆனந்தன், கஞ்சப்பட்டி சண்முக ஆனந்தம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம் லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர்ல இருந்து.
0: ஓகே, கேம் விளையாட ரெடிங்களா? ஓகே, உங்களுக்கான கேம் என்ன அப்படின்னா, கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும், ஆனால் சரியான பதில் சொல்லக்கூடாது, அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். விளையாடலாங்களா? கேம் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் பேர் என்னங்க? யோசிக்காமல் டக் டக்னு பதில் சொல்லணும். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? ஆஹா, இப்படி இல்லை, நீங்கள் வந்து ஊர் பேரே சொல்லக்கூடாது, சம்மந்தப்பட்ட ஊரே சொல்லக்கூடாது. இங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா சும்மா வேற ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். சரிங்களா? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
2: தேன்மொழி பேசுறேன் மேடம்.
0: சரி, கேம் விளையாட ரெடிங்களா?
2: உங்க
0: சொந்த ஊர் எதுங்க? காலையில என்ன சாப்பிட்டீங்க? இதுக்கு வந்து நீங்க சொந்த ஊர் என்னங்கறத பதில் தான் சொல்லணும். இன்னொருக்கா நீங்க கேம் வந்து சரியா புரிஞ்சுக்கல. ஓகே, அடுத்த நேயர் விளையாடலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். வெள்ளம்பட்டியில இருந்து புவனேஸ்வரி பேசுறேங்க.
0: ஓகே, கேம் விளையாட ரெடிங்களா? உங்களுக்கான கேம் என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க சம்மந்தம் இல்லாம பதில் சொல்லணும். ரெண்டாவது கேட்கற கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதில் சொல்லணும். ரெடிங்களா? உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க?
3: என் பையன் தூங்கிட்டு இருக்காங்க.
0: காலையில என்ன சாப்பிட்டீங்க?
3: எங்க வீட்ல மூணு பேர் இருக்காங்க.
0: இப்ப என்ன சாப்பிட்டீங்க?
3: காலையில தோசை சாப்பிட்டங்க.
0: உங்க வீடு எங்க இருக்குது?
3: இப்ப இனிமேல் தான் சமைக்கணும்ங்க.
0: ஓகே, உங்க வீட்ல செடி எல்லாம் நிறைய இருக்குதுங்களா?
3: உங்க வீடு வெள்ளம்பட்டியில இருக்குங்க.
0: ஓகே, அடுத்ததா வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் பேர் என்னங்க?
3: எங்க வீட்ல செடி, கருவேப்பிலை செடி, கொய்யா மரம், ஜாதி முல்லைப்பூ செடி எல்லாமே இருக்குங்க.
0: ஓகே ஓகே, கரெக்டா விளையாண்டுட்டீங்க. உங்களுக்கு

0: வாழ்த்துக்கள். அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சின்னவன் சேர்ந்து செல்வராஜ் பேசுறேங்க மேடம்.
0: ஓகே, விளையாட ரெடிங்களா?
1: ஓகே மேடம்.
0: உங்களுக்கான கேம் என்ன அப்படின்னா, நான் வந்து கேட்கிற கேள்விக்கு நீங்க சம்மந்தம் இல்லாம பதில் சொல்லணும், ஆமா இல்லைன்னு பதில் சொல்லக்கூடாது.
1: சரிங்க மேடம்.
0: சரிங்களா? காலையில சாப்பிட்டீங்களா?
1: நான் தூங்கிட்டு இருக்கிறேன் மேடம்.
0: உங்க வீடு எங்க இருக்குதுங்க?
1: எங்க இருக்குன்னு தெரியலங்க மேடம்.
0: ஆமா இல்லைன்னு பதில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னனே, தெரியலீங்க அப்படிங்கறது அதுக்கு இல்லைன்னு பதில்.
1: இன்னும்
0: நிறைய பேர் லைன்ல இருக்காங்க, நீங்க கலந்துட்டதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஓலத்தூர்ல ரவி மேடம்.
0: ஓகே, கேம் விளையாட ரெடிங்களா?
2: அருமையா, ஒரு அஞ்சு கேள்வி மட்டும் சொல்லுங்க.
0: ஆமா, நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ஆமா இல்லைங்கிற பதில் சொல்லக்கூடாதுங்க, சரியா?
2: ஆமா ஆமா, அது இப்ப ரெண்டு மூணு பேர் பேசுறேன் சொல்லுங்க.
0: இன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்துட்டீங்களா?
2: நான் இப்பதான் வந்து சாட் போட்டு உட்கார்ந்துருக்கேன்.
0: உங்க வீட்டுல வந்து செல்ல பிராணி ஏதாவது வளர்த்துறீங்களா?
2: இன்னைக்கு
0: மழை பெஞ்சுதா?
2: மழை வர்ற மாதிரி இருந்துதான்.
0: ஓகே, உங்க வீட்டுல நீங்க சமைப்பீங்களா? இன்னைக்கு காலையில ரேடியோ கேட்டீங்களா?
2: வானொலி கேக்குறதுங்க. காலையில இருந்து 6 மணில இருந்து நைட் 12 மணி கூட கேக்குறதுங்க.
0: ஓகே, நீங்க எப்படி கேட்டாலும் நான் சொல்றேன்னு சொல்றீங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள். நேர்களே, இது மாதிரி நீங்களும் இப்ப லஞ்ச் டைம் கேம் ஷோல விளையாடணும் அப்படின்னா கால் பண்ணுங்க, பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.
3: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜ்

தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல லஞ்ச் டைம் கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கிறோம். வணக்கம். எஸ் இன்னைக்கு கேம் ஷோவில் நேயர்கள் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி விளையாடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த கேம் ஷோவில் கலந்துக்கணும் அப்படின்னா 2312103 2311746 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி விளையாடுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுருக்கோம் விளையாண்டுருக்கோம் லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில நீ நேயர். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லணும். இப்ப 1+2 அப்படின்னா ரெண்டாவது கேக்குற கேள்விக்கு அந்த பதில் சொல்லணும். ஓகேங்களா? 5+2 நீங்க கேம் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கல. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, முன்னாடி கேக்குற கேள்விக்கு நீங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லணும், ரெண்டாவது கேக்குற கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதில் சொல்லணும். ஓகே, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
2: நாங்க ஒண்டிபூர்ல இருந்து பேசுறோம்.

0: என் பேர் தாரிகா.
1: தாரிகா விளையாடலாங்களா? ரைட், உங்களுக்கான கேள்வி கேமும் வந்து மாத்தியோசி தான். நான் வந்து கேட்குற கேள்விக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கிருந்து பேசுறீங்க தாரிகா?
0: நான் இப்பதான் சாப்பிட்டிருக்கேன்.
1: காலையில சாப்பிட்டீங்களா? சீக்கிரம் பதில் சொல்லு.
0: வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கேன்.
1: ஊர்ல எத்தனை, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க?
0: நான் இப்பதான் தூங்க போறேன்.
1: உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு?
0: நான் இப்பதான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
1: என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க?
0: நான் இப்பதான் தம்பி கூட விளையாண்டு இருக்கேன்.
1: உங்க தம்பி பேர் என்ன? விளையாடுங்க.

0: நிகழ்ச்சியிலே நேயர் வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
1: புரியல.
0: கோயம்புத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க? உங்க பேர் என்னங்க? ஓகே, கேம் விளையாடலாம். உங்களுக்கான கேம், நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். எங்கேருந்து பேசுகிறீங்க கிருஷாதவ்? சீக்கிரம் பதில் சொல்லணும், அதுதான் கேம். எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க? விளையாண்டுருக்கிறேன். சரியான பதில் சொல்லிட்டீங்க. காலையில் என்ன சாப்பிட்டீங்க?
1: மதியானம் சாப்பிட்டீங்களா?
0: வணக்கம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல விளையாண்டுட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம் லஞ்ச் டைம் கேம் ஷோ.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம் லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: ஏஞ்சல், உங்களுக்கான கேம் என்ன அப்படின்னா, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆமா இல்லைன்னு பதில் சொல்ல

0: கூடாது, ஆங்கில வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு எழுந்தீங்க?
1: இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் நல்லா இருக்கு.
0: ப்ளூ கலர். ஆங்கிலத்துல பதில் சொல்லக்கூடாதுன்னு
1: சொன்னனே.
0: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோ சண்முக சுந்தரம்.
0: ஓகே, உங்களுக்கான கேம் இதுதான். நான் கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லக்கூடாது, ஆங்கில வார்த்தை இல்லாமல் பதில் சொல்லணும். இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்தீங்க?
2: காலையிலையா?
0: சீக்கிரம் டக் டக்குன்னு பதில் சொல்லணுங்க.
2: சம்மந்தமில்லாமல் பேசுறேன் மேடம்.
0: இல்லை, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலாம், ஆனால் ஆமாம் இல்லைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்தீங்க?
2: ஏழு மணி.
0: பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க?
2: தட்டு.
0: உங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்குமா?
2: எனக்கு காபி தான் பிடிக்கும்.
0: காபி ஆங்கில வார்த்தை. அடுத்த நேயர் வணக்கம்.
3: சமத்தூர்ல இருந்து அருணகிரி பேசுறேன்.
0: ஓகேங்க, உங்களுக்கான கேம், நான் கேக்குற கேள்விக்கு ஆம் இல்லைன்னு பதில் சொல்லக்கூடாது, ஆங்கில வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது. இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? டீ ரொம்ப பிடிக்குங்களா? இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, எனிவே கலந்துக்கிட்டது வாழ்த்துக்கள். எஸ், இன்னைக்கு லஞ்ச் டைம் கேம் ஷோல நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டு சூப்பராக விளையாடினாங்க. கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். லஞ்ச் டைம்ல இது வரைக்கும் நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகள்ல கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டம் போகாபுரத்தில் 5,640 கோடி ரூபாய் மதிப்பிலான சர்வதேச விமான நிலையம் உட்பட 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்துறை திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். 2014 ஆம் ஆண்டு 74 விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்ததாக சுட்டிக்காட்டிய பிரதமர் தற்போது அது 166 உயர்ந்துள்ளதாக எடுத்துரைத்தார். பெருநகரங்களில் மட்டுமே இருந்த விமான போக்குவரத்து வசதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சிறிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதனால் சாமானிய மக்களும் தற்போது விமான பயணங்களை மேற்கொள்வதாக பிரதமர் கூறினார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பன்னிரு திருமுறைகள் திருச்செந்தூர் ஸ்தலபுராணம் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் இலக்கியத்தின் வளத்தை செறிவூட்ட தமிழ் மொழியால் இயலும் என்று குறிப்பிட்டார். பழங்காலங்களில் தமிழர்கள் பின்பற்றிய சைவ மரபுகளை இப்புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாகவும் இளையோர் இதனை படித்து நம் பண்டைய கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம், சொத்து பறிமுதல் உள்ளிட்ட கடும் தண்டனைகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சென்ற மாதம் 211,205 கோடி ரூபாய் சரக்கு சேவை வரி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது சென்ற ஆண்டின் இதே காலத்தை விட 15.4% அதிகம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 22 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் நலம் AI செயலி வசதி மூலம் பொதுமக்கள் வீட்டிலிருந்தே மருத்துவ சேவை

0: பெற்றுக் கொள்ளுமாறு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் 47 மாணாக்கருக்கு 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் கல்விக் கடன் வழங்கி உரையாற்றிய அமைச்சர், மாநிலத்தில் மாணவ மாணவியர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக் கடன் வழங்கப்படுவதாக எடுத்துரைத்தார்.
1: மேற்படிப்புக்காக ஒரு மாணவர் மாணவியர் வந்து நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பொருளாதார வசதி இன்மை ஒரு தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கல்வி கடன் ஒரு திட்டம் இருக்கு. 7.5 லட்சம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிணையும் இல்லாம கல்வி கடன் கிடைக்கும். சில கோர்சஸ்ல ஃபீஸ் இதுக்கு தாண்டி இருக்கும், ஒரு 10 லட்சம் 12 லட்சம் இந்த லிமிட் அதை இன்னும் கூட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதான் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களோட கோரிக்கையா இருக்கு. இதுவும் கூடிய விரைவில் 7.5 லட்சத்திலிருந்து 20 லட்சமா உயர்த்தப்படக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு.
0: சுகாதார வீதி திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் சாலையோர விற்பனையாளர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அண்மையில் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ஏற்கனவே 6 மாவட்டங்களில் இத்திட்டம் நடைமுறையில் இருப்பதாகவும் விரைவில் திருச்செங்கோடில் உணவு வீதி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் மின்துறையில் கூடுதல் பணியாளர்கள் நியமனத்திற்கு பின்னரே மாதாந்திர மின் கணக்கீடு பணிகள் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கணக்கீடு தொடர்பாக பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் 10,000 மின் இணைப்புகளில் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்றதாக கூறினார். கோடைக்காலத்தில் மக்கள் அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தியதாக கூறிய அவர், கூடுதல் கட்டணம் தொடர்பான 3,70,000 மின் இணைப்புகள் ஒரு வாரத்திற்குள் சரிபார்க்கப்படும் என்றார். மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தீர்வாக அமையும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ள கர்நாடகத்தை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எவ்வித பயனும் அளிக்காது என்பதை அனைவரும் எடுத்துரைத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதை சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், இவ்விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டுவது எப்போது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதே முதலமைச்சரின் விருப்பம் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கான சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் துறை மாநிலத்தில் வேகமாக முன்னேறி வருவதன் அடையாளமாக இந்த மையம் திகழ்கிறது என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கின. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணியில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் களப்பணிகளை மேற்கொள்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில் 2,500க்கும் மேற்பட்டோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிகளில் ஈடுபட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பதிவு மேற்கொண்டவர்கள் அது தொடர்பான எண்ணை வழங்கினால் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்.
3: நம்ம மாவட்டத்துல வந்து இந்த ஹவுஸ் லிஸ்டிங் பணி வந்து தொடங்கிருக்கோம். கடந்த 15 நாள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் முறையில வந்து நம்மளோட ஹவுஸ் டீடைல்ஸ் பொதுமக்களே பதிவு பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பதிவு பண்ணிருக்க பட்சத்துல அந்த யூனிக் ஐடி வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட ஒரு வெரிபிகேஷன் மட்டும் வாங்கிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம். இன் கேஸ் அவங்க வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணாத பட்சத்துல ஃபுல் டீடைல்ஸ் வந்து இங்க பதிவு பண்றோம். மொத்தம் 2,686 எனுமரேட்டர்ஸ் வந்து என்கேஜ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு மேல அவங்கள சூப்பர்வைஸ் பண்றதுக்கு சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க.
0: தர்மபுரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணிகளில் 3,000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட உள்ளனர். உலக தாய்ப்பால் வார விழா இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. நிலையான பாதுகாப்பிற்கு தாய்ப்பால் என்பதை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. குழந்தையின் வளர்ச்சி, ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தாய்ப்பால் மிகவும் அவசியம் என திருச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்ட அலுவலர் திருமதி நித்யா தெரிவித்துள்ளார்.
4: தாய்ப்பாலானது குழந்தைக்கு இயற்கையால் வழங்கப்பட்ட முதல் மற்றும் சிறந்த உணவாகும். குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதை தொடங்க வேண்டும். தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைக்கு வயிற்று

0: நிமோனியா போன்ற நோய்கள் அபாயம் குறைந்து உடல் மன வளர்ச்சி சிறப்பாக அமையும். எனவே தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு முதல் 6 மாதங்கள் முழுமையாக தாய்ப்பால் மட்டும் வழங்கி பின்னர் இணை உணவுடன் 2 வயது வரை தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: சேலத்தில் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைப்பயணத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. திருக்குறுங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைக்கோவிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக தென்மேற்கு பருவமழை திடீரென தீவிரமடைய தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருவதால் 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாச அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 68 அடியாக உள்ளது. தொடர் மழையின் காரணமாக திருக்கரங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மலைப்பகுதியில் அமைந்துள்ள நம்பி கோயிலுக்கு செல்லவும் ஆற்றுப்பகுதியில் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கரியசோலை பகுதியில் காட்டியானை தாக்கியதில் தேயிலை தோட்ட தொழிலாளி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். அரையிறுதியில் தைவானின் ஹுவாங்கை 21-17, 21-11 என்ற நேர்செட்களில் இன்று தன்வி சர்மா வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் ஒலிம்பிக் வீராங்கனை லவ்லினா தலைமையில் 10 இந்திய வீர வீராங்கனைகள் இறுதிப் போட்டிகளில் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் சிவில் விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்ட வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொன்மையான தமிழ் கலாச்சாரம் பாதுகாத்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். மாணாக்கர் உயர்கல்வியை தொடர பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் உயிர் நாடியான காவிரி நீர் விவகாரத்தில் முதலமைச்சர் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் கேட்டுட்ருக்கோம். சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், நீலகிரியில் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கு. திருப்பூரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், சேலம்ல குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோடுல குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை நிலவரம். இனி கேட்கலாம் பாடல் ஒன்று.

0: நடப்பு ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்னைக்கு நம்ம பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா என்கிற பிரதம மந்திரியின் மகப்பேறு உதவித்தொகை திட்டம் பத்தி பார்க்கலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு. அதில் முக்கியமான ஒரு திட்டம் தான் இந்த மகப்பேறு உதவித்தொகை திட்டம். கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்காக இந்த திட்டம் 2017 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. மிஷன் சக்தி என்கிற திட்டத்தின் கீழ் இது செயல்படுகிறது. கர்ப்ப காலத்தில் பெண்கள் ஓய்வெடுக்கும் போது ஏற்படும் ஊதிய இழப்பை ஓரளவு ஈடுகட்டுவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தின்படி முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் 5,000 ரூபாய் வழங்கப்படும். இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக மட்டும் இருந்தால் 6,000 ரூபாய் வழங்கப்படும். மொத்தமாக 11,000 ரூபாய் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயனடையணும் அப்படின்னா முதல் குழந்தைக்கு கர்ப்பமான உடனே அதனை அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் பதிவு செய்து 6 மாத காலத்துக்குள் மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு முதல் தவணையாக 3,000 ரூபாயும், குழந்தை பிறந்த பிறகு அரசு குழந்தைகள் நல அட்டவணைப்படி அனைத்து தடுப்பூசிகளும் போடப்பட்ட பின்னர் இரண்டாவது தவணையாக 2,000 ரூபாயும் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இரண்டாவது பெண் குழந்தைக்கு கர்ப்பம் பதிவு செய்து 6 மாதத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து குழந்தை பிறந்த பிறகு அனைத்து தடுப்பூசிகளும் போடப்பட்ட பின்பு ஒரே தவணையாக 6,000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஒவ்வொரு தவணைக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 19 வயதுக்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள், கர்ப்பம் காரணமாக ஊதிய இழப்பை சந்திப்பவர்கள், தாழ்த்தப்பட்ட அல்லது பழங்குடியின பெண்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், ஈஷ்ரம் அட்டை வைத்திருப்பவர்கள், ஆயுஷ்மான் பாரத் அல்லது கிஷான் சமன் நிதி திட்டத்தில் பயனடைபவர்கள், 100 நாள் வேலை அட்டை உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அதாவது 40% அல்லது முழுமையாக பாதிக்கப்பட்டவர்கள், ஆண்டு குடும்ப வருமானம் 8 லட்சத்திற்கும் குறைவாக உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க

0: என்னென்ன வேணும் அப்படின்னா, ஆதார் அட்டை, தாய் மற்றும் குழந்தை பாதுகாப்பு அட்டை, வங்கி அல்லது தபால் நிலைய கணக்கு விவரங்கள், குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், தடுப்பூசி விவரங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் தேவைப்படும். இதில் விண்ணப்பிக்க இரண்டு வழிகள். அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் தேவையான ஆவணங்களுடன் சென்று சமர்ப்பிக்கலாம், அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளம் pmmvy.wcd.gov.in என்கிற இணையதளத்திலும் பதிவு செய்ய முடியும். விவரங்களை சரிபார்த்து சமர்ப்பித்தால் 30 முதல் 60 நாட்களுக்குள் உதவித்தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். தனியார் மருத்துவமனைகளில் பிரசவம் செய்பவர்கள் அரசு மருத்துவர் அல்லது சுகாதாரத்துறை அதிகாரியின் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே இந்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் பெண்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அவர்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதி செய்கிறது பிரதமரின் மகப்பேறு உதவி திட்டம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். ரோஜா மலரே படத்திலிருந்து ஜிமோன் குழுவினர் பாடியது. ஆதித்யன் இசையில் பாடல் வரிகள் TM ஜெயமுருகன்.

0: நேர்களை உங்கள் நினைவிற்கு தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: நேர்மை என்பது பெரிய விஷயங்களில் மட்டுமல்ல
1: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி திருப்பூர் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
0: திரையசியல் இனிவரும் பாடல் கனவே கலையாதே படத்திலிருந்து மனோ குழுவினர் பாடியது. தேவாவோட இசையில வைரமுத்துவின் வரிகள்.

0: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: தமிழ் மொழியின் இனிமையையும் நம் பண்பாட்டையும் பெருமையையும் எடுத்துரைக்கும் அழகான தமிழ் பாடலை கேட்டு ரசிப்போமா?

0: இப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரியை பற்றி எங்கள் பள்ளி மாணவி பேச வருகிறார்.
1: மனதை தொட்ட தேசபக்தரின் நெகிழ்ச்சியான உண்மை சம்பவம். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போவது இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் எளிமைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்த காலம். அப்போது வீட்டில் இருந்த அவரது மகன் அரசு அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ காரை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தினார். இந்த விஷயம் சாஸ்திரி அவர்களுக்கு தெரிய வந்தது. உடனே அவர் அந்த காரில் சென்ற தூரத்தை கணக்கிட்டு அதற்கான பெட்ரோல் செலவு மற்றும் வாடகை தொகையை தனது சொந்த பணத்தில் இருந்து அரசு கருவூலத்தில் செலுத்தினார். அரசின் சொத்து

0: என்பது மக்களின் சொத்து. அதை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தக்கூடாது என்று தனது குடும்பத்தினருக்கே அவர் அறிவுரை கூறினார். இது ஒரு சிறிய சம்பவமாக தோன்றலாம், ஆனால் இது ஒரு நாட்டின் பிரதமரே தன் குடும்பத்திற்காக அரசின் வசதியை தவறாக பயன்படுத்தவில்லை என்பது அவரது உயர்ந்த நேர்மையும் தேசப்பற்றையும் வெளிப்படுத்துகிறது. அன்பான நண்பர்களே, இன்று நாமும் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நேர்மை என்பது பெரிய விஷயங்களில் மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையின் சிறிய செயல்களிலும் வெளிப்பட வேண்டும். பள்ளியில் பொது சொத்துக்களை பாதுகாப்பது, வரிசையை மதிப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது, நாட்டின் சட்டங்களை பின்பற்றுவது, இவையும் தேசபக்தியின் ஒரு வடிவமே. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் கூறிய ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கம் இன்று வரை இந்தியர்களுக்கு ஊக்கமளித்து வருகிறது. நாமும் அவரை போல எளிமையும் நேர்மை ஒழுக்கம் ஆகியவற்றை பின்பற்றி நம் நாட்டின் சிறந்த குடிமக்களாக வளர உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.
1: FM Rainbow 103 கோவையில நாம கேட்டு இருக்கோம் ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு திருப்பூர் வெள்ளக்கோவில் புனித அமல அன்னை மகளிர் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
2: விடுதலையை பற்றி உரையாற்ற வருகிறார் என் பள்ளி மாணவி பிளஸ்ஸி.
3: தமிழ் அன்னையின் தாய் பணிந்து தாய் மண் சுதந்திரம் பெற தன்னையே தாரை வார்த்த தியாகிகளின் காயங்களை பற்றிய கவிதை இது. அல்லும் பகலும் முளைத்து அடியிலும் முதையிலும் பிழைத்து ஒற்றுமையோடு நிலைத்து வேற்றுமை எண்ணம் களைந்து அடிமை விலங்கினை உடைத்து அழுதோர் கண்ணீரை துடைத்து பெற்ற சுதந்திர காற்றை சுவாசிக்க போராட்ட வீரர்கள் தியாகத்தை யோசிக்க சிந்திய ரத்தமும் பெருமை சொல்லுமே, சுதந்திர காற்றும் பெருமையாய் வெல்லுமே. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே என்பதை உணர்ந்து தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரா காத்தோம் கருக திருவுளமோ என்று கண்ணீர் விட்டு காத்து கிடைத்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? அந்த தியாகிகளை நினைவில் வைத்துள்ளோமா? சத்தியத்தின் வழி நின்றே சுதந்திரத்தை சரித்திரத்தில் பெற்றாரை மறக்கலாமா? தத்துவத்தில் உறுதியாக நின்று தானே தகுதியான தலைவர்களை மறக்கலாமா? பித்தகமாய் முத்திரையை பதித்து வென்றிருந்த நம்மவரை மறக்கலாமா? புத்துணர்ச்சி விடுதலையை பூக்க வைக்க போர் புரிந்த நல்லோரை மறக்கலாமா? மண்ணிலே மண்டியிட்டு அடிமையாய் வாழ வேற்று நாட்டவர் தாய் மண்ணை தொட்டு நம்மையே ஆள யானை காலிலே மிதிப்பட்ட எறும்புகள் போல ஏழை மக்களின் துன்பத் துயரங்கள் நீள அஞ்சிடா நெஞ்சமும் அடிப்பணியாத கொஞ்சமும் ஒற்றுமை என்னும் வாளெடுத்து போராட்டம் என்னும் போர் தொடுத்து விடுதலை என்னும் முழக்கமிட்டு பல தியாகிகளின் உயிர் துறந்து அகிம்சை வழியில் சிறந்து பெறப்பட்டது சுதந்திரம் என்னும் அருமருந்து. இந்திய சுதந்திரம் பற்றி ஒவ்வொரு இந்தியனும் வெவ்வேறு கண்ணோட்டம் கொண்டுள்ளனர். சிலருக்கு இது நீண்ட போராட்டத்தின் நினைவு, நமது இளைஞர்களுக்கோ இது நாட்டின் பெருமை மற்றும் மரியாதை என்றாலும் பலருக்கு இது பள்ளியில் இலவசமாக இனிப்பு என்றாகிவிட்டது. நாடு முழுவதும் தேசபக்தியின் உணர்வை நாம் காண வேண்டும். நாம் இந்தியர்கள் என்று நாடு முழுவதும் தேசிய உணர்வு பெருக வேண்டும். சுதந்திரம் பெற்று தந்த தியாகிகளை நினைத்து பார்க்கும் நன்னாள் இது. தமிழ்நாட்டில் மன்னர்கள் மட்டுமின்றி கலைஞர்கள், கவிஞர்கள், உயர்கல்வி கற்றவர்கள் முதல் பாமர குடிமக்கள் வரை அனைவரும் விடுதலைக்காக போராடியுள்ளனர். எண்ணற்ற தியாக சீலர்கள் தம் வாழ்வை துச்சமென மதித்து பாரத தாயின் அடிமை விலங்கை தகர்த்தெறிந்தனர். அவர்கள் அரும்பாடுபட்டு பெற்று கொடுத்த சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும். சாதி மத வேறுபாடு ஒழித்து பாரத தாயின் பாதம் பணிந்து ஒற்றுமையில் நீ உயர்ந்து தேசிய கொடியை நீ உயர்த்து பாரத தாயை நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம், தியாகிகள் வரலாற்றை வாசிப்போம், பெற்ற சுதந்திரத்தை காத்திடுவோம், அவர் தியாகத்தை தினமும் போற்றிடுவோம், ஒற்றுமையாய் நாம் வாழ்ந்திடுவோம், இந்தியர் என்றே பெருமை கொள்வோம், பிறந்த பிறப்பினை நலமாக்கி பண்பினில் மனிதனை வளமாக்கி நிறைந்த சேவையை நிகழ்வாக்கி நன்றியை நெஞ்சினில் மிக தேக்கி. பேசியது சுருக்கம், கருத்தோ பெருக்கம், தேவையில்லை விளக்கம், வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.
2: தலைவர்களின் தியாகத்தை பற்றி அழகாக கூறிய மாணவிகளுக்கு நன்றிகள் பல.

உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லட்சுமணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

நேர்களே, இன்று பிற்பகல் 3:02 நாம கேட்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி கிராமபோனம் 103 நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை ரிலீஸ் ஆன படங்கள் இருந்து பாட்டை கேளுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 2312103 இல்லனா 2317046 இல்லனா 2316312 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொது நல மருத்துவர் சரிகொண்ட மேகனா அவர்கள்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இந்த ஆண்டு 5,90,00,000 பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஏ என் பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்தியா ருவாண்டா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்த இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. நாத்துலா கணவாய் வழியாக இந்தியா சீனா இடையேயான எல்லை வர்த்தகம் 6 ஆண்டுகளுக்கு பின் இன்று மீண்டும் தொடங்கியது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வீர் சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான பிற்பகல் வணக்கம். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சனிக்கிழமை சமா ஜாலியான ஒரு நாள். ஏன் இந்த சனிக்கிழமை நாளே ஜாலியான நாள் அப்படின்னு சொல்றேன்னா, நாளைக்கு பெரும்பாலானோருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்றதுனால ஸோ இப்ப இருந்து அந்த கொண்டாட்ட மனநிலை அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடும். எஸ், இன்னும் உங்களுக்கு அடிஷனலா ஒரு கொண்டாட்டம் வேணும் அப்படின்னா நாம எஃப்எம் ரெயின்போல வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் கேளுங்க. அதிலும் ஸ்பெசிஃபிக்கா இந்த கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில உங்களுக்கு

0: வரக்கூடிய பாட்டை கேட்டாலே இன்னும் கொண்டாட்டம் ஆயிடுவீங்க. ஆனா இந்த கொண்டாட்டம் ஒரு சில நேயர்களுக்கு மட்டும் அப்படின்னு இல்லாம எல்லா நேயர்களுக்குமானது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பா நாம செயல்படுத்தணும். அதனால அடிக்கடி கூப்பிடுறவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஒரு 4-5 நாள் கழிச்சு நீங்க கால் பண்ணுங்க சரிங்களா. அண்ட் நீங்க கூப்பிடும் போதே கண்டிப்பா நீங்க கால் பண்ணிய வேண்டிய நம்பருக்கு முன்னாடி 0422 அப்படி நம்பர் ஆட் பண்ணிட்டு 23-16-312 இல்லைனா 23-12-103 இல்லைனா இன்னும் ஒரு நம்பர் இருக்கு 23-17-046 அப்படி நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் காலர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்ங்க, யார் பேசுறீங்க?
1: சார் நான் கேரளால இருந்து பேசுறேன், குருவாயூரப்பன்.
0: சொல்லுங்க குருவாயூரப்பன், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: இன்னைக்கு பழம்பெரும் பாடகி ஜெமினாராணியின் நினைவு நாள்.
0: ஓகேங்க.
1: அவர் பாடிய பாடல் ராணி சமீதா படம்.
0: ஓகேங்க.
1: அதுல இருந்து சித்திரத்தில் ஒரு பாடல், அந்த பாடல் தாருங்க.
0: அந்த பாட்டு உங்களுக்கு வேணும்னு கேக்குறீங்க? ஓகேங்க, கண்டிப்பா நாம அந்த பாடல் கேட்கலாங்க. அதே மாதிரி நம்ம நேயர்களும் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில் ராணி சமிக்தா அப்படின்ற படத்திலிருந்து சித்திரத்தில் பெண் எழுதி அப்படின்ற பாடலை தரும்படி கேட்டுக்கொள்வது கோவை பீளமேடு கிருஷ்ணவேணி மற்றும் கவுண்டம்பாளையம் சரவணா நகர் வெள்ளி நிர்மலா பிரபு அம்புஜம் மறைந்த பின்னணி பாடகி ஜமுனாராணி அவர்களின் நினைவாக இந்த பாடலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி அப்படின்றதுனால வாட்ஸ்அப் மூலமாக விரும்பி கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம் குடும்பத்தார். ஸோ அவங்க எல்லாத்துக்காகவும் இந்த பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்காகவும் நம்ம பாட்டு கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷவாணி FM Rainbow 103 கோயம்புத்தூரில்.

0: சமயத்தா கதிரவன் உதயமாகும் நேரம் நெருங்கி விட்டது.
1: என் உள்ளம் இணைத்து விட்டது.
0: ஏன், நாம் பிரிய போகிறோமே என்றா?
1: பிரியத்தான் வேண்டும்.
0: உன் தம்பி உன்னை தேடுவான், தவறு நேர இடம் கொடுக்கலாமா? புறப்படு.
1: மறுபடியும் எப்போது சந்திப்போம்?
0: நாம் ஒவ்வொருவரும் இருவராகவே இருக்கிறோம், நமக்குள் பிரிவியது.
2: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கிராமஃபோனும் 103. என்னது நாங்க கேட்ட பாட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூரப்பன்லாம் இந்நேரம் யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கண்டிப்பா அந்த பாட்டு நம்ம கேட்கலாம். பட் இப்போ நம்ம ராணி சமீக்தால இருந்து இன்னொரு பாட்டு நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ அந்த பாட்டு கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக நாங்க ஒளிபரப்புறோம். தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழக. நீங்களே எஃப்எம் ரெயின்போவில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்குங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம் வாட்ஸ்அப் அண்ட் முகநூல் வாயிலாகவும். வாட்ஸ்அப் நம்பர் 9585800103, முகநூல் ஐடி ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்ற ஐடிக்கும் உங்களோட பாடல் தெரிவுகளை எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. அடுத்த காலர் இருக்காரு, அவரு கூட நம்ம பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: விஜயலட்சுமிங்க.
2: விஜயலட்சுமி சொல்லுங்க, போன வாரம் வந்தீங்கன்னு நினைக்கிறேன்.
3: ஒரு வாரம் ஆச்சுங்க.
2: ஒரு வாரம் ஆயிடுச்சுங்களா?
3: ஆமாங்க.
2: சொல்லுங்க விஜயலட்சுமி, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: என்ன
2: ஸ்பெஷல் இன்னைக்கு? நம்ம அந்த பாட்டு கேட்கலாம். ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த பாட்டு வரும்.
3: சரிங்களா?
2: ஓகேங்க, லைன்லயே இருங்க, எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டே இருங்க. நீங்களே ஒரு விளம்பரத்தை எடுத்து நம்ம அந்த பாடலை கேட்கலாம், இணைந்திருங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: கணக்கெடுப்பு ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி. 3:15 ஆயிட்டு இருக்கு. நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போவை நீங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பீங்க. ஒரு சில பாடல்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா கேட்ட பாட்டவே திரும்ப திரும்ப நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கேட்கறதுக்கு கண்டிப்பா போர் அடிக்கும். விஜயலட்சுமி மேடம் அவர்களே, நீங்க அந்த பாட்டு வந்து 1:00 to 2:00 அந்த பாட்டு போச்சு, மறுபடியும் அந்த பாட்டை நீங்க கேட்டுட்டீங்க. ஸோ இந்த மாதிரி கேட்ட பாடல்களை மீண்டும் மீண்டும் கேட்கறத அவாய்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்தோட அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
2: கேன்பாளையம் நெசவாள் காலனில இருந்து நஞ்சப்பன் தொடுத்தீங்க.
1: நஞ்சப்பன் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
2: கண்ணு குட்டி கண்ணு குட்டி காலை கண்ணு குட்டி.
1: ஓகேங்க, கேட்டுடலாங்க.

0: கேட்டுருக்கோம் கிராமஃபோன் 103.3 நிகழ்ச்சி. 3:20 ஆயிட்டு இருக்கு. நேயர்களே, உங்களை பிடிச்ச பாடல்கள் 1950 தொடங்கி 1969 காலகட்டத்தில் வந்து பாட்டை கேட்டுருக்கீங்க. வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: ரமேஷ், வேளாண்
0: சார். ரமேஷ், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: எதையும் தாங்க, இதே பாடத்துல இந்த உள்ளம் தேடாதே என்று சொல்லுது.
0: ஓகேங்க, கேட்டுலாம்.

0: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கிளைமேட்டில் 3:23 கேட்டுட்ருக்கோம். கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி உங்களோட மனசும் சிறகடிச்சு பறக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரும்பொழுது. ஸோ தொடர்ந்து உங்களோட விருப்ப பாடல்களை கேட்க 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்னோட 23 12 103 அப்படி நம்பருக்கு கூப்பிடுங்க. இன்னொரு நம்பர் 23 17 0 46, இன்னொரு எண் 23 16 312 அப்படின்றது. வணக்கங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாடுறீங்களா?

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கிராமபோனும் 103 கேட்டிருக்கிற நேரம் 3:27. வணக்கங்க. வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க ராஜமாணிக்கம், என்ன சாங் கேட்கலாங்க?
1: துணைவன் படம் சார்.
0: ஓகேங்க.
1: நான் யார் என்று நீ சொல்ல.
0: ஓகேங்க.

0: கேட்டுட்ருக்கோம் கிராமஃபோனும் 103 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 இன்று மாலை 4:02 to 5 வரைக்கும் உங்களோட மனசை குழையடிக்க மயக்கும் மாலை ரெடியாக இருங்க. 5 அப்படின்ற மாதிரி 5 இல்லைங்க, இன்னும் ஆஃப் அன் ஹவர் இருக்குது. ஓகே, இதுதான் இன்றைக்கி டீ டைம் நிகழ்ச்சியிலையும் டீ கடை நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற டாப்பிக்காகவும் இருக்க போகுது. ஓகே, அதை பற்றி விளா வரையே நம்ம அப்புறமா பேசலாம். இப்போ அடுத்த நேயர் இருக்காரு. ஹலோ, வணக்கம். வணக்கம், பல முறை சொன்னேன், ஹலோ, ஏன் பேச மாட்டேங்கிறீர்கள்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம், சேரன் மாநகர்லேருந்து ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க? ஒரு 10 செகண்ட் முன்னாடி நானும் தன்னந்தனியா பேசிட்டு இருந்தேன். ஓகேங்க, பாட்டு கேட்டுடலாம்.

ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கிராமபோனும் 103 உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆன பாடல்கள் வந்துட்டு இருக்கு. வணக்கங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்ங்க, யார் பேசுறீங்க? எங்க இருக்குங்க அந்த ஊருங்க? என்ன பாட்டு கேக்கலாங்க? என்னங்க வானம்பாடி படத்துல இருந்துங்க? ஹலோ, கேக்குதுங்களா? என்ன பாட்டு சொன்னீங்க? கங்கை கரை தோட்டங்களா? சரிங்க, கேட்டுலாங்க.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

0: கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில். இந்த நிகழ்ச்சி கிராமஃபோனும் 103. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்குங்க. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: நாராயணங்கிலிருந்து சுவர்ணம் பேசுறேன் சார்.
0: சுவர்ணம், சொல்லுங்க சுவர்ணம், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: கொட்டசுந்தரம் பிள்ளையிலிருந்து கேட்டிருந்தேன்.
0: என்ன பாட்டு கேட்டிருந்தீங்க? என்ன பாட்டு கேக்கலாம் அப்புறம்? மேடம் கிட்ட சொல்லிருந்தீங்களா? அந்த மேடம் என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க பாத்தீங்களா? இப்ப பாருங்க, அந்த மேம் கிட்ட கேட்டுட்டு நீங்க என்ன பாட்டு கேட்டீங்கன்றத நம்ம கேட்டுடலாங்க. நன்றி.

0: காத்திருப்பதும் ஒரு சுகம் தான், அதுக்காக ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்க கூடாது. அதனால டக்குன்னு நம்ம என்ன பாட்டு வேணும்னு கேட்டலாம். வணக்கங்க.
1: ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். நகர்ல இருந்து புவனேஸ்வரி.
0: புவனேஸ்வரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: எனக்கு வந்து வெகுளி பெண்கிற படத்துல இருந்து சுசீலா அம்மா பாடின முள்ளுக்கு ரோஜா சங்கம்ங்கிற பாட்டு வேணும் சார்.
0: ஓகேங்க, கேட்டலாங்க.

0: கேட்டுருக்கீங்க கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சி ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச பால் கேட்டுருக்கீங்க. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காரு, அவருக்கு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவை சூலூர் பாப்பமடி எம்ஜிஆர் நகர் இருந்து கௌசிக் செந்தில்ங்க. கலங்கரை விளக்கத்திலிருந்து காற்று வாங்க போனேன்.
0: கண்டிப்பா காற்று வாங்க போனேன் அந்த சாங் வந்து நம்ம கேட்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொருத்தரோட விருப்பம் இருக்கு, அதுக்கப்புறமா உங்களோட பாட்டு வரும், சரிங்களா? ஓகேங்க. நீங்களே கடித வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நெகமம் தாராபுரம் ரோட்ல இருந்து ஆனந்தன், மகேஸ்வரி ஆனந்தன், விக்னேஷ், சபரீஸ்வரி, செந்தில்குமார், சிவராஜ், மாணிக்கம், அங்குராஜ், உமா, ராகுல், தீபா, வடிவேல் முருகன் ஒரு கவிதை மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க. உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்வதற்கு வார்த்தை இல்லை, நான் உமையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியோ மறையவில்லை, என் தங்கமே உனது மேனி தாங்கி நான் சுமந்து செல்ல எனக்கு ஒரு பந்தமில்லை, எவருக்கோ இறைவன் தந்தான் அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்ற ஒரு பாட்டை நீங்கள் மலர விடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்கே முழங்கு படத்துலேருந்து அந்த பாட்டுக்கு அப்புறமா நம்ம கௌசிக் செந்தில் கேட்ட பாட்டும் நம்ம கேட்கலாம்.

நீங்களே இதுவரைக்கும் கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்கள் 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை ரிலீஸான படங்கள்லேருந்து கேட்டீங்க. ஸோ நிறைய நேயர்கள் வந்து ஒத்துழைச்சிங்க. திரும்ப திரும்ப கால் பண்ண நேயர்கள் வந்து கால் பண்ணாமல் புதுசாக வர நேயர்களுக்கு இல்லை கொஞ்சம் இடைவெளியாக இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு வழிவிட்டீங்க. உங்களுக்கும் நன்றி தான். ஓகேங்களா? ஓகேங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களோட கிராமபோனும் 103 நிகழ்ச்சியை நாளை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நீங்கள் கேளுங்க. இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மயக்கும் மாலை ரெடியாக இருங்க. உங்களை மயக்கிறதுக்காகவே பாடல்கள் எஃப்எம் ரெயின்போ 103 காத்திருக்கு, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவில். ஓகேங்களா? ஓகே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம்

செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,11,000 கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 22% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 192 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 ஆண்டுக்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5,90,00,000 பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஏ என் பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். நாத்துலா கணவாய் வழியாக இந்தியா சீனா இடையேயான எல்லை வர்த்தகம் 6 ஆண்டுகளுக்கு பின் இன்று மீண்டும் தொடங்கியது. மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்களுக்கு மாலை வணக்கம். நேரம் 4:03. மாலை காற்றின் மென்மை தழுவ மனதை மயக்கும் இனிய ராகம் வெளித்தெழ 80களும் 90களும் இசைத்த என்றும் அழியாத இனிமையின் பயணம். ஒவ்வொரு மெட்டிலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு வரியிலும் ஓர் உணர்வு. மயக்கும் மாலை இசையோடு இணையும் இனிய நேரம் மனதை வருடும் மெலடிகளுடன் உங்கள் மாலை இன்னும் அழகாக. இதோ மயக்கும் மாலையில் முதல் பாட்டு மறுபடியும் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல்

0: 300க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் ஹூகா சீட்ஸ் கீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
1: இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.
2: மயக்கு மாலை நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. 4:14 எஃப்எம் ரெயின்போ 103ல. இனி கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு ஜாதிமல்லி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது. மரகதமணியின் இசை

மயக்கமாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 4:14 எஃப்எம் ரெயின்போ 103 இனி கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு ஜாதி மல்லி படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது மரகதமணியின் இசை.

0: தளபதி திரைப்படத்திற்காக மித்தாலி பானர்ஜி பாடின அந்த பாட்டு கேட்டீங்க. வாலி பாடலாசிரியர் இளையராஜா இசையில கேட்டிருக்கீங்க ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 மயக்கு மாலை 4:22. நினைவூட்டுகிறோம், இன்று மாலை 5 சித்திர செவ்வானம் வழிகாட்டு நிகழ்ச்சியில நர்சிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் கு மகாலட்சுமி அவர்கள். நிகழ்ச்சி மயக்கு மாலையில அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஆனந்த ராகம் திரைப்படத்திற்காக பாடலாசிரியர் பஞ்ச அருணாச்சலம் கி ஜெயசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில.
1: மேகங்கறுக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

மேகம் கருத்திருக்கு திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது மனோஜ் கியானி செயல். மயக்கு மாலை நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க 4:31. இனி தொடர்ந்து பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது இளையராஜா செயல். பாடலாசிரியர் வைரமுத்து.

0: கே ஜெயசுதாஸ் கே சித்ரா பாடியது சந்திரபோஸ் இசையில் மாநேரு காவல் படத்திற்காக பாட்டு கேட்டீங்க. 4:40 ஆயிட்டு இருக்கு. FM ரெயின்போ 103 மயக்கும் மாலை கேட்டு இருக்கீங்க.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல்
2: அதுலயே வந்து 5 கேரட் சாப்பிட்டாதான் அதுக்கான நியூட்ரிஷன் உங்க குழந்தை.
3: பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் ஹூகா சீட்ஸ் கீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
4: இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.
0: மயக்க மாலையில அடுத்த பாட்டு ஆன்பாவம் படத்திற்காக இளையராஜை சமைத்து பாடியது.

உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திற்காக கே ஜெயசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில. மைக்கு மாலை கேட்டுருக்கீங்க 4:50 இனி தொடர்ந்து விக்ரம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா, கே சித்ரா, கங்கை அமரன் பாடியது இளையராஜா இசையில். பாடலாசிரியர் கங்கை அமரன்.

நிகழக்கீட்டு அந்த பாட்டு பகல் நிலவு திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் பி சுஷீலா பாடியது. இளையராஜேசையில கேட்ட அந்த பாட்டோட மயக்கு மாலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு சாயங்காலம் 6:40 டீ கடையில நாம என்ன டாபிக்ல பேச போறோம்னா, ஒரு பஸ்ல போயிட்டு இருப்போம், நாம அந்த இடத்துல இருந்து இன்னும் ரீச் ஆகிறதுக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு கேட்பான், எங்க பாருக்க வந்துட்டியா, எவ்வளவு நேரம் உனக்கு கூப்பிடுறது அப்படின்னு கேட்பாங்க. நாம சொல்லுவோம், 5 நிமிஷங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 5 நிமிஷம் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முறை நம்ம பயன்படுத்திருக்கோம், இல்ல நம்ம கிட்ட எவ்வளவு முறை இந்த 5 நிமிஷம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எஸ், 5 நிமிஷம் அப்படின்றத நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் மேல பேச போறோம். 6:40 டீ கடை நிகழ்ச்சியில ஸ்டே டியூன் இருங்க. கால் பண்ண மறக்காதீங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0422 அப்படின்ற முன்னிணைப்பினோட 2316312 இல்லைனா 2312103, இன்னொரு நம்பர் கூட இருக்கு 2317046 அப்படின்னு நம்பருக்கு 5 நிமிஷத்துல இல்ல இல்லங்க கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துல உங்களுக்காக வர காத்திருக்கிறது அடுத்த நிகழ்ச்சி, சித்திர செவ்வானம் வழிகாட்டி. நர்சிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் கு மகாலட்சுமி அவர்கள். 5 மணிக்கான

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் ஜாஸ்மின் லம்பூரியா தங்கப்பதக்கம் வென்றனர். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் பிரவீன் சித்ரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இளையோர் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 trillion டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5.90 crore பேர் தங்களது வருமான வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் துணை தளபதியாக வைஸ் அட்மிரல் ஏ என் பிரணாப் பொறுப்பேற்றுக் கொண்டார். மேகதாது பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதே தமிழகத்திற்கான ஒரே வழி என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை தாவேக அரசு கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் இந்த மாலை நேரத்தில் இணைந்திருப்பது சித்திர செவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில வழக்கம் போலவே ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. நர்சிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும், அதாவது செவிலியர் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்மோடு பேச போறாங்க. தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வரான கு மகாலட்சுமி அவர்கள். மேடம் வணக்கம்.
3: வணக்கம்
2: சார். மேடம், இப்ப வந்து ரொம்ப புனிதமான ஒரு துறை அப்படின்னு சொன்னால் மருத்துவத்துறைன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் இந்த செவிலியர்கள் பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு சேவை மனப்பான்மைக்கு மேலேனே சொல்லலாம், அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இந்த நர்சிங் படிப்புகளுடைய முக்கியத்துவம் பற்றி ஒரு 2 வரி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறேன்.
3: நேயர்களுக்கு மாலை வணக்கம். செவிலியர் படிப்பு என்பது ஒரு உன்னதமான தொழில், நோபல் ப்ரொஃபஷன் சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு மனித நேயம், அன்பு, கருணை, தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகிய உயர்ந்த பண்பை வந்து அடிப்படையாக கொண்டு நோயாளிகளுக்கு நல்ல தரமான முழுமையான கேர், பராமரிப்பு வழங்குற ஒரு சேவை தொழில், அதற்காக படிப்புறது தான் நம்ம நர்சிங் படிப்பு.
2: ஓகே மேடம். இப்போ வந்து இந்த செவிலியர் படிப்பு அப்படின்னாவே எல்லாத்துக்கும் செவிலியர்கள் பற்றி தெரியும், அவங்க செய்கிற சேவைகள் பற்றி தெரியும். இந்த படிப்புகளில் என்னென்ன மாதிரியான பிரிவுகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
3: பிரிவுகள் நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரின்னு சொல்லுவாங்க, 3 இயர்ஸ் கோர்ஸு.
2: ஓகே சார்.
3: அப்புறம் ஏஎன்எம் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸு, டிகிரி கோர்ஸு பேக்கலரேட் ஆஃப் பிஎஸ்சி நர்சிங், அது 4 இயர்ஸ் கோர்ஸ்.
2: ஓகே.
3: இதில் வந்து நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னா பிஜி எம்எஸ்சி நர்சிங்,

0: எம் ஃபில் பிஹெச்டி நர்சிங் பண்ணலாம்.
1: ஓகே
0: அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ப்ராக்டிஷனர் ரோல்னு சொல்லிட்டு நிறைய வகையான ப்ராக்டிஷனர்ஸ் ஸ்டடிஸ் அதெல்லாமே ஸ்பெஷலைசேஷன் வைஸ் இருக்குது. கார்டியாக் அண்ட் ஆப்ரேஷனல் டெக்னீஷியன் அந்த இதுலலாம் ப்ராக்டிஷனர் ரோல்ஸ் சொல்லிட்டு அதுவும் இருக்குது. இப்ப மெயினா வந்து முதியோர்களுக்கு பாக்குற மாதிரி ஜீரியாட்ரிக் நர்ஸ் ப்ராக்டிஷனர் அதுவே செப்பரேட்டா ஒரு கோர்ஸ்.
1: அது வந்து ஆக்சுவலா முதுகலையில தான் பண்ணக்கூடிய படிப்புகள் இல்லைங்களா? ஆஃப்டர்
0: ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு
1: அதுக்கப்புறம் பண்ணுவோம். ஓகே இப்ப வந்து இந்த டிப்ளமோவை பத்தி சொன்னீங்களா மேடம், இப்ப இந்த டிப்ளமோ கோர்ஸ்ல அது வந்து எத்தனை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு படிப்பு, அது வந்து எந்த காலகட்டத்தில் நம்ம அப்ளை பண்ணணும், டென்த் முடிச்சு பண்ணலாமா பிளஸ் டூ முடிச்சு பண்ணலாமா, அதை பற்றி சொல்லுங்க.
0: இது வந்து நம்ம பிளஸ் டூ முடிச்சு தான் பண்ண முடியும். டிப்ளமோ நர்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு டுவெல்த்து முடிச்சு எந்த குரூப்பில் படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். சயின்ஸ் குரூப் தான் அப்படின்னு சொல்லி கிடையாது.
1: ஓகே
0: டிப்ளமோ ஜிஎன்எம் கோர்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் படிக்கிறது, அதில் வந்து நம்ம எந்த குரூப் டுவெல்த்தில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அண்ட் 40% மார்க்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கணும், இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக அவங்களுக்கு இருக்கணும் லாங்குவேஜில். அப்புறம் ஸ்கூல் வந்து உங்களுக்கு எனி ரெகக்னைஸ்டு போர்டு ஸ்கூலாக இருக்கலாம், அப்புறம் ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூலும் இருக்கலாம். அது இல்லாமல் அட்மிஷன் டைமில் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து மேண்டேட்ரி. அண்ட் தென் ஏஜ் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 17 இயர்ஸ், அந்த எந்த இயர் அவங்க அட்மிஷன் போடுறாங்களோ அந்த இயர்ல அந்த எண்ட் ஆஃப் தட் 31st டிசம்பருக்குள்ள 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும்.
1: ஓகே மேடம், இப்போ ஏஎன்எம் அப்படின்னு ஒரு கோர்ஸ் சொன்னீங்க இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: இப்போ வந்து அது எத்தனை மாத காலமா வருட காலமா எத்தனை?
0: அது 2 வருஷம்.
1: 2 வருஷம்.
0: 2 வருஷம் படிக்கணும். இதே மாதிரி தான் அவங்களும் வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்கணும். அதுக்கும் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஹெல்த் கேர் வொகேஷனல்ஸ் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் எலிஜிபிள்.
1: ஓகே சயின்ஸ் குரூப் மட்டும் படிச்சிருந்தா போகணும் அப்படின்னு இல்லை,
0: அது வந்து நம்மளுடைய பிஎஸ்சி நர்சிங்
1: மட்டும்தான். மற்றபடி டிப்ளமோக்கும் சரி ஏஎன்எம் அப்படிங்கிற இந்த ரெண்டு கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா பிளஸ் டூவில் நம்ம எந்த குரூப் எடுத்திருந்தாலும் கூட இந்த படிப்பு படிக்கலாம். இது வந்து ஏஎன்எம் வந்து 2 வருஷம் படிப்பு, டிப்ளமோ வந்து
0: 3 வருஷம்
1: படிப்பு. ஓகே ரொம்ப விரிவாக சொன்னீங்க. அடுத்தது பிஎஸ்சி நர்சிங் பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பேர் ரொம்ப விருப்பமாக எடுத்து படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. அந்த படிப்பை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைய எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நர்சிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வரான கு மகாலட்சுமி அவர்கள். மேடம், ரொம்ப அழகாக டிப்ளமோ படிக்கிறது அந்த படிப்பை பத்தி சொன்னீங்க, அதே போன்று ஏஎன்எம் அப்படிங்கிற படிப்பை பத்தி சொன்னீங்க, 2 வருஷம் படிப்பு அப்படிங்கறத பத்தியும் சொன்னீங்க. இந்த படிப்புகளுக்கு பிளஸ் டூவில் எந்த குரூப் வேணாலும் எடுத்துருக்கலாம், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. இப்போ பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு படிப்பு, அந்த படிப்பு படிப்பதற்கு பிளஸ் டூவில் எந்த குரூப் படிச்சிருக்கணும் அதை பற்றியெல்லாம் சொல்லுங்க.
2: பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு அவங்க வந்து சயின்ஸ் குரூப் மெயினாக படிச்சிருக்கணும்.
1: சரி,
2: ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லைன்னா பாட்னி ஸுவாலஜி, சயின்ஸ் குரூப் இஸ் பேசிக். டோட்டல் மார்க்ஸ் அக்ரிகேட் வந்து 45% எடுத்துருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லை பாட்னி ஸுவாலஜி சேர்த்து. அந்த தென் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் லாங்குவேஜ் ஷுட் பி, அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுடைய சப்ஜெக்டில். ஏஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான், 17 இயர்ஸ் வந்து 17 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அந்த அகடமிக் இயர் December 31st 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸ்கூல் எடுத்தீங்கன்னா எனி ஸ்கூல், எந்த போர்டு ஸ்கூல், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்சி, செகண்டரி ஸ்கூல் அண்ட் எனி ரெகக்னைஸ்டு போர்டு ஸ்கூலில் படித்தவங்களாக இருக்கணும். அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் மேண்டேட்ரியாக இருக்கணும்.
1: சரிங்க,
2: இது வந்து அவங்க கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்குரிய எலிஜிபிலிட்டி.
1: இப்போ வந்து டிப்ளமோ முடித்தவங்க, ஏஎன்எம் படிப்பு முடித்தவங்க, அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க, இவங்களுக்கெல்லாம் முதுகலை படிப்பாக என்ன இருக்குது? இப்போ டிப்ளமோ படித்தவங்க நேரடியாக முதுகலை படிப்பு வேறு ஏதாவது இருக்கா, இல்லை அவங்க தொடர்ந்து வேலைக்கு தான் போகணுமா, அதை பற்றி சொல்லுங்க.
2: டிப்ளமோ நர்ஸ் படித்தவங்க வந்து அதுக்கடுத்து அவங்க எஜுகேஷன் கேரியர் எடுக்கணும்னா அவங்க வந்து அதுக்கப்புறமா 2 இயர்ஸ் கோர்ஸ் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு.
1: ஓகே,
2: அந்த கோர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் அவங்க பிகம்யா டிகிரி ஹோல்டராக ஆயிடுவாங்க. அதுக்கு அப்புறமும் அவங்க இன்னும் பிஎஸ்சி நர்சிங்கும் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கும் முடிச்சவங்க ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் எம்எஸ்சி நர்சிங் பண்ணலாம். எம்எஸ்சி நர்சிங் சொல்றது வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ், அதுல வந்து உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸ்பெஷாலிட்டின்னு எடுக்க போனீங்கன்னா நீங்க மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், பீடியாட்ரிக் இல்லைன்னா சைல்டு ஹெல்த் நர்சிங் சொல்லுவாங்க, அப்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜிக்கல் நர்சிங் அண்ட் சைக்காட்ரிக் ஆர் மென்டல் ஹெல்த் நர்சிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க.

0: இப்போ வந்து அதை எடுக்கும் பொழுது அந்த பிரிவுகளை பார்த்து எடுத்துக்கணும்.
1: ஆமாம்,
0: படிக்கும்போது
1: அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் எடுத்துக்கலாம்.
0: ஓகே,
1: பிஎஸ்சி நர்சிங் இல்லைலாம் போஸ்ட் பேசிக் நர்சிங் முடித்தவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
0: ஓகே,
1: 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் போஸ்ட் கிராஜுவேட் எம்எஸ்சி நர்சிங் பண்ண முடியும். அது வந்து மேண்டேட்டரி.
0: ஓகே, இப்போ என்ன ஏஎன்எம் படித்தவங்களுக்கும் மாஸ்டர் டிகிரி இருக்கு, அது மாதிரி ஏதாவது படி?
1: மாஸ்டர் டிகிரி போக முடியாது.
0: ஓகே,
1: அவங்க திருப்பி வேணா டிப்ளமோ கோர்ஸ் அதுலனா டிகிரி கோர்ஸ் பண்ணிட்டு தென் மாஸ்டர் டிகிரி தேக்கணும்.
0: இப்போ டிப்ளமோ முடிச்சவங்க வந்து நேரடியாக பிஎஸ்சிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? பிஎஸ்சி நர்சிங்
1: இல்ல போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், அது வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ்.
0: ஓகே,
1: அகைன் 4 இயர்ஸ் அவங்க
0: படிக்க தேவையில்லை.
1: 2 இயர்ஸ் படிச்சிட்டாலே அவங்க டிகிரி ஹோல்டர்
0: ஆயிடுவாங்க. பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது 4 வருட படிப்பு இல்லைங்களா?
1: ஆமாம், 4 வருட படிப்பு.
0: ஓகே மேடம், இப்போ வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுல இப்போ இந்தியாவை பொறுத்த அளவு பெண் குழந்தைகள் அதாவது பிளஸ் டூ முடித்த பெண் மாணவிகள் அதிகமாக வந்து இதில் சேர்றாங்க, நர்சிங்கில் சேர்றாங்க. இப்போ பசங்களும் அந்த அளவுக்கு ஈடுபாட்டோட நர்சிங்

0: படிப்பு.
1: ஓகே மேடம். இப்போ வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுல இப்போ இந்தியாவை பொறுத்தளவு பெண் குழந்தைகள், அதாவது ப்ளஸ் டூ முடித்த பெண் மாணவிகள் அதிகமாக வந்து இதில் சேர்றாங்க, நர்சிங்கில் சேர்றாங்க. இப்போ பசங்களும் அந்த அளவுக்கு ஈடுபாட்டோட நர்சிங் படிப்பதுக்காக சேர்றாங்களா? இப்போ நிலைமை எப்படி இருக்கு?
0: இப்போ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க போனீங்கன்னா அட்மிஷன் டைமில் இப்போ மெயில் நர்சஸ் அவங்களும் வந்து அதிகமாக ஜாயின் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்லலாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி. இப்போ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு நல்லா அறிந்துட்டு புரிஞ்சிட்டு அவங்க வந்து நர்சிங் கோர்ஸ் மெயில் பர்சன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
1: ஓகே மேடம். இப்போ வந்து நம்ம இந்த டிப்ளமோவை பற்றி பேசணும், ஏஎன்எம் பற்றி பேசணும், பிஎஸ்சி நர்சிங் பற்றி பேசிட்டோம், எம்எஸ்சி பற்றி பேசிட்டோம் இல்லைங்களா மேடம்? இப்போ வந்து ஒரு டென்த்து படிக்கக்கூடிய ஒரு மாணவரோ மாணவிக்கோ வந்து எதிர்காலத்தில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நாம் நர்சிங் தான் படிக்கணும், செவிலியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு இருப்பாங்க. இப்போ அவங்க எந்த அளவு முன் தயாரிப்போடு இருக்கணும், ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதை பற்றி சொல்லுங்க.
0: ஆக்சுவலாக டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போதே அவங்க வந்து நர்சிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி டிகிரி படிக்கணும் அப்படின்னா டுவெல்த்தில் அவங்க சயின்ஸ் குரூப் இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணணும். இல்லை அவங்க ஆர்ட்ஸ் சயின்ஸ் வேற குரூப் எடுத்துட்டாங்கன்னா அது வந்து நோ ப்ராப்ளம், அவங்க டிப்ளமோ சாய்ஸ் கூட அவங்க எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்.
1: அதான் வயது மட்டும் வயது வரம்பு ஏற்கனவே 17 வயது பூர்த்தியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க.
0: ஆமாம், வயது வரம்பு சொல்லிட்டேன்.
1: அதான் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்லிடுங்க மேடம்.
0: அது டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது இப்போ சில இது கிடையாது.
1: ஓகே,
0: அவங்க டைரெக்டாக கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணலாம்.
1: அதாவது அதிகபட்சமாக, அதாவது குறைந்தபட்சமாக 45% மதிப்பெண்,
0: 45% மார்க்ஸ் இருக்கணும்
1: ஓகே
0: பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு. ஜிஎன்எம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு 40% மார்க்ஸ் இருக்கணும் அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில். இப்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, ஆனால் நீங்கள் செலெக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணணும். கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணும்போது இந்த பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருக்கணும். அவங்க வந்து உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்து, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
1: ஓகே, எப்போ நடக்க போகுது மேடம் அது?
0: இந்த மந்த்தில் ஸ்டார்ட்
1: பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து இதே மாதிரி தான் கவுன்சிலிங்க்கு நம்ம போனதுக்கப்புறம் நம்ம கேட்ட
0: காலேஜ் வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும் போதே சூஸ் உங்களுக்கு சாய்ஸஸ் வரும், எந்தெந்த காலேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும், கவர்மெண்ட் காலேஜஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ், உங்கள் நியர்பை உங்கள் நேட்டிவ் பிளேஸ் பக்கத்துலேயே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஏதாவது காலேஜஸ் வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அது அப்ளை பண்ணி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும் போது அவங்க அக்கார்டிங் டு த மார்க்ஸ் கிரேட் வைஸ் அவங்க வந்து உங்களுக்கு காலேஜஸ் சூஸ் பண்ணி உங்களுக்கு இப்பெல்லாம் ஆன்லைனில் தான் அனுப்புவாங்க. முன்னாடியெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சென்னைக்கெல்லாம் போக வேண்டியிருந்தது, இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி அவங்களுக்கு அதுலேயே அவங்களுக்கு கவுன்சிலிங் கார்டு எல்லாமே ரிப்ளை வந்து.
1: இப்போது நம்ம விரும்பின காலேஜ் அதில் இடம் கிடைக்கணும், நல்ல காலேஜில் வந்து நம்ம நர்சிங் படிக்கணும் அப்படின்னா ஒரு ப்ளஸ் டூவில் ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் இல்லைங்களா? அது அடிப்படை விஷயம். குறைந்தபட்சமாக 45 மதிப்பெண் இருந்தாலும் கூட அதிகபட்சமாக நல்ல மதிப்பெண்கள் வாங்கும்போது தான் நல்ல காலேஜ் கிடைக்கும்.
0: அந்த கிரேட் வைஸ் தான் அவங்க போட்டுகிட்டே வருவாங்க ஃபஸ்ட்லேருந்தே.
1: ஓகே மேடம். இப்போ வந்து நீங்கள் காலேஜ் பற்றி சொன்னீங்க, நியர்பையாக எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜில், ஏன்னா நிறைய பேர் விரும்புவாங்க பக்கத்திலேயே போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எத்தனை கல்லூரிகள் இருக்கு, அதில் குறிப்பாக அரசு கல்லூரிகள் வந்து எவ்வளவு இருக்கு மேடம்? நம்ம
0: கோயம்புத்தூர் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ அரௌண்ட்லி ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா 25 காலேஜஸ் கிட்ட இருக்குது நர்சிங் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜ் வந்து நமக்கு ஒன்று தான் இருக்குது, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்.
1: இப்போ வேறு ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா மேடம்
0: பக்கம்? இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க.
1: அது எப்போ பயன்பாட்டுக்கு வரும்னு தெரியல. எதிர்காலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரின் சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நர்சிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் குறித்து பேசிட்டு இருக்காங்க தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் கு மகாலட்சுமி அவர்கள்.

0: எஃப்எம் இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 5:26 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நர்சிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்காங்க. தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வரான கு மகாலட்சுமி அவர்கள், மேடம் ரொம்ப விரிவாக நீங்கள் வந்து எப்படி நர்சிங் படிப்புகளுக்கு அப்ளை பண்ணணும், என்னென்ன மாதிரியான பாடப்பிரிவுகள் இருக்குது இதெல்லாம் பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கல்லூரியில் வந்து இணைஞ்சிடுறாங்க, அவங்களுடைய 4 வருட பாடத்திட்டம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எளிதாக இருக்குமா இல்லை ரொம்ப கடினமாக படிக்கணுமா, அதை பற்றி சொல்லுங்கள்.
2: இப்போ அவங்க பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை டிப்ளமோ கோர்ஸோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, இணைந்துட்டாங்க அப்படின்னா முதல் வருடத்தில் அவங்க வந்து ஃபண்டமெண்டல் கோர்சஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுதான் படிப்பாங்க. அதில் வந்து பேசிக் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் படிப்பாங்க, அனாட்டமி, ஃபிசியாலஜி, சைக்காலஜி, அப்புறம் சோசியாலஜி, அந்த சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க. அது இல்லாமல் நர்சிங்கில் வந்து ஃபண்டமெண்டல் நர்சிங் சொல்லிட்டு அதை ஃபண்டமெண்டலாக என்னென்ன லேர்ன் பண்ணணும், ப்ரொசீஜர்ஸ், ஃபவுண்டிங் நர்சிங் ஃபவுண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் லேர்ன் பண்ணுவாங்க. மெயினாக ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன், நர்சிங் கோர்ஸில் வந்து தியரி மட்டும் கிடையாது, அவங்க நிறைய அவர்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது எதுலனா கிளினிக்கல் போஸ்டிங், கிளினிக்கல் அவர்ஸில் தான் ஹாஸ்பிட்டலில் டியூட்டி பார்ப்பாங்க அவங்க, அந்த அவர்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட் படிக்கிறாங்கன்னா அது ரிலேட்டடா உள்ள ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் லேர்ன் பண்றதுக்கு ட்ரெயின் அப் ஆகுறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் போவாங்க. அடுத்து நீங்க செகண்ட் இயர் வரும்போது நெக்ஸ்ட் லெவல் வருவாங்க, இன்னும் சம்பாட் அந்த டிசீஸ் கண்டிஷன்ஸ் என்னென்ன நோயெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயை ஃபுல்லா டீட்டெயிலா படிச்சு அதுக்கு எப்பேற்பட்ட கேர் கொடுக்கணும், அதாவது செவிலியர்களாகி அவங்க வந்து கேர் பராமரிப்பு எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டிசீஸ் எல்லாம் படிச்சாதான் அவங்களுக்கு தெரியும். அதை ஃபுல்லா செகண்ட் இயர்ல அவங்க படிப்பாங்க, அது தேர்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர்னு சொல்லிட்டு தேர்ட் செமஸ்டர்ல அதுல பேசிக்கான டிசீஸ் கண்டிஷன்ஸ் படிப்பாங்க, ரெஸ்பிரேட்டரி, சர்க்குலேட்டரி அப்படி அதெல்லாம். அதே இது அவங்க ஃபோர்த் செமஸ்டர்னு போகும்போது இன்னும் ஸ்பெஷலைஸ்டா உள்ள டிசார்டர்ஸ், டிசீசஸ், அந்த சிஸ்டம் வைஸ் எல்லா டிசார்டர்ஸும் அவங்க படிப்பாங்க. இதுலயும் அதே மாதிரி இது ரிலேட்டட் உள்ள வார்டு என்னென்ன வார்டு போஸ்டிங், கிளினிக்கல் ட்ரைனிங் அவங்க எடுக்கணுமோ அந்த மாதிரி உள்ள ட்ரைனிங் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் போஸ்டிங், கிளினிக்கல் போஸ்டிங்ல அவங்க ட்ரெயின் அப் ஆவாங்க. தேர்ட் இயர்னு நீங்க வந்தீங்கன்னா தேர்ட் இயர்ல ஃபிஃப்த் செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டர் அதுலயும் அதே மாதிரி அவங்க நெக்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் அது படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சைல்டு ஹெல்த் நர்சிங், குழந்தைகளுக்கான டிசார்டர்ஸ் எல்லாம் படிப்பாங்க, அப்புறம் சைக்காட்ரிக், மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ், மனநோய் என்னென்ன நோய்கள்லாம் இருக்கோ அந்த நோய் ரிலேட்டடாக படிப்பாங்க. அப்புறம் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் சொல்றது சொசைட்டியில் ஒரு ஃபேமிலி கம்யூனிட்டிக்கு ஃபீல்டு விசிட்டு போய் ஒவ்வொரு ஹோம்லையும் போய் அவங்க வந்து அசஸ் பண்ணி அங்கே என்ன ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேர் கொடுப்பாங்க, அதுவும் அந்த தேர்ட் இயரில் தான் படிப்பாங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் இயரில் வந்து அவங்க வந்து மிட்வைஃப்ரி அண்ட் ஆப்ஸ்டிக்கல் நர்சிங், அந்த தாய்மார்கள் பிரசவம் ஆனதுலேருந்து குழந்தை பிறந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உள்ள பராமரிப்பு கேர் அது எல்லாமே வந்து ஃபைனல் இயரில் படிப்பாங்க அந்த செவன்த் செமஸ்டர். அண்ட் எயித்து செமஸ்டருங்கிறது அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பு, இன்டர்ன்ஷிப் பீரியடில் இந்த மாதிரியான படித்த எல்லா ஸ்பெஷாலிட்டி வரிசையாக நீங்கள் எல்லா விதமான எல்லா ஸ்பெஷாலிட்டிக்கும் அவங்க வந்து ட்ரைனிங் போகணும், அதுவும் அந்த அவர்ஸ் எல்லாம் இருக்குது, அதுபடி அவங்க எல்லாமே முடிக்கணும். இது இல்லாமல் அவங்களுடைய மெயின் சப்ஜெக்டில் வந்து நர்சிங் எஜுகேஷன் சொல்லிட்டு எஜுகேஷனும் படிப்பாங்க, மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டும் அவங்க படிப்பாங்க. ஏன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க வந்து வேலைக்கு போகும்போது கிளினிக்கல் சைடு மட்டும் இல்லாமல் டீச்சிங் சைடு போவாங்க, ஸோ அவங்க எஜுகேஷனும் முடிச்சிருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டும் முடிச்சிருப்பாங்க. இது மெயினாக நான் ஃபுல்லாக சொல்லணும்னா தியரி மட்டும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கிளினிக்கல் சைடில் உள்ள ஸ்கில் பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நர்சிங் கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க,
1: நர்சிங் படிக்க போகும்பொழுதே புக்கெல்லாம் ஒரு ஓரங்கட்டி வச்சுட்டு அவங்க தொடர்ந்து மருத்துவமனைகளில் போய் நோயாளிகளை பார்க்கறது அடிப்படையிலேருந்து அவங்க கற்றுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறனால ரொம்ப தியரி இல்லாமல் நேரடியாகவே கற்றுக்கிறாங்க. ரொம்ப விரிவான ஒரு பதில் தான். இப்போ மேடம் இப்போ 4 வருஷம் முடிச்சுட்டாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி பல பக்கம் வந்து போய் கற்றுக்கிறாங்க, மருத்துவமனைகளில் நோயாளி பார்க்குறாங்க, கற்றுக்கிறாங்க. இப்போ நல்ல மார்க்கோடு அவங்க வெளிவந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, இப்போ உள்ளூர் அளவுலையாகட்டும் அல்லது வெளி மாநிலம் வெளி நாடுகளில் நம்ம நர்சிங் படித்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வரவேற்பு இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
2: இப்போ கோர்ஸ் அவங்க

0: முடிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நெக்ஸ்ட் நம்ம எந்த லெவலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கேரியர் டெவலப்மெண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்தியா லெவலில் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்லேயே நிறைய விதமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நமக்கு இருக்குது, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் அண்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் வந்து அவங்க அப்ரோச் பண்ணலாம். அதுக்குன்னு எக்ஸாமுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க, அந்த டேட் பார்த்து அவங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி இதுக்கு அவங்க வந்து உள்ள என்ட்ரி.
1: அந்த எக்ஸாம் வந்து இப்ப டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒரே குரூப்ல வருமா இல்ல தனித்து?
0: தனித்தனியா வரும்.
1: ஓகே ஓகே மேம்.
0: இஎஸ்ஐக்கு செப்பரேட்டா இருக்கும்.
1: ஓகே.
0: ஜிப்மருக்கு அவங்களுக்கு செப்பரேட் அண்ட் எய்ம்ஸ்.
1: இப்ப வருட வருடம் அதை கால் ஃபார் பண்ணுவாங்களா இல்ல?
0: அது வேகன்சிக்கு ஏத்த மாதிரி
1: அவங்க பணியிடங்களை பொறுத்து. ஓகே ஓகே மேம்.
0: அப்புறம் நம்ம ஆர்மி ரிலேட்டடா ஆர்மி நர்ஸ்,
1: ஓகே,
0: அதுக்கு மெயினா போகலாம்.
1: நாங்க சினிமால தான் பாத்துருக்கோம்,
0: அதுலயும் உண்டு
1: உண்டு,
0: அதுலயும் கால் ஃபார் பண்ணுவாங்க எக்ஸாம் இது.
1: ஓகே,
0: இதெல்லாம் நமக்கு சென்ட்ரல். அது இல்லாம நம்ம கவர்மெண்ட் ஸ்டேட் லெவல் எடுத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, எம்ஆர்பி எக்ஸாம் சொல்லுவாங்க, அந்த எக்ஸாம் எழுதி அதுல அவங்க செலக்ட் ஆகலாம். அப்புறம் கம்யூனிட்டி ஃபீல்டுல எடுத்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்ல அவங்க நர்ஸ் அப்பாயிண்ட் ஆகலாம், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ல போகலாம். அந்த மாதிரி கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்லயும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு எக்ஸாம்ஸ் கால் ஃபார் பண்ணி அவங்க இந்த நம்மளுடைய ஸ்டேட் இதுல மெயினா அவங்களுக்கு எம்ஆர்பி எக்ஸாம் தான்.
1: அதுல வந்து நர்சிங் மட்டும்தானா மேடம் இல்ல வேற? நீங்க சொன்ன மாதிரி டீச்சிங் லைன்ல கூட போலான்னு சொன்னீங்க, அதுவும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கா? இருக்கு இருக்கு. அது எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதணும் அதுக்கு?
0: அது நம்ம எய்ம்ஸ் இஎஸ்ஐ அதெல்லாம் இருக்கும் போது அதுலயும் எஜுகேஷன் சைடுக்கும் செப்பரேட்டா கால் ஃபார் பண்ணுவாங்க.
1: ஓகே ஓகே.
0: இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஏஜ் லிமிட்டட் ஏஜ், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், தென் கால் ஃபார் பண்ணி ஒரு இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணி கண்டக்ட் பண்ணி இதில் செலக்ட்.
1: அது போக நம்ம நிறைய பிரைவேட்
0: செக்டர்ஸ்ல நிறைய இருக்குது. பிரைவேட் நம்ம நீங்க உங்களுக்கே தெரியும், நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், நம்ம அந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்குனாலும் அவங்களே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க அப்ராடு அதர் கண்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னா இப்போ யூகே யூஎஸ்ஏ அந்த மாதிரி ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் போகணும்னா அவங்க ஓஇடி எக்ஸாம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அந்த எக்ஸாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதே இது நம்ம சவுத் அரேபியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் போகணும்னா ப்ரோமெட்ரிக் எக்ஸாம்ஸ் இருக்குது, அது வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்குது என்னன்னா ஜெர்மன், ஜெர்மன்ல நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஜெர்மன் லாங்குவேஜ் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் எக்ஸாம்ஸ், A1, A2, B1, B2 அந்த லெவல் இருக்கு. அது அவங்க ட்ரெயின் அப் ஆகி அந்த எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆனாங்கன்னா அவங்க ஜெர்மன்ல அவங்க அப்ளை பண்றதுக்கு சான்சஸ்.
1: இப்போ வந்து சவுதியில வேற நாடுகள்ல அந்த மொழி பிரச்சனை கிடையாது இல்லைங்களா?
0: மொழி பிரச்சனையும் அவ்வளவா இருக்காது, இந்த எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகி அவங்க உள்ள
1: ஆங்கிலம் தெரிஞ்சா போதும், ஆனா ஜெர்மன் மட்டும் ஜெர்மன்
0: லாங்குவேஜ் தான்
1: தெரியும் இல்லைங்களா? ஓகே ஓகே. இது இப்படி ஒன்று இருக்குது. ஆனால் சம்பளம் அப்படிங்கிறது இந்த பே அப்படிங்கிறத பொறுத்தளவு வெளிநாடுகளில் மிக அதிகபட்சம்
0: அதிகமாக இருக்குது.
1: இந்திய அளவில் ஒரு நர்சிங் முடித்த ஒரு மாணவனுக்கும் மாணவிக்கும் அடிப்படை சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் மேடம்?
0: கிளினிக்கல் சைடு இப்போது நமக்கு வந்து 25,000 சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க.
1: ஓகே ஓகே. ஒரு 25,000 அடிப்படை சம்பளமே கிடைக்கும், சீனியாரிட்டி பொறுத்து.
0: அது நமக்கு
1: அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் நம்ம வளர்த்துக்கணும் இல்லைங்களா? தொடர்ந்து நம்ம உழைக்கிற விதத்தை பொறுத்து. ஓகே, ரொம்ப விரிவாக சொன்னீங்க. ஒரு 25,000 அடிப்படையில் ஒரு நர்சிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க படிப்பை முடித்ததுக்கப்புறம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு பொதுவாக ஆங்கில அறிவு முக்கியம் அப்படின்னாலும் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு ஜெர்மன் அது வந்து ரொம்ப மஸ்ட். இதே மாதிரி ஜப்பான்லேயும் அது மாதிரி தானே மேடம்? ஜப்பான் மொழி
0: ஜப்பானுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
1: ஓகே. அங்கே எதனால வந்து இந்த வேலை வாய்ப்புகளுக்கு இப்போ முக்கியத்துவம் இருக்குது, நர்சிங்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் வருவதற்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
0: வெளிநாடு
1: ஜெர்மனில இப்ப அதிகமா இருக்குன்னு
0: சொன்னீங்க. ஜெர்மன்ல இப்ப வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் மோரா இருக்கு, இப்போ வர வர நியூ ஹாஸ்பிட்டல்ஸ், அதன் பணியிடங்கள்
1: அதிகமா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். இது FM Rainbow 103 கோயம்புத்தூரின் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

நிறம் 5:40 எஃப்எம் ரெயின்போ 103 இந்த மாலை நேரத்தில் சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். இன்றைக்கி நம்மோடு இணைந்து நர்சிங் படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் அப்படின்னு தான் நம்மோடு பேசிகிட்டு இருக்காங்க. தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வரான குமகலக்ஷ்மி அவர்கள். மேடம், நிறையா விஷயங்களை நம்ம பேசணும். படிக்கிறது எப்படி, எப்படி வேலைவாய்ப்பு எப்படியெல்லாம் இருக்கும், என்ன மாதிரியான சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவிலியர் துறையை பற்றி ரொம்ப விரிவாக நீங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்க.

0: இப்போ வந்து செவிலியர் படிக்கக்கூடிய, அந்த செவிலியர் படிப்பு படிக்கக்கூடிய, நர்சிங் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான கல்வி உதவித்தொகை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க.
1: நர்சிங் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடாக நம்ம படி சொல்லணும்னா எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் கவுன்சிலிங் மூலமாக வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கவர்மெண்ட் செக்டர் கவுன்சிலிங் மூலமாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் நமக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து இப்போது புதுசாக அவங்களுக்கு தெரியும், புதுமை பெண் ஸ்கீமில் 1000 ருபீஸ் பெர் மந்த்து, அண்ட் தென் தமிழ் புதல்வன் ஸ்கீம் அதுலேயுமே வந்து 1000 ருபீஸ் பெர் மந்த்து ஃபினான்ஷியலாக அவங்க அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. இது இல்லாமல் அவங்களுக்கு பார்க்கணுன்னா மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்பு, இல்லைன்னா அவங்களுக்கு என்ஜிஓ சம் அதர் ஸ்காலர்ஷிப் ஆல்சோ, அது அவங்க ஸ்கூல் பேஸ்டாக வரும்போது அக்கார்டிங் டு அவங்களுடைய மார்க்ஸ் மெரிட் பேஸில் வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. புவர் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பை வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா அரசாங்கத்தில் அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நர்சிங்கில் கிடைக்குது. அந்த டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்கிற ஃபீஸ் வந்து அப்படியே அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக கிடைச்சிரும்.
0: ஓகே ஓகே, இந்த அளவுக்கு உதவித்தொகை கிடைக்குது. இதை பயன்படுத்திட்டு நம்ம சரியான முறையில் படிக்கணும் அப்படிங்கிறது கூட இருக்கு. நீங்கள் ஒரு கல்லூரி முதல்வர், செவிலியர் கல்லூரி முதல்வராக இருக்கீங்க, அதில் ஒரு புனிதமான இந்த நர்சிங் துறையிலையும் இருக்கீங்க. இன்றைக்கி வந்து உலக தாய்ப்பால் வாரத்தினுடைய தொடக்கம், August 1 to 7 வரை உலக அளவில் தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தாய்ப்பால் வாரத்தை பற்றியும் அதனோட முக்கியத்துவம் பற்றியும் உங்கள் கல்லூரி சார்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் பற்றியும் மாணவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்க இந்த தாய்ப்பால் வாரத்தை பற்றி, அதை பற்றி சொல்லுங்கள் மேடம்.
1: தாய்ப்பால் வாரம்ங்கிறது வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது August 1 to 7 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரம் கடைபிடிப்பாங்க. இது குளோபல் லெவல், வேர்ல்டு லெவலில் இது கடைபிடிக்கிறாங்க. இது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்புறம் யூனிசெஃப்னு சொல்கிற அந்த ஆர்கனைசேஷனும் சேர்ந்து தான் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தீம் வேற டெலிவர் பண்ணுவாங்க, டெலிவர் பண்ணி அது ரிலேட்டடாக. இந்த வருஷம் தீமை நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் எ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப். லைஃப்பில் தே ஹாவ் டு ஸ்டார்ட் வித், ஸ்டார்ட்னா எப்போனா நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி, சூன் ஆஃப்டர் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த உடனேயே பிரஸ்ட் ஃபீடிங் வந்து இனிஷியேட் பண்ணணும். அண்ட் அந்த ஒர்க் வந்து ஸ்ட்ரென்தன் வென் ஒர்க்ஸ், இதுதான் இந்த வருஷத்தோட தீம்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா. இதில் மெயினாக நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எங்கெங்கே கிளினிக்கல் ட்ரைனிங் போகிறாங்களோ அங்கே வந்து அங்கே உள்ள மதர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணி இது ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் விழிப்புணர்வு கொடுக்கணும்னா அவங்ககிட்ட போய் ஒன்லி அவங்க போய் பேசுறது மாத்திரம் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. அது ரிலேட்டடாக ஒரு ரோல் பிளே பண்ணி காட்டுவாங்க, அப்புறம் ஒரு போஸ்டர் மாதிரி பண்ணி அதில் உள்ள ரிலேட்டட் திங் எல்லாமே அவங்க டீச் பண்ணுவாங்க, பப்பட் ஷோ மாதிரி பண்ணி காட்டுவாங்க. அது இல்லாமல் அவங்க ஒரு ரேலி கூட போவாங்க. அந்த இதெல்லாம் எடுத்துட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட்னு, மெயினாக இம்பார்ட்டன்ட் நீங்கள் எடுக்கிறதுனா பிரஸ்ட் ஃபீடிங்கில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்து எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீடிங் மட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு அவங்க கொடுக்கணும். அது பிரஸ்ட் ஃபீடிங் இல்லாமல் வேற எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி குழந்தை பிறந்த உடனே நர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணணும், மதரை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு இனிஷியேட் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் மில்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலதான் உங்களுக்கு நிறைய வகையான உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கு. அது குழந்தைக்கு அது கிடைச்சதுனாலே அந்த எதிர்ப்பு சக்திங்கிறது, உடலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், அந்த ஊட்டச்சத்து, அதெல்லாம் வந்து அதுல இருந்து கிடைக்கும். அது வந்து த கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வித்தின் த ஃபர்ஸ்ட் அவர்ல குழந்தை பிறந்த உடனே கொடுக்கறது அந்த கோல்டன் அவர் ஆப்ஷன், அதுல வந்து கொடுக்கணும் அவங்க. அது இல்லாம அந்த பிரஸ்ட் ஃபீடிங்கை வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும் 3

0: இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுடைய தாயோட இது, அவங்க கொடுக்கறனா கொடுத்துக்கலாம். ஆனால் 6 மந்த்ஸுக்கு அப்புறம் அவங்க வந்து துணை உணவு ஸ்டார்ட் பண்ணிக்கிடலாம். ஆனால் 6 மந்த்ஸ் வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி பிரஸ்ட் ஃபீடிங் மாத்திரம் குழந்தைக்கு கொடுக்கணும். இது எல்லாமே அவங்க வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ், நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்தந்த வார்டில் தாய்மார்கள் இருக்கிற அந்த ஆன்டிநேட்டல் வார்டுன்னு சொல்லுவாங்க, போஸ்ட் நேட்டல் வார்டுன்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் போய் அவங்களுக்கு அதெல்லாம் டீச் பண்ணி அவேர்னஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கற போது வந்து அவங்களுக்கு இதனால என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பேபிக்கு என்ன பெனிஃபிட்டு, மதருக்கு என்ன பெனிஃபிட்டு. என்னென்னா மதர் சில டைமில் சொல்லுவாங்க தாய்ப்பால் கொடுக்கறது தேவையில்லை, அது ஒரு மாதிரியாக நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான இருக்கிற எல்லா விதமான அவங்களுடைய உணர்வுகள், தாட் அதெல்லாம் வந்து எடுத்து போட முடியா இவங்க அவேர்னஸ் கொடுப்பாங்க. தாய்ப்பால் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ங்கிறத புரிய முக்கியத்துவத்தை புரிய வைப்பாங்க.
1: ஓகே, இப்போ வந்து நர்சிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கல்லூரிகளை சேரும் பொழுது எந்த அளவுக்கு கவனமா விழிப்புணர்வோடு இருக்கணும், அதை பத்தி சொல்லணும்.
0: ஒரு கல்லூரியில் வந்து மாணவர்கள் சேர போகிறாங்க நர்சிங் ரிலேட்டடாக, அது சேர்றதுக்கு காலேஜ் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கல்லூரி வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டாக இருக்குதா, அதுக்கப்புறம் இந்தியன் நர்சிங் கவுன்சில்னு சொல்லிட்டு நமக்கு இந்தியாவில் ஒரு கவுன்சில் இருக்குது, அந்த கவுன்சில் கீழே அந்த கல்லூரி வந்து ரெகக்னைஸ்டாக இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் நம்மளுடைய ஸ்டேட் லெவல் எடுக்கும்போது தமிழ்நாடு நர்சிஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில்னு சொல்லிட்டு இருக்குது, அந்த கவுன்சில் கீழேயும் அந்த அந்த காலேஜ் வந்து ரெகக்னைஸ்டா அஃபிலியேஷன் இதில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜ் இருக்குது, அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே அந்த காலேஜ் அஃபிலியேஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர்டு நர்ஸாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு, அவங்க இவ்வளோ பணம் செலவு பண்ணி படிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியலங்கும் போது அது ப்ராப்ளம், பிரச்சனை வேஸ்ட் ஆகி பிரச்சனை ஆயிரும். அதனால முதல்ல இதெல்லாம் அவங்க பாத்துக்கிடணும். அப்புறம் படிச்சு முடிச்ச உடனே அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி ஆகணும்.
1: இப்போ வந்து ஒரு கல்லூரி அல்லது ஒரு பயிற்சி மையம் வந்து அங்கீகாரம் பெற்றதா இல்லையானே எப்படி மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறது?
0: இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார். நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் இந்த நான் சொன்ன கவுன்சில்லாம் நீங்கள் வெப்சைட் எடுத்து பார்த்தாலே லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அதிலே கொடுத்துருவாங்க, அதுலேயே அவங்க செக் பண்ணிக்கிடலாம். செக் பண்ணாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும்.
1: அப்போ வந்து சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா சரியான கல்லூரியில் படிக்கணும். அதே நேரத்தில் வெளிநாடுகள் போகக்கூடிய மாணவிகளாகட்டும் மாணவர்கள்
0: இருப்பாங்க, இருந்தாலும் அதை வந்து அவங்க செக் பண்ணணும், கிளியரா அவங்க கவனிச்சு அந்த இதுல சேரணும். சரி, அவங்க சேர்ந்து இப்ப வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் ப்ராசஸ் அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரி அப்ராட் போறதுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் எடுக்கும் போதும் அதுவுமே வந்து அந்த ஏஜென்ட்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் சொல்றாங்க, நிறைய பேர் இருக்காங்க, அதுவுமே வந்து அப்ரூவல் ஆனதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணணும். அந்த இதை ஆன்லைன்லயே போட்டு செக் பண்ணலாம், இல்ல ப்ரீவியஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அவங்களுடைய சீனியர் பர்சன்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதெல்லாம் இது பண்ணலாம்.
1: ஓகே மேடம், ரொம்ப விழிப்புணர்ச்சியோட இருக்க வேண்டிய காலகட்டம் அந்த காலகட்டம். ஒரு வெளிநாடு அதிகபட்ச சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, ஆனாலும் கூட அது சரியான வேலையா சரியான இடத்துல கிடைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே அதிகாரப்பூர்வமான அரசாங்கம் அப்ரூவல் தந்த ஏஜென்சியில் போய் பதிவு பண்ணிக்கிறது நல்லது தான். தொடர்ந்து பேசலாம். இது FM 91.03 கோயம்புத்தூரின் சித்திரச்செவ்வானம் வழிகாட்டி.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:55, எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருப்பது சித்திரச்சவானம் வழிகாட்டி. தினமும் காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். இன்னைக்கு நம்ம சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நர்சிங் படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் அப்படின்னு நம்மோடு பேசிட்டு இருக்காங்க தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர்.

0: அனக்கு மகலட்சுமி அவர்கள். மேடம், நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேசுகிறோம், உலக தாய்ப்பால் வாரத்தை பற்றி பேசுகிறோம். நர்சிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த மாதிரியான கல்லூரிகளில் எப்படி விழிப்புணர்வோடு ஜாயின் பண்ணணும், வெளிநாடு வேலைக்கு போகிறவங்க என்ன மாதிரி விழிப்புணர்ச்சியோட ஏஜென்சியை தேர்வு செய்யணும், இதை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோம். இப்போ வந்து நர்ஸ் அப்படின்னாவே எங்களுக்கு பொதுவாக பொதுமக்களுக்கு வரக்கூடிய ஒருவரும் அவங்க வந்து நோயாளிகளை பார்ப்பாங்க, அவங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க, ஊசி போடுவாங்க அப்படின்னா. இது தவிர நர்சிங் தொழிலில் ஒரு செவிலியராக செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன, அதை பற்றி சொல்லணும்.
1: இப்போ செவிலியர் தொழில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சிங்கிள் பர்சன், தனி நபர், குடும்பம் ஃபேமிலி அண்ட் சமூகம் அதாவது சொசைட்டி ஃபுல், அவங்களுடைய ஃபுல் ஹெல்த் ப்ரமோஷன் சொல்லுவாங்க, ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், அப்புறம் நோய்களை எப்படி தடுக்கிறது, நோயாளிகளுக்கு தரமான கேர் பராமரிப்பு எப்படி கொடுக்கறது, மறுவாழ்வு ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பராமரிப்பு எப்படி வழங்குது போன்ற எல்லா விதமான செவிலியர் பொறுப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுதான் செவிலியர்களோட தொழில். அது நீங்க விரிவா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்னேன், ஹெல்த் ப்ரமோஷன் அதாவது ஆரோக்கியத்துல வந்து மேம்படுத்துதல். அதுல வந்து அதுக்கு கீழே செவிலியர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பற்றி கல்வி வகுத்து அதாவது எஜுகேட்டிங் த பீப்புள் அதர் பீப்புள், என்ன ரிலேட்டடானா உங்களுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எப்படி ஃபாலோ பண்ணணும் அதை சொல்லி கொடுத்து அவங்களுடைய ஹெல்த்தை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அது இல்லாம நிறைய டிசீஸ் ப்ரிவென்ஷன் ரிலேட்டடா ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம சொன்னோம் தாய்ப்பால் வாரம் சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லாம நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்கரேஜ் பண்ணி எல்லா வார்ட்லயும் அவங்க ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க. செகண்ட் எடுத்தீங்கன்னா டிசீஸ் ப்ரிவென்ஷன் ரிலேட்டடாவும், அதுல வந்து மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் இது எடுத்தோம்னா வேக்சின்ஸ் சொல்லுவோம், தடுப்பூசி, அந்த இம்யூனைசேஷன் அட்மினிஸ்டர் பண்றது கொடுக்கறது எல்லாதுமே அவங்கதான் நர்சஸ் தான் பாத்துக்கிறாங்க. அதுலயே வந்து ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, கேம்ப்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மெடிக்கல் கேம்ப்னு சொல்லிட்டு, அதுல வந்து டிசீஸ் எல்லாம் வந்து அவங்க ஸ்கிரீன் அவுட் பண்ணி அவங்கள அந்த இடத்துல இருந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து பாக்குறது நர்சஸ் தான். அடுத்தது நீங்க எடுத்தீங்கன்னா பேஷண்ட் கேர், அதான் மெயின். பேஷண்ட் கேர்ல வந்து அவங்க பேஷண்ட்டுக்கு அசஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கேர் எல்லாமே கொடுப்பாங்க, அக்கார்டிங் டு அது டாக்டர்ஸ் ஆர்டர் படி என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு 24 hours நர்சஸ் தான் கூட இருந்து எல்லா கேருமே பேஷண்ட்டுக்கு பாத்துக்கிறாங்க. அடுத்து ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க, ரீஹாபிலிட்டேஷன்ஸ்ல வந்து மறுவாழ்வு சேவைகளுக்கான எல்லா விதமான கேர் அவங்க கொடுப்பாங்க. அதுலயே வந்து ஹெல்த் எஜுகேஷன் கவுன்சிலிங் செக்ஷன்லயே அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அடுத்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டாங்கன்னா அந்த எமர்ஜென்சி கேர்லயும் நர்சஸ் தான் அந்த இமீடியட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் கேர் அவங்க தான் பண்றாங்க. அது இல்லாம லீடர்ஷிப் ரோல் ஒரு வார்டுல, அப்புறம் ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் சொல்றது வீட்டுல சொசைட்டில எல்லா இடத்துலயும் போய் அசஸ் பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்பாட்லயே கேர் கொடுக்கறாங்க.
0: ஓகே, நர்ஸ் வந்து இத்தனை வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா நமக்கு தெரியறது என்னன்னா, அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, இது மாத்திரைகள் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சிருக்கோம். ஆனா செவிலியர் துறைங்கிறது ஒரு மிக பெரிய துறை, அதுல வந்து அவங்களுக்கு இவ்வளவு பொறுப்புணர்ச்சியும் கடமைகளும் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப விரிவா விளக்கமா சொன்னீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்று எங்களோடு பயணித்து நிறைய விஷயங்கள், நர்சிங் படிப்புகள் பத்தி, வேலை வாய்ப்புகள் பத்தி எங்களோடு பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி மேடம்.
1: நன்றி சார்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 நேர்கள் இதுவரை கேட்டது சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நர்சிங் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அப்படின்னு தான் நம்மோடு விரிவாக பேசினாங்க தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வரான கு மகாலட்சுமி அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். நேரும் 6 மணி, ஆகாஷவாணி FM Rainbow 103 பண்பலை பூச்செண்டு.

விடுவில் பூச்செண்டு கேட்டுருக்கீங்க. 6:03 நேரிலே நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவில் இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்றைக்கி ராத்திரி 7:32 ஏறும் ஊரும் 300 மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் ஹூகா சீட் ஹீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியை கேட்கலாம். இன்னைக்கு ராத்திரி 8:05 வெஸ்டர்ன் மியூசிக் மியூசிக் பை த பே சென்னை எஃப்எம் ரெயின்போ அஞ்சல் செய்திட கேட்கலாம். இன்று 9:30 ஆண் பிள்ளை சிங்கம் சிவகுமார் சுஜாதா நடித்த இந்த திரைப்பட விமர்சனம் மயிலிறகு நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராத்திரி 10:00 மனதோடு ரெயின்போ. இனி நாளைய நிகழ்ச்சிகள், நாளை காலை 6:00 காலை திண்டல், இதில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைக. நீங்களே நாளைக்கு காலையில 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, இதில் காலையில 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள், 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல், 7:45 உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி உணவியல் நிபுணர் பரிமளா தேவி அவர்கள் வழங்கக்கூடிய உரையை கேட்கலாம். நேர்களே நாளை காலை 8:00 ரெயின்போ வைப்ஸ், இதுல காலையில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 10:00 சுட்டிஸ் சாய்ஸ் குழந்தைகள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. நாளை நண்பகல் 12:00 வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை இன்றோ கேட்டது இன்று மணிக்குது நேயர் நெஞ்சம் நேர்களை இன்று நண்பகல் 12:00 ஒலிபரப்பான வசந்த இல்லம் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பை நீங்கள் கேட்கலாம். நாளை பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகுண்ட மேகனா அவர்கள். நிகழ்ச்சியை நீங்க கேளுங்க. நாளை மாலை 4:00 மயக்கும் மாலை, அதே மாதிரி நாளை இரவு

7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி மல்லிகைப்பூ சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கே ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. 9:30 சட்ட அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து மயில் இருக்கு. நிகழ்ச்சி இதுவரை ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு பூச்செண்டு நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். 6:05

கீட அந்த பாட்டை எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாணிஜெயராம் பி ஜெயச்சந்திரன் பாடியது. மூன்று முடிச்சு திரைப்படத்திற்காக பூச்செண்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 6:10 சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூர்ல அதிகபட்ச வெப்பநிலை 29°C, குறைந்தபட்சம் 23°C. ஈரோட்டில் அதிகபட்சமா 34, குறைந்தபட்சம் 25°C. திருப்பூர்ல அதிகபட்சமா 32°C, குறைந்தபட்சம் 24°C. சேலத்துல அதிகபட்சமா 33°C, குறைந்தபட்சமா 24°C. நீலகிரியில அதிகபட்ச வெப்பநிலையா 21°C, குறைந்தபட்சமா 17°C. பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலையா 26°C, குறைந்தபட்சமா 24°C பதிவாயிருக்கிறது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த இடங்களில் நாளை லேசான மழை ஒரு சில இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்புண்டு.

தேன் சிந்து தேவானம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடி அந்த பாட்டு கேட்டோம். வி குமாரன் இசையில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 பூச்செண்டு கேட்டுட்ருக்கோம். போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு. நகரின் முக்கிய பகுதிகளான உக்கடம், டவுன்ஹால், காந்திபுரம், அதே மாதிரி அவினாசி சாலை, லட்சுமி மில்ஸ்லிருந்து நீலாம்பூர் வரையிலான சில பகுதிகள், திருச்சி சாலை சிங்காநல்லூர் சந்திப்பு, அதே மாதிரி சத்தி ரோடு கணபதி விளாங்குறிச்சி சந்திப்பு, சரணம்பட்டி, ஆத்துப்பாலம், மருதமலை ரோடு, மேட்டுப்பாளையம் சாலை, சாய்பாபா கோவில், கவுண்டர் மில்ஸ்,

விளாங்குறிச்சி சந்திப்பு, சரணம்பட்டி, ஆத்துப்பாலம், மருதமலை ரோடு, மேட்டுப்பாளையம் சாலை, சாய்பாபா கோவில், கவுண்டர் மில்ஸ், இங்கெல்லாம் வந்துட்டு போக்குவரத்து நெரிசல் இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை சாயங்காலம் கண்டிப்பாக போக்குவரத்து நெரிசல் இருக்க தான் செய்யும். ஸோ பார்த்து பத்திரமா சாலை விதிகளை பின்பற்றி நீங்கள் வாகனத்தை செலுத்துங்கள். பூச்செண்டு நிகழ்ச்சியை கேட்டுருக்கோம் 6:16.

கேட்ட அந்த பாட்டு சௌந்தர்யமே வருக வருக திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது விஜயபாஸ்கர் இசையில் அந்த பாட்டு கேட்டோம். பூச்செண்டே கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இருந்து.

இளையராஜா இசையமைத்த எஸ் ஜானி கூட சேர்ந்து பாடின பாட்டு கரையலாம் செண்முக பூ திரைப்படத்திற்காக கேட்டோம். கேட்டுட்டு இருக்கோம் பூச்சென்னை நிகழ்ச்சி 6:26.

0: யுகம் நவரச நிலவு
1: நங்கை இவளிடம் நவரசம் பழகிய உங்கள் முகம் அதிசய கனவு நங்கை இவளிடம் நவரசம் பழகிய உங்கள் முகம் அதிசய கனவு
0: நவரச நிலவு
1: அதிசய கனவு
0: நவரச நிலவு

0: நவரச நிலவு
1: நவரசம் பழகிய உங்கள் முகம் அதிசய கனவு
0: நவரச நிலவு
2: வீட்டுக்கு வீடு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எல்லாரீஸ்வரி பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில. நேர்களே, இன்னைக்கு சாயங்காலம் 6:40 டீ கடை நிகழ்ச்சியில நாம பேசிருக்கிற டாபிக் 5 நிமிஷம் தாங்க. ஆமாங்க, இன்னும் 5 நிமிஷத்துல நாம அந்த டாபிக்ல பேச போறோம். நிஜமாவா அப்படின்னு கேக்குறீங்களா? இப்படிதாங்க நம்மளோட லைஃப்ல எப்பவுமே சொல்றோம், 5 நிமிஷம் சொல்லிட்டு. இல்லங்க, 6:40 பேச போறோம் டீ கடையில. இன்னும் சில நொடிகளில் 6:30 மாநில செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்குத்தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக

0: முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். 1892 ஆண்டில் அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூறும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசு 1,09,019 கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்குத்தொகையை கூடுதல் நிதியாக இன்று விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி வரி வருவாய் விடுவிக்கப்படவுள்ள நிலையில் முன்கூட்டியே இதனை இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்துக்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்துக்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் இ-KYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாய விலைக் கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வளர்ச்சிக்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்தார்.
1: இப்போ நம்மளோட விஷன் வந்து என்னன்னா 2036 நம்மளோட விஷன் வந்து அந்த 1.5 டிரில்லியன் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதில் MSME டிபார்ட்மெண்ட்டோட வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன், அதில் வந்து நம்ம 30% நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துறை வாரியான டெவலப்மெண்ட்டுக்கான ஒர்க்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது அச்சீவ்மெண்ட்டுக்காக அதுக்கான வேலைகள் செயல்பாடு, அதுக்கான சப்சிடிஸ் ஸ்கீம்ஸ் லோன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆண்டர்பிரஸ் போய் சேர்ற மாதிரி, அந்த பெனிஃபிஷரி போய் சேர்ற மாதிரியான விஷயங்கள் அடிப்படை விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக கூறினார். அம்மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கண்டன அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனிடையே காவிரியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கேரள கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக கபினி அணைக்கு வரும் தண்ணீரின் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கபினி அணையிலிருந்து உபரி நீராக வினாடிக்கு 5,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அடுத்த 2 நாட்களில் இந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுநாள் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விவசாயிகள் எதிர்பார்த்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னட்டும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 3,59,00,000 ரூபாய் மதிப்பிலான கல்விக் கடன்களை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்வழி தடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெறவுள்ள மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி மிருணாலினி ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வரும் அலுவலர்களிடம் தேவையான தகவல்களை பொதுமக்கள் வழங்கி முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மினும் தங்கப்பதக்கம் வென்றனர். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடுமணி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுபம் ஜூயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும் செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: வணக்கம், கோயம்புத்தூர் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 டீ கடை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. வணக்கம் ரமேஷ் ஜி அவர்கள்.
1: வணக்கம் உதய் ஜி,
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் உதய்.
0: ஆமா, நான் 5 மணிக்கே வாங்க, நான் உங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன்னு சொன்னேன். 5 நிமிஷம் சொல்லிட்டு இப்பதான் வந்துருக்கீங்க.
1: 5 நிமிஷம்னு வாழ்க்கையில எத்தனை விஷயம் செய்யலாம் இல்லையா?
0: ஆமா, காலையில எந்திரிச்சல இருந்து நம்மளோட அலாரம் வைக்கிறோம்ல, ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் தூங்கலாம். ஆனா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சுதான் எந்திரிப்போம். ஒரு நாளே போயிருக்கும்ல.
1: கண்டிப்பா
0: இப்படிதான் நிறைய விஷயங்கள். அத காலையில அந்த 5 நிமிஷம்ன்றது லூப் மாதிரி ஆரம்பிச்சு போயிட்டே இருக்குங்க வாழ்க்கையில. இந்த மாதிரி 5 நிமிஷம்ன்றத நாமும் சொல்லிருப்போம், நமக்கும் சொல்லிருப்போம்.
1: ஆமா, எத்தனை இடத்துல சொல்லிருக்கோம், எத்தனை இடத்துல கேட்டுட்டு இருக்கோம்.
0: அதனால நிறைய விளைவுகள் எல்லாம் வந்திருக்கும்.
1: நிறைய விலைகள் இருக்கு. அதே நேரத்தில் நம்ம நேயர்கள் வந்து 5 நிமிஷம்னு என்னென்ன விஷயங்கள் யாருக்காக தவணை சொன்னாங்க, அதே நேரத்தில் அவங்க யார்கிட்ட இருந்து கேட்டாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேச போறோம்.
0: நம்ம வீட்டில் அது கல்யாணமா இருந்தா தெரிஞ்சிருக்கும், ஏமா இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டா 5 நிமிஷங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க.
1: கல்யாணம் மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயே ஒரு 5 நிமிஷம்டா அப்படின்னு சொல்லுவோம்.
0: ஏதோ ரொம்ப ஜாக்கிரதையா இந்த கல்யாணம் அப்படின்றத கடந்து போறீங்கன்னா சமதிக்கிறோம்.
1: கல்யாணத்தை எல்லாம் கடந்து போகல, காதல வேணா கடந்து போலாம், கல்யாணத்தை கடந்து போக முடியாது.
0: முடியலங்க, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வைஃப் வந்திருப்பாங்களா, அந்த விஷயத்தை கடந்து போறீங்களேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள என்ன வச்சு பரோட்டா பண்ணிட்டீங்க. ஓகே, எனிவேஸ் நேர்களே, நீங்களும் இந்த 5 நிமிஷம் அப்படின்றதுல 5 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணலாம்னு நினைக்காதீங்க, இப்பவே கால்
1: பண்ணுங்க.
0: கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0422 அப்படின்ற எஸ்டிடி கோடோட 2312103 இல்லனா 2316312 இல்லனா 2317046 அப்படிங்கற நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: அவங்க நேர்ல போய் நினைச்சிருப்பாங்க ஒரு 5 நிமிஷத்துல நாம கால் பண்ணி பேசிடலாம்னு, லைன் கிடைக்கணும் இல்லையா?
0: கண்டிப்பா கிடைக்கணும். இப்ப கிடைச்சிருச்சு பாருங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் விஜயமங்கல் குணசீலன் பேசுறேன்.
0: குணசீலன் சொல்லுங்க.
2: சார், நண்பர்களை வெளிக்கிழமைன்னு போவோங்க.
0: சரிங்க,
2: இத பாருங்க 5 நிமிஷம் வந்துரும் சொல்லுங்க. 50 நிமிஷம் பண்ணிடும்.
0: அப்ப உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்?
1: எரிமலை எப்படி வெடிக்கும் அந்த நிலைமையில தான்
0: இருக்கும்.
1: பொறுக்கும் சார், எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற நிலைமையில தான் அவர் இருப்பாரு.
0: ஓகேங்க, நன்றி, வணக்கங்க. யார் பேசுறீங்க? எல்லாம் இப்படிதான்.
1: அதாவது உதய், இந்த 10 பேர் கொண்ட ஒரு நட்பு குழுவுல 5 நிமிஷம் சொல்றவன் 6-7 பேர் இருப்பான். அந்த மீதி 4 பேர் இருக்கானுங்களா, அவனுங்கள துடிக்கிற துடி, ஏன்னா அவன் தான் பஞ்சுவல் திலகமா இருப்பானுங்க.
0: கண்டிப்பா. வணக்கங்க எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம், பெருமாநல்லூர் குமார் சங்கமேஸ்வரன்.
0: சொல்லுங்க குமார்.
3: அதாவது எங்க நண்பர்கள் வட்டாரத்துல காளிதாசன் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் ஏதாச்சும் வேலையை வர சொன்னாலும் ஏதாச்சும் புறப்படுற கோவருக்கு வர சொன்னாலும்
1: மிகப்பெரிய
0: ஒரு சாபமா இல்ல எஸ்கேப்பிங் சீக்வன்ஸ் தெரியல. இந்த
1: 5 நிமிஷம்.
0: வணக்கங்க. பேர் என்னங்க?
3: ஒரு 2 மணி நேரம் ஓட்டிருவீங்க.
0: ஆமா, அந்த கஸ்டமர் கடுப்பாக மாட்டாங்களோ?
1: அவங்களும்
0: சரிங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் டீ கடையில பாட்டு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல்.
2: ஆகாஷவாணி FM Rainbow 103 கேட்டுட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி
1: டீ கடை.
2: எஸ், டீ கடையில
1: இன்னைக்கு என்ன தலைப்புல ஆத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆத்து ஆத்துன்னு ஆத்துறது 5 நிமிஷம் மாப்பிள்ள இதோ வந்துடுறேன் 5 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு கேட்டு கேட்டு சளிச்சு போன ஒரு வார்த்தை தான் இந்த 5 நிமிஷம்.
2: ஆமா, இந்த 5 நிமிஷத்துல நீங்க 5 நிமிஷமா பேசாம 1 நிமிஷத்துல டக்குனு கால் பண்ணி சட்டுன்னு அந்த பதில் சொல்லிடுங்க.
1: ஓகே, என்ன நம்பர்ல நீங்க கால் பண்ணணும் அப்படின்னா 2316312 2312 103 3317 0463 எண்கள் இருக்கு, 0422 அப்படிங்கிறத முன்னணிப்பா சேர்த்திட்டு கால் பண்ணுங்க.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
2: மனோகரன் சொல்லுங்க, 5 நிமிஷம்.
3: 5 நிமிஷம், அதாவது நல்ல வேலை நீங்க 5 நிமிஷத்துல கொண்டு வரணும்னா ரொம்ப இதா இருக்கு. டாக்டர் சொல்லுவாங்க, அந்த நோயாளிங்களை அந்த மாதிரி சொல்லுவாங்க.
2: அதே
3: மாதிரியே சினிமாவுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன்,

0: நல்ல வேலை நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க, இந்த 5 நிமிஷம் நீங்க வரலனாக்க படத்தை போட்டிருப்பாங்க.
1: இல்ல இல்ல, நம்ம மருத்துவமனைக்கு போற 5 நிமிஷமும்
0: நண்பர் இந்த 5 நிமிஷத்துல நான் வந்துருவேன், அங்க நில்லு, எங்கேயும் போயிடாத, எங்கேயும் போயிடாதம்பாங்க. அப்புறம் பார்த்தாக்கா இவங்க வரவே மாட்டாங்க, அவங்க எதிர்பார்த்துட்டு போயிடுவாங்க.
1: ஓகே மனோகரன், இவரு ஹாஸ்பிட்டலுக்கு போற அந்த 5 நிமிஷத்தையும் சினிமாவுக்கு போற 5 நிமிஷத்தையும் கம்பேர் பண்றாரு, அது வந்து எப்படின்னு தெரியல. மருத்துவமனைக்கு 10 செகண்ட் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? வணக்கங்க FM Rainbow, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: சாந்தி செல்லப்பன், கோணவாய்க்கால் பழையம், போத்தனூர்.
1: சொல்லுங்க சாந்தி.
2: இல்ல
1: பையனுக்கு செஞ்சு குடுத்துருவீங்களா?
3: அதுக்குள்ள கிளம்பிடுவாரு. கால் வேணும்ல, இவங்க ஆத்திட்டு இருப்பாங்க டீ கடையில, குடிக்கிற கால் வேணும்ல.
1: தாயோட பாசம் பாருங்க.
3: என்ன பண்ணுவாங்க,
1: என்ன பண்ணுவாங்கன்னா அதை சாப்பிட வேண்டியதா மிச்சம் ஆச்சுன்னா. வணக்கங்க, ஹலோ வணக்கம், டீ கடையில இருக்கோம்.
4: முருகவேல் பேசுறேன்.
1: சொல்லுங்க முருகவேல்.
4: அதாவது 5 நிமிஷம்
1: நல்ல வேலை நீங்க முக்கால் மணி நேரம் கழிச்சாரு,
3: அடுத்த வாரத்துக்கு தலைப்பு கிடைச்சு, நான் மறந்தே
4: போயிட்டேன். முக்கால் மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும். ஐயோ நீங்க நிக்க சொல்லுனா மறந்துட்டேன்ப்பா, சொன்னதே மறந்துட்டேன், சாரிப்பா சாரிப்பா அப்படின்னு.
1: ஆமாங்க,
4: நம்மளுக்கு அவங்களுக்கும் இதா இருக்கும். சரி என்னடா சொல்லிட்டாங்க, சரி அவங்க
3: வேணுகோபால்
1: சொல்லுங்க, எங்களுக்கு வேணும் கோபால் சொல்லுங்க.
5: 5 நிமிஷம் அப்படின்னு சொல்றேங்க,
1: நடக்க போகுது. ஓகேங்க, நன்றி கால் பண்ணதுக்கு. அவங்க வீட்டுக்காரமா கேட்டுட்டு என்ன பத்தி நீ ரேடியோல பேசுறியா இரு அப்படின்னு. ஓகேங்க, தொடர்ந்து பேசலாம் ஒரு பாட்டுக்கு அப்புறம்.
3: அடுத்து பாட்டா?
1: ஆமா.

0: நீங்களே கேட்ட அந்த பாட்டு டிஎன்ஏ மூவிக்காக ஷகி சிவா அவங்க மியூசிக் போட்டு பாடியிருந்தாங்க. தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறது டீ கடை. இன்னைக்கு நாம ஆத்திட்டு இருக்கிற தலைப்பு
0: வெளியூர் காலரா இருந்தீங்க இல்ல அப்படின்னா நீங்க மொபைல் இருந்து கால் பண்ணாலும் அந்த நம்பர் ஆட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தோட. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: குணசேகரன்.
0: இல்ல இல்ல, அவரை கோத்துறதுல அவ்வளவு சந்தோஷம். 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ண கூடாது. உங்க வாழ்க்கையிலே அப்படி 5 நிமிஷம் நடந்துருச்சா?
3: எனக்கு
0: ஒரு டவுட், நீங்க 5 நிமிஷம் சொல்லிட்டு அடிக்கடி பேசுறீங்களோ?
3: இல்லங்க சார், இப்ப ஒரு 4-5 நாள் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு.
0: அப்படிங்களா? சரி, பரவாயில்லைங்க. வணக்கங்க, டீ கடையில் இருக்கிறீங்க. வணக்கம். ஹலோ.

0: ஹலோ,
1: அஞ்சே நிமிஷம்.
0: இவர் அஞ்சு நிமிஷம் அஞ்சு செகண்ட் கூட பேச மாட்டேன் போயிருக்கிறாரு.
1: ஓகே, தினமும் கால் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக.
0: டீ கடை கேட்டு இருக்கீங்க ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103.2 7:01 ஆயிட்டு இருக்கேன். டீ கடையில நம்ம தொடர்ந்து டீ ஆந்தறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.

0: இங்க ரெண்டு குயில்கள் கூவிட்டு இருக்குங்க. ரமேஷ் என்ன உதயா கூட கேட்டு இருக்கீங்க. டீ கடை நிகழ்ச்சி
1: கூவுறமா
0: தெரியல.
1: யாத்திரை விஷயம் என்ன விஷயம்?
0: அஞ்சே நிமிஷம்,
1: அஞ்சே நிமிஷத்துல ஒரு பாட்டு கேட்டோம்ல.
0: ஆமா, பரிமலான் கோ படத்துல இருந்து.
1: அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா?
0: என்னது?
1: அதாவது கார சட்னில காரம் குறைஞ்சா அது கார சட்னின்னு எப்படி சொல்ல
0: முடியும்? இதுக்குதான் இவ்வளவு சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருந்தீங்களா அந்த பாட்டை? ஓகேங்க, இன்னைக்கு அஞ்சே நிமிஷம் அப்படின்ற தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம் டீ கடையில. நீங்க தொடர்ந்து பேசணும்னா நீங்க கால் பண்ணுங்க 0422 அப்படின்ற மூணு இணைப்பினோட 23-12-103 அப்படின்ற நம்பருக்கு.
1: 23-17-06-23-16-312
0: அப்படின்ற நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு பேசுங்க. அஞ்சே நிமிஷம். வணக்கங்க.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், வெள்ளம்பட்டியில இருந்து புவனேஸ்வரி பேசுறேங்க.
0: சொல்லுங்க புவனேஸ்வரி.
2: அது என்னங்க சார் சொல்றது, ரொம்ப
1: சொல்லவே முடியாத அளவுக்கு
2: இருக்கு. புதுசு இல்லைங்க, அப்ப வந்து டூ வீலர் இல்ல.
0: கல்யாணம் புதுசுலதான் ஆகும். சொல்லுங்க.
2: அப்ப என்ன சொல்லுவாரு, நிறைய ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்கல்லங்க.
0: சரிங்க.
2: அந்த மாதிரி போகையில பஸ்ல போயிட்டு அப்புறம் போகணும் கொஞ்சம் தூரம். என்ன சொல்லி போவாருனா, கொஞ்சம் தூரம் தான், 5-5 தான் போயிடலாம். இன்னும் வந்துருச்சான்னு கேட்டா, இந்த ஒரு புக்கு திரும்பினா போதும், அவ்வளவுதான், இன்னொரு

0: நிமிஷம் தான் போயிடலாம்.
1: ஆமா, அப்படியே ரைட் எடுத்து லெப்ட் திருப்பி
0: கூட்டிட்டு போயிருவாருங்க.
1: கரெக்ட்ங்க. ஏன் அப்படி சொல்லிருக்காருன்னா,
0: மறக்கவே முடியாது. இப்ப நினைச்சாலும் எனக்கு எஸ் நடக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான்.
1: புவனேஸ்வரி
0: போகவே கூடாதுங்கிற மாதிரி ஆயிரும். அதைதான் சொல்லி சொல்லி கிண்டல் பண்றது.
1: அதுதான் புவனேஸ்வரி, என்னன்னா அவங்களோட ரிலேஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இப்படிதான் சொல்லி கூட்டிட்டு போகணும். ஆனா உங்க வீட்டுக்கு இல்ல, உங்க ரிலேஷன் வீட்டுக்கு போனாங்கன்னா 2 மணி நேரம் ஆகுங்க. என்னங்க அப்படின்னு சரிங்க வரேன் அப்படின்னு கரெக்டா. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: ஹலோ, காங்கிமலைக்கிலிருந்து துரைசாமிங்க.
1: ஆ சொல்லுங்க
3: துரைசாமி.
2: நான் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்றதே 5 நிமிஷம் நீங்க 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலுமே 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லுவீங்க.
1: அப்போ இனிமேல் உங்களை 5 நிமிஷம் துரைசாமின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
2: 1 மணி நேரம் கழிச்சு போனாலுமே சொல்லுவாங்க அறிவு கிட்டவனே 5 நிமிஷத்துல வரமுட்டு 1 மணி நேரம் கழிச்சு வர்றீங்க அப்படின்னாங்க.
1: யார் அது அப்படி சொல்றது உங்ககிட்ட? நீங்க தான் சொல்லுவீங்களா?
2: வந்துட்டு 10 மணி தேனுங்க, 11:05 வந்துட்டுங்களா அப்படின்னு சொல்லுவேன்.
1: நல்ல ஒரு விஷயம் பழக்கப்படுத்திருக்கீங்க பாத்தீங்களா, வீட்டுல யாரும் கண்டிக்கிறதுல போல. வணக்கங்க.
4: வணக்கம் வணக்கம், பொள்ளாச்சி ரமேஷ்.
1: சொல்லுங்க ரமேஷ். நிறைய ரமேஷ் வராங்க
3: இன்னைக்கு.
1: எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு, என்ன வேணும் சொல்லுங்க.
4: ரொம்ப சந்தோஷம் சார். 5 நிமிஷத்துல வரேன் சொல்லிட்டு இது போன ரயில்வே ஸ்டேஷன் போட்டு வந்துடுறாரு.
1: சொல்லுங்க மலரு. மலரு என்னங்க ரேடியோ கூட கூட பேசுது பாருங்க, நீங்க மட்டும் தான்
3: பேசிட்டு.
1: சொல்லுங்க இப்ப சொல்லுங்க.
5: சரிங்க, நைட்டு எவ்வளவு முடிச்சு வரேன்னு சொல்றப்ப நைட் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் ஆகுவா இருந்த.
1: நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம்?
5: இன்னைக்கு
1: ஒரு நாள் பட்னி கடை, அப்பதான் நீங்க கரெக்டான டைத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன். வணக்கங்க.
6: வணக்கம், விஜயகுமார் வரதராஜபுரத்துலங்க.
1: சொல்லுங்க விஜயகுமார்.
6: தேலகடை வச்சிருக்கேன். ஒரு கஸ்டமர் துணி கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் மேல ஆயிரு. ஆனா அவங்க அங்க அடுத்தது வருவாங்க, துணி வாங்கிட்டு போறேன். 5 நிமிஷம் முடிச்சு உட்காருங்க அப்படிங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகிற வேலைதான் இருக்கு.
1: என்ன 1.5 மணி நேரத்துல கொடுத்துருவீங்களா நீங்க?
6: அந்த மாதிரி
1: இல்ல டெய்லர், எனக்கு ஒரு டவுட்டுங்க. நீங்க 1.5 மணி நேரம் சொல்றீங்க, நிஜமாவே 1.5 மணி நேரத்துல கொடுத்துருவீங்க?
6: முடிஞ்சிருக்கீங்க. 1.5 மணி நேரம் கிட்டத்தான் 5 நிமிஷம் சொல்லுவோம்.
1: நாங்க துணி எடுத்துட்டு உங்க கடைக்கு தான் வரப்போறோம்.
6: அவங்க வீட்டு கதை நம்ம வீட்டு கதையில பேசுறோம், பேசுவோம் சரியா? அவங்க
1: பேசுறது வீட்டு கதை வேற பேசுறாங்க.
3: 5 நிமிஷம்.

0: டீக்கடை நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க, ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்லேருந்து. 5 நிமிஷத்துக்கு மேலே பேசினேன்னா நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்மளோட கம்ப்யூட்டர் ஜி கூட இப்படி ஆகிட்டாருன்னு
1: நினைக்கிறேன். ஒரு பாட்டு கேட்டோம்ல,
0: கொஞ்சரனே மிஞ்சிரனே. ஆமாங்க, தலைவன் தலைவி படத்துலேருந்து சந்தோஷ் நாராயணன் சேமிச்சு சுப்லாஷினியோட சேர்ந்து பாடின பாட்டு. நேர்கள் இருக்காங்க, நீங்கள் ரொம்ப பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. வணக்கம்.
1: இருக்கிறாங்கன்னு
0: சொன்னா இருக்கிறாங்க பாருங்க. வணக்கம், ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ. ஓகே, அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தோட. இந்த 5 நிமிஷம் அப்படின்றத நம்ம நிறைய முறை யூஸ் பண்றோம் இல்லையா?
1: ஆமா.
0: சோ இது வந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக யூஸ் பண்றோம்.
1: எஸ்கேபிசம் தான். எஸ்கேபிசம்,
0: பியூர் எஸ்கேபிசம்.
1: ஆமா.
0: ஓகே, வணக்கங்க. ஹலோ ஹலோ, வணக்கம்.
2: சத்யமோகன்.
0: ஏன் ரொம்ப அமைதியா இருந்து பேசுறீங்க?
2: வீட்டுக்காரங்க
0: நீங்க அப்படி சொன்னதே இல்லையா?
2: வீட்டுக்காரங்க
0: போட்ட மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போயிருக்குன்ற புரியலீங்களா? நான் பேசுறது மட்டும் கேட்க மாட்டீங்கதா? வணக்கங்க. ஹலோ, யார் பேசுறீங்க? கோபிகா குயிக்கா சம்சாரிக்கணும். 20 செகண்ட் தான் பாக்கியானம். சொல்லுங்க. ஹலோ, குயிக்கா சொல்லுங்க. 5 நிமிஷம். செய்தி அறிக்கை, 7:30 மணிக்கான செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும்

மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் 100 வாரங்கள் இந்த விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கம் நடைபெறவுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 10,000-க்கும் மேற்பட்ட இடங்களில் இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றனர். மை பாரத் இயக்க தன்னார்வலர்கள், நாட்டு நலப்பணி திட்டமானவர்கள், இளையோர் மணமகள் மன்றங்கள், கல்லூரிகள், தன்னார்வலர் மற்றும் 150-க்கும் மேற்பட்ட ஆன்மீக அமைப்புகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கின்றன. போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளன. விளையாட்டுப் போட்டிகள், நடைப்பயிற்சி, கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும்.

0: மாவட்டங்களிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. விளையாட்டுப் போட்டிகள், நடைப்பயிற்சி, கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்திற்கு மத்திய இளையோர் நலத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை விடுவிக்க வேண்டும் என்ற இலக்கோடு நாளை தொடங்கும் இயக்கத்தில் இளைஞர்கள் மை பாரத் இணையதளத்தில் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என அந்த அமைப்பின் திருவள்ளூர் மாவட்ட அலுவலர் திரு ஆதித்ய சந்திரம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்க இளைஞர்கள் அனைவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
1: நாளைக்கு புதுசா வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ண போற ஒரு ஈவெண்ட் வந்து 100 ஞாயிறு நிகழ்ச்சிகள், 100 வாரத்துக்கான ஞாயிற்றுக்கிழமையில நிகழ்ச்சி பண்ண போறோம். ஒரு வாரம் வந்து கல்ச்சரல் இருக்கும், ஒரு வாரம் ஸ்போர்ட்ஸ், ஒரு வாரம் மெடிடேஷன், இந்த மாதிரி வேரியஸான பார்ட்டிசிபேட்ஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதை வந்து நாளைக்கு லான்ச் பண்றோம். ஸோ எல்லாருமே நீங்க வந்து அதுல யூத் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்றதை வந்து நம்ம நிப்பாட்டணும். ஸோ எல்லாரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி இ பிளெட்ஜ், ஸோ ஆன்லைன்ல வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு ட்ரக் எதுவும் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம அடுத்த ஒரு சந்ததிக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் அஜெண்டாவே.
0: நாட்டின் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் போகாபுரமில் அல்லூரி சீதாராமராஜு சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், உடான் திட்டம் மூலம் பயணியர் விமான சேவையை சாதாரண மக்களும் பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விமான நிலைய சாலை எரிசக்தி கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் அல்லூரி சீதாராமராஜுவின் பெயர் இந்த விமான நிலையத்திற்கு சூட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், 70 ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, வடக்கு ஆந்திராவின் மேம்பாட்டிற்கு இந்த புதிய விமான நிலையம் வழிவகுக்கும் என்றார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா லோக் மானிய திலக் தேசிய விருதை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுக்கு இன்று வழங்கினார். புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவ்விருதினை வழங்கி பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்புக்கும் வெளிநாட்டுக் கொள்கைக்கும் அஜித் தோவலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நினைவு நாளை ஒட்டி பேசிய அவர், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர் திலகர் என்று பாராட்டு தெரிவித்தார். அவரது பெயரில் வழங்கப்பட்ட இந்த விருது மூலம் நாட்டின் பாதுகாப்புக்காக உழைக்கும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் நாரேலாவில் இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வீடுகளை ஆய்வு செய்த பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். தில்லி வளர்ச்சி ஆணையம் சார்பில் இந்த குடியிருப்புகள் குறைந்த விலையில் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்டுள்ளதாக திரு மனோகர் லால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. இந்தியா சீனா அதிகாரிகள் குழு எல்லைப்பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்துள்ளது. 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகம் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2,00,000 ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, பத்தனம்திட்டா

பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழை மற்றும் நிலச்சரிவினால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ராணியில் பல்வேறு வீடுகள் மற்றும் கடைகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் நிவாரணப் பணிகளை கண்காணித்து வருகிறார். பம்பா உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை காரணமாக அணைகள் நிரம்பி வருவதால் 10 அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 34 பேர் கொண்ட குழு இடுக்கி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளது. அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் ஒருவர் உயிரிழந்தார். சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று வரை 5,90,00,000 பேர் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை சிஎஸ்டி ரயில் நிலையத்திலிருந்து சாவந்துவாடி ரயில் நிலையம் வரை புதிய பயணியர் ரயில் இயக்கப்படவுள்ளது. ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விரைவு ரயில் தாதர், தானே, பன்வேல், ரோஹா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் சேவை மூலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் சுற்றுலா மேம்படும் என்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பயனடைவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. இதுவரை 8 தங்கம், 15 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி பவாரும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும், பாரா குண்டு எறிதல் பிரிவில் சோமன் ராணாவும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இறுதிப் போட்டியில் பிரீத்தி பவார் கனடாவின் ஸ்கேர்லெட்டையும், ஜாஸ்மின் லம்பூரியா வட அயர்லாந்தின் மெக்கேலா வால்ஷையும் வென்றனர். ஆடவர் குத்துச்சண்டை 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாதுமுனி சிங் வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். பாரா குண்டு எறிதல் பிரிவில் சுப்னம் ஜுயால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியாவின் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கத்தையும், செல்வப்பிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 MHz. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 31°C குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C முதல் 24°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 6-10 km வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 6-10 km

வரை வீசக்கூடும். உள் மாவட்டங்களில் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தை அளிக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். பருத்தியில் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் பாலத்தீன் பைகளில் விதைத்த நாற்றுக்களை பாடுவாசி நட உபயோகப்படுத்தலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தூகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். நிலவும் மேகமூட்டமான வானிலையால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க பெரசல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாகற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சாம்பல் நோயின் அறிகுறி தென்படின் டெட்ராகோனசோல் என்ற மருந்தை 2 மில்லி 1 லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். கால்நடை கூடாரங்களை சுற்றிலும் மழை நீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்யவும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகள் செய்யவும். இனி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்காச்சோளத்தின் முன் விதைப்பிற்கான விலை முன்னறிவிப்பு. நம் நாட்டில் மக்காச்சோளத்தின் தேவையானது ஊட்டச்சத்து மற்றும் வர்த்தக ரீதியின் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. மேலும் கால்நடை மற்றும் கோழி தீவனங்கள், தொழிலக பயன்பாடு, எத்தனால் பயன்பாடு, உயிர் நெகிழி உபயோகம் போன்ற காரணங்களால் முக்கிய வர்த்தக பயிராக மக்காச்சோளம் விளங்குகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை நுண்ணறிவு மையம் உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை சந்தையில் கடந்த 15 ஆண்டுகளாக நிலவிய மக்காச்சோள விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வு மேற்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் அறுவடை காலத்தில் நல்ல தரமான மக்காச்சோளத்தின் பண்ணை விலை ஒரு குவிண்டாலுக்கு 2200 முதல் 2400 வரை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தகுந்த விதைப்பு முடிவுகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள பேராசிரியர் மற்றும் தலைவர் சிறுதானியத்துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். நேரம் 7:30.

0: 300க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் ஹூகா சீட்ஸ் கீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
1: Thank you.

எல்லாருக்கும் வணக்கம்ங்க. முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச வந்திருக்கோம். இவ்வளவு நாள நம்ம ஆர்கானிக் ஃபுட், உணவு, மண் பத்தி எல்லாமே பேசியாச்சு. ஆனா ரொம்ப கம்மியா விவசாயத்துல பேசப்படுற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அது விதை பத்தி மட்டும்தான். ஏன்னா விதையை பத்தி ஜாஸ்தி நம்ம பேசுறதே இல்லை, கண்டுக்கிறதும் இல்ல, புழக்கத்திலயும் இல்லாம போச்சு. நம்ம கலாச்சாரத்திலயும் இருந்த ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ ஃபுட்டுக்கு வந்து விதை இல்லைன்னா உணவு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா நம்ம மனசுல பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயங்க. நான் வந்து ஹூகாவை ஆரம்பிச்சு இப்ப இந்த 5 வருஷத்தோட என்னோட ஜேர்னி தான் நான் இங்க உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போறேன். ஏன் நாட்டு விதைகள், எதனால நம்ம வந்து நாட்டு விதைகளை வந்து ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பேரு வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது. இவ்வளவு நாள் நம்ம பாத்துட்டு இருந்தோம், வெயில் ரொம்ப அதிகமா இருக்குங்களா, மழை பெய்யறதே இல்லை. நான் இங்க வேலூர்ல கூட கேள்விப்பட்டேன், போன 2-3 மாசத்துல 2 மழை தான் பெஞ்சிச்சுன்ட்டு இல்லைங்களா. நம்ம இப்ப இருக்கிறது வந்து கிளைமேட் இமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய ரொம்ப மோசமான பருவநிலை மாற்றம் சூழ்நிலையில இருக்கிறோம். குளோபலி வந்து நம்மளோட டெம்பரேச்சர் வந்து ஆல்மோஸ்ட் 3 டிகிரிக்கு மேல போயிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்மளோட உணவு முறைகளை நம்ம மாத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த உணவு முறைகளை மாத்திக்கணும்னா புதுசு புதுசா நம்மளுக்கு உணவு பழக்கங்களும் உணவுகளும் தேவைப்படுது. இப்ப இதெல்லாம் வந்து இப்ப இந்த பாரம்பரிய காய்கறிகளுக்கு மட்டுமே வந்து இந்த பருவநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய சக்தி அதிகமா இருக்கு. அதனால இந்த நாட்டு விதைகளை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா எடுத்து பாதுகாக்க வேண்டிய அவசியத்துல இருக்கும். இப்ப நாட்டு காய்கறிகள்னாவே வந்து சத்துக்கள் அதிகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தாத்தா எல்லாம் 1 கேரட் சாப்பிட்டாங்கன்னா இன்னைக்கு நாம அதுலயே வந்து 5 கேரட் சாப்பிட்டாதான் அதுக்கான நியூட்ரிஷன் உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம கிளைமேட் சேஞ்ச் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா வச்சு நேட்டிவ் சீட்ஸ் நம்ம கன்சர்வ் பண்ற ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல இருக்கிறோம் இப்ப நாம. சரி, நான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சு இப்ப நம்ம சொல்றது எல்லாமே உண்மையா, நிறைய பக்கம் நிறைய இந்த விதைகள் பத்தி பேசுறோம். ஆனா எப்படி இதோட உண்மைத்துவத்தை வந்து நம்ம சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும் அப்படி, எனக்குள்ள நம்ம பண்ற வேலை வந்து இது உண்மைதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நம்ம கேள்விப்படுறோம் நாட்டு காய்கறிகள்னாவே சத்துக்கள் அதிகம்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா ட்ரெஃபுல்யூ டோகோங்கிற ஒரு தக்காளி வெரைட்டிங்க. அதிகமா கமர்ஷியலி விவசாயிங்க வந்து கமர்ஷியலி இந்த தக்காளி உற்பத்தி பண்றதுக்கு தகுந்த ஒரு வெரைட்டி. அதனால இதுக்கான தக்காளிக்கும் ஹைபிரிட் தக்காளிக்கும் வந்து நாங்க நியூட்ரிஷனல் வேல்யூ கம்பாரிசன் பண்ணி பார்த்தோம். அப்ப இந்த தக்காளிக்கு வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கு. அப்போ என்ன ஊர்ஜிதம் ஆச்சுன்னா, நாட்டு காய்கறிகளை கண்டிப்பா சத்துக்கள் வந்து அதிகமா தான் இருக்கு, ஆனா நம்ம கண்டுக்கிறதே இல்ல அதை பத்தி அப்படின்ட்டு. நான் வந்து சாதாரணமா இந்த மாதிரி மீட்டிங்ஸ் போறப்ப வந்து ரொம்ப பெரிய அமெரிக்கால இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு விதை கம்பெனியில இருந்து வேலை செஞ்ச ஒருத்தரை மீட் பண்ண, அவர் தமிழ் ஆள் தான். அவரை மீட் பண்ணப்ப அவர் சொன்னாரு, எங்ககிட்ட வந்து

0: காய் வந்து கலரா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும், உற்பத்தி அதிகமா கொடுக்கணும், இது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். நியூட்ரிஷன். இப்ப நம்ம எதுக்காக சாப்பிடுறோம்? நம்மளுக்கு அந்த சாப்பாட்டுல இருக்கிற சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு தான். அப்ப எதனால வந்து நம்ம ஹைபிரிட்ஸ் தப்பா இல்ல ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் தப்பா அப்படிங்கிற பைனரி ஆர்குமெண்ட் போகாம நம்ம நாட்டு காய்கறிகள்ல சத்துக்கள் அதிகங்கிறது ரொம்ப முக்கியமான உண்மை, அதை நம்ம மறந்துட்டோம்.
1: நிகழ்ச்சி ஏறும் ஊரும் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் ஹூகா சீட்ஸ் கீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
1: ஹூகால வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட வந்து நம்ம சயின்டிபிக் கொலாபரேஷன் பண்ணிருக்கோங்க. ஒரு கம்பெனியா எடுத்து அடுத்த ஸ்டேஜ் வந்து நாட்டு விதைகள்னாவே 10 ரூபாய் 20 ரூபாய் பாக்கெட் தான், இல்ல ஃப்ரீயா பாக்கணும் அப்படிங்கறது மாறி நம்ம விவசாயிகளா வந்து இதை கமர்ஷியலா பயன்படுத்தப்பட்டா மட்டுமே தான் நாட்டு காய்கறி விதைகள் வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக முடியுங்க. இப்ப பல மறந்து போன உணவுகளை வந்து திருப்பி நம்ம ஃபுட்டா எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஏன் எடுத்துக்க ஆரம்பிக்கிறது இல்ல நாம இப்ப அப்படின்னா, அதை செய்யறதுக்கு தெரியறது இல்ல. இப்ப மட்டுகுல்லா கத்திரினா அந்த கத்திரியை அந்த ஊர்ல எப்படி செய்வாங்க அப்படிங்கறது வந்து தெரியறது இல்ல நம்மளுக்கு. இப்ப சிறகவரைனா, நான் தாய்லாந்து போயிருந்தேங்க ரீசெண்டா, அங்க பாத்தீங்கன்னா சிறகவரை சாலட் மாதிரி சாப்பிடுறாங்க. பச்சையாவே சாப்பிடலாம் சிறகவரைய, நீங்க கட் பண்ணி பச்சையாவே சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா நம்ம தெரியறது இல்ல நம்மளுக்கு அதை எப்படி செய்யணுங்கிறது. அப்ப உங்க வீட்டுல இருக்கிற உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட நீங்க பேச வேண்டிய அவசியத்துல இருக்கும். இந்த காய்கறி இந்த ஊருக்கானது காய்கறியை நம்ம எப்படி செஞ்சாங்க, அதை சமையல்ல எப்படி பயன்படுத்துறாங்க. ஏன்னா சில பேர் நம்ம சிறகவரையெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம், ஆனா அதை எப்படி செய்யறதுன்னு நம்மளுக்கு தெரியறது இல்ல. அப்ப அந்த செய்முறையும் நம்ம கத்துக்க வேண்டிய தேவையில இருக்கும். நம்ம வந்து வெரைட்டி கேரக்டரைசேஷன் பண்றாங்க. வெரைட்டி கேரக்டரைசேஷன்னா, இப்ப நம்ம கிட்ட ஒரு 20 வெரைட்டி வெண்டை இருக்குன்னா, அந்த 20 வெரைட்டி வெண்டை எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து காஸ்ட்ங்க. இப்ப இத்தனை பேர் நாங்க விதை சேகரிப்பாளர்கள் இருக்கோம், பாதுகாவலர்கள் இருக்கோம், நாங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கும் செலவு தான். அப்ப அதை எப்படி எல்லாம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இது ஒரு கம்பெனியா எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கறத என் மைண்ட்ல இருந்துச்சு. என்னோட ஸ்டோரி சொன்னா அது ஒரு தனி ஜேர்னிங்க, அதுவும் சொல்றேன். சோ நாங்க இந்த மாதிரி வந்து கொலாபரேட் பண்ணி விவசாயிங்க பாத்தீங்கன்னா, நம்ம கூட்டமைப்புல இப்ப 100க்கும் மேற்பட்ட விவசாயிங்க இருக்காங்க. நம்மளுக்கு வந்து விதைகளை உற்பத்தி பண்ணி நம்ம பைபேக் பண்ணி வாங்கிக்கிறாங்க, அவங்க கிட்ட பெட்டர் பிரைஸ் கொடுத்து. இப்ப இவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்கறப்ப தரம் இருக்கும் இல்லீங்களா. சீட் குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு, சீடோட முளைப்பு திறன். இன்னொன்னு வந்து என்னன்னா, பரவலாவே வந்து நாட்டு விதைகள் வந்து முளைக்கிறதே இல்ல அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. அப்ப இதையெல்லாம் எப்படி ஈடுபடுத்தி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறது இதையா?

அப்படிங்கிற ப்ராசஸ்ல தான் நம்ம இருக்காங்க. இப்ப எங்க கூட்டமைப்புல இருக்கிற விவசாயிங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து, பவானி சாகர் ரிசர்ச் ஸ்டேஷனோடையும் சேர்ந்து, நாங்க ஃபுல் கம்ப்ளீட் என் டு என் சீட் ப்ரொடக்ஷனுக்கான ட்ரைனிங் கொடுக்கறோம். சர்டிஃபைட் சீட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்றது, உங்க பண்ணைய எப்படி சர்டிஃபைடு சீட் ஃபார்மா நீங்க மாத்தாது, இல்ல நீங்க ஆர்கானிக் சர்டிபிகேஷனே பண்றது இல்ல அப்படின்னா, இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷனுக்கான ஹேண்ட் ஹோல்டிங் ப்ராசஸையும் கத்து கொடுத்து, நீங்க விதை எப்படி உற்பத்தி பண்ணி கொடுக்கறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க கருப்பு கவுனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கருப்பு கவுனி ஒரு 10 நெல்ல வேற சீரக சாம்பார் ஒரு நெல் கலந்தா கூட மறுபடியும் ஒரு ஒரு செடியிலிருந்து உங்களுக்கு 1000 நெல் மறுபடியும் கலப்படம் ஆயிரும். அப்ப கலப்படம் இல்லாத விதையை உற்பத்தி எப்படி பண்றது அப்படிங்கறதுக்கு நாங்களே வந்து சயின்டிபிக்கா என்டையர் ப்ராசஸ்க்கான ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. அப்ப ஏன் இதெல்லாம் இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம் அப்படிங்கிறப்ப, நம்மளோட ஹிஸ்டரி இன்னைக்கு வந்து நம்ம நாட்டு விதையை பத்தி பேசுறோம், ஆனா என்ன நடந்துச்சு, எதனால நம்ம கிட்ட வந்து இந்த விதைகள்லாம் நம்மளை விட்டு போச்சு அப்படின்னா, பசுமை புரட்சின்னு 1960 நடந்த டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ்ங்கிறது. அப்ப வந்து நம்ம நாடு வந்து ட்ராட் ஹிட்டுங்க, ரொம்ப வறுமை ரொம்ப வறட்சியா இருந்துச்சு. அப்ப என்ன பண்றதுனே தெரியாம கவர்மெண்ட் வந்து அப்ப இருக்கிற பாப்புலேஷனை ஃபீட் பண்ணி ஆகணுங்கிறக்காக வித் ஸ்டாண்ட் பண்ண வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா நாம என்ன பண்ணோம், அதே வெரைட்டிய தொடர்ந்து யூஸ் பண்ணி நம்மளோட பாரம்பரியத்தை மறந்துட்டோம். அப்ப ஈஸியா கிடைக்குது, கிடைக்குமானா எனக்கு ஈஸியா விதை கிடைக்குது, நான் வாங்கி யூஸ் பண்ணிடுறேன். அப்போ நம்ம வீட்டுல வந்து சீட் சேவிங்கிற ஹேபிட்டே இல்லாம போச்சு. நம்ம கலாச்சாரத்திலேயே வந்து விதைய சேகரிக்க எங்க போனீங்கன்னாலும் ஒரு பாட்டி வந்து முடிஞ்சு ஏதோ ஒரு கவர்ல வச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த பழக்கமே இல்லாம போயிருச்சு. எத்தனை வீட்டுல நம்ம வந்து விதைய வந்து அறுவடை பண்ணி நாமளே எடுத்து நம்ம வீட்டுக்காக மறு உற்பத்தி பண்றோம், இல்ல இல்லைங்களா? அப்ப அந்த பழக்கத்தை திருப்பி நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கும். என் அக்கா வந்து ஆஸ்திரேலியால இருக்காங்க, அவ சொல்லுவா, என்னோட குட்டி பொண்ணுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து மக்காச்சோளத்தை வந்து பாயில் பண்ணி அது ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போவேன் அப்படிம்பா. ஏன் மக்காச்சோளத்தை குடுக்கறீன்னு கேப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு இதுல அப்படின்ட்டு. மக்காச்சோளம் நல்லதுங்களா? நம்ம சாப்பிடுற கத்திரிக்காய், சோயாபீன், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் காட்டன், ஆமா தானேங்க, பருத்தியில தானே போட்டிருக்கோம். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே பருத்தியிலிருந்து நெய்த ஆடைகள், நல்லதா இதெல்லாம்? நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்னா, நாம சாப்பிடுற சாப்பாட்டையே நம்ம வந்து பாய்சன்ல இருந்து விளைவிச்சா நல்லதுன்னு நம்பிட்டோம் இல்லைங்களா? ஆமா தானேங்க. அப்ப என்ன ஆச்சு, ஏன் இதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்றீங்க? ஏன் வந்து நம்ம சாப்பிடுற மக்காச்சோளம், சோயாபீன், கத்திரிக்காய் ஹைபிரிடா? ஹைபிரிட் கெட்டதுங்களா? ஓகே சரி, ஹைபிரிட் கெட்டதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு, அதனால அதை புடிச்சுக்கலாம் நம்ம இல்லைங்களா? விதையில மூணு தரம் இருக்கு. பேசிக்கா விதை நீங்க கேட்டகரைஸ் பண்ணணும்னா மூணு டைப்பா சொல்லலாம். ஒன்னு வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ், இன்னொன்னு வந்து ஹைபிரிட் சீட்ஸ், இன்னொன்னு நேட்டிவ் சீட்ஸ். இந்த மூணு கேட்டகரியில வந்து நேட்டிவ் சீட்ஸ்க்கு மட்டும்தான் ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கு, அதாவது மறு உற்பத்திக்கான திறன் இருக்கு. ஹைபிரிட் வந்து மறு உற்பத்திக்கான திறன் இருக்கா? மறுபடியும் போட்டீங்கன்னா நீங்க விதையை எடுத்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனா தப்பு இல்ல என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அது வந்து நியூட்ரிஷனலி மட்டும்தான் கம்மி, பட் இட்ஸ் நாட் ராங். ஆனா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்னு ஒண்ணு இருக்குங்க, அதாவது என்னன்னா வேற ஒரு அனிமல் ஆர் பிளான்ட் ஜீன் எடுத்து இன்னொன்னு இன்சர்ட் பண்ணி புதுசா ஒரு வெரைட்டிய கண்டுபிடிக்கிறது. சோ இது வந்து ஒரு ஃபுட் ஃபார் தாட்டா வைக்கிறேன். ஜெனட்டிக் ரூலேன்னு சொல்லி ஒரு புக் இருக்குங்க சரிங்களா? நான் இன்னைக்கு இங்க வந்து உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா அந்த புக் தான் காரணம்னு சொல்லுவேன். என்னை தூக்கம் இல்லாம பண்ணின ஒரு புக், அதுல வந்து என்டையர் இந்த உலகத்திலேயே வந்து ஒவ்வொரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட வந்து கேஸ் ஸ்டடியா அந்த புக்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா உங்க குழந்தைங்களை வச்சு ஒரு தடவையாவது படிக்கணும் அந்த புக்க. ஜெஃப்ரி ஸ்மித்ங்கிற ஆத்தர். இந்த பருத்தி பத்தி பேசணும் இல்லைங்களா, என்ன ஆச்சு நம்ம இந்தியால பருத்தி என்னாச்சு அப்படின்னு. இப்ப விஐடியோட சான்சலர் வந்து கூட சொன்னாரு, பருத்திக்கு பயங்கர ஸ்கோப் இருக்கு அப்படின்னு. நம்ம விதையை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், இத்தனை விதையை சேகரிச்சிருக்கேன், கொண்டு வந்திருக்கேன். இது ஒவ்வொன்றுக்கும் இப்ப தக்காளி மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தக்காளி மட்டுமே ஒரு கம்பெனியா நீங்க விதை கம்பெனியா எடுத்து பண்ணலாம், அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி காட்டனுக்கும் வந்து பயங்கர ஸ்கோப் இருக்கு. இத்தனை பேர்த்துலீங்க ஒருத்தர் கூட வந்து ஸ்பெசிபிக்கா காட்டன் மட்டும் ஒர்க் பண்ணல. நம்ம 2002 வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் காட்டன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்தியால. 2011 வந்து பாத்தீங்கன்னா இந்தியாதான் அதிக உற்பத்தி காட்டனே அதிகமா உற்பத்தி பண்ண, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் காட்டன்ஸ் வந்து அதிகமா உற்பத்தி பண்ண விவசாயிங்க வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. 2019 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பான் பண்ணிருச்சு. என்ன ஆச்சுங்க இதுல, என்ன இன்செக்ட்ஸ்? ஓகே பிடி. ஓகே பிடி என்னங்க? பிடினா பெசிலஸ் துருஞ்சியாசிஸ், அது ஒரு பாக்டீரியா. இந்த காட்டன் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்ப அது வந்து ரெசிஸ்டன்ட் சொன்னாங்க, பிங்க் பால்வம்ங்கிற ஒரு புழுக்கு. ஸோ 5 இயர்ஸ் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அந்த விதைய. 10 வருஷங்கிறப்ப வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ரெசிஸ்டன்ட்டே இல்லை அப்படின்னு. ஆனால் என்ன ஆச்சுங்க அந்த இடத்துல, ஃபார்மர்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, இந்த விதை வந்து நீங்கள் சொன்னது பொய், இது வந்து ரெசிஸ்டன்ட்டே கிடையாது அப்படின்னு. ஓகே அதெல்லாம் ஓகே, கவர்மெண்ட்டும் வந்து சரி ஓகேன்னு பேன் பண்ணிட்டு போயிருச்சு தான். அடுத்து என்னாச்சு, 99% of all desi cotton seeds vanished, got disappeared. இது ரிவர்ஸ் பண்ண முடியுமா நாம? Can we reverse this at any cost?

0: எவ்வளவு கோடி ரூபாய் கொடுங்க, நம்ம பண்ணின இம்பாக்ட நம்மளால திருப்பி எடுக்கவே முடியவே முடியாது. ஏன்னா 99% அத்தனை நாட்டு பருத்தியும் அழிந்துருச்சு இல்லைங்களா. இதைத்தான் நம்ம தினம் தினம் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பருத்திக்கு மட்டும் சொன்னது, அப்போ மீதி இருக்கிறதுக்கு நம்ம தான் யோசிச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்மர்ஸ் வெரைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குங்க, PPVFRA. டெல்லியில வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நம்மளோட நாட்டு விதைகளை ஒரே ஒரு விதை வங்கியில சேகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட். ஒரு விவசாயியா உங்களுக்கு நம்மளுக்கும் இது தெரியறது இல்ல, பிரீடர்ஸ்க்கு தெரியுது. ஒரு பிரீடரா நம்ம போய் அந்த விதையை கேட்டு நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணி அதை வந்து அடுத்து என்ன வேணா பண்ணலாம். ஒரு விவசாயியோட பேர்ல நீங்களே உங்க ஊர்ல இருக்கிற நாட்டு விதைகளை நாட்டு காய என் ஊர்ல இது இருக்கு என் பேர்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்களே முன் வந்து இந்த ஆக்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்க முடியும். நான் வந்து கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஜா பரம்பரான்னு சொல்லி ஒரு பெரிய ஈவென்ட் நடந்துச்சுங்க ரீசெண்டா. கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 20 crore ஸ்பெண்ட் பண்ணி வந்து கர்நாடகால மட்டும் இருக்கிற அத்தனை நேட்டிவ் சீட்ஸையும் டாக்குமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒடிஷால மட்டும் 700+ வெரைட்டிஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஒன்லி 7. இது எல்லாத்துக்கும் வந்து கலெக்டிவ் எஃபர்ட் மட்டும்தான் கீங்க, கூட்டு முயற்சி. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சின்ன லெவல்லையாவது அடுத்த ஸ்டெப் எடுத்தோம்னா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் சொன்னது. ஸோ ஃபார்மர்ஸ் ரைட்ஸ்ங்கிறது Section 39, உங்களோட உரிமைகளை முதல் நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை ஃபர்ஸ்ட். ஸோ ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் ஆன் சீட்ஸ் என்னங்கிறது எல்லாருமே இப்ப விதை உரிமை சட்டம், விதைக்கான விவசாயத்துக்கான உரிமைகள் எல்லாம் வருதுதான், ஆனா நம்ம வேலையை நம்மளுக்கு சரியா இருக்கு. கொஞ்சம் அதுக்கான டைம் ஒதுக்கி நம்ம இந்த சட்டங்கள் பத்தியும் கவர்மெண்ட் என்ன சொல்ல வருதுங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு.
1: வரை நிகழ்ச்சியில் 300+ மேற்பட்ட பாரம்பரிய விதை ரகங்களை மீட்டெடுத்து விவசாயிகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வருமானத்திற்கு வழிகாட்டும் ஈரோடு மாவட்டம் பூகா சீட்ஸ் கீப்பர்ஸ் கலெக்டிவ் நிறுவனத்தின் நிறுவனர் சௌமியா அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.

நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

0: Farm to City.
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
0: Farm to City. இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி.
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் இளைஞர்கள் உலகளாவிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூரில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார இளையோர் மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், சுவாமி விவேகானந்தர் நாட்டின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் என்று கூறினார். அமெரிக்காவின் சிகாகோவில் நடைபெற்ற உலக ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்பதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் மைசூர் சென்றதை நினைவுகூறும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கான கர்ஜீவி வீட்டு வசதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். தில்லியில் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஆய்வு செய்தபின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பான தரமான வீடுகளை வழங்க உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த வீட்டு வசதி வளாகங்களில் தோட்டங்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டுத் திடல், சமூக நல மையங்கள், வாகன நிறுத்துமிடம், தடையின்றி குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் உள்ளிட்டவை அமைக்க அலுவலர்களிடம் அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசு 1,09,19 கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு வரி வருவாய் பங்கு தொகையை கூடுதல் நிதியாக விடுவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி வரி வருவாய் விடுவிக்கப்பட உள்ள நிலையில் முன்கூட்டியே இது இன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாயும்,

உத்தரப்பிரதேசத்திற்கு 19,208 கோடி ரூபாயும் பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும் மத்திய பிரதேசத்திற்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 5,90,00,000 பேர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறியுள்ளது. வருமான வரி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைவிரல் ரேகை பதிவு சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசியப் பொருட்கள் அளிக்கப்பட்டு வரும் குடும்ப அட்டைகளில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் EKYC கைவிரல் ரேகை பதிவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகில் உள்ள எந்தவொரு நியாய விலைக் கடையிலும் குடும்ப அட்டை எண்ணை குறிப்பிட்டு கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தமிழகத்தை கடுமையாக பாதிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறையால் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படும் என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டார். அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு கடந்த ஆட்சியை குறை கூறாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு, கடன் வசதிகள், மானியங்கள், சட்ட அனுமதி ஆகியவற்றை எளிதாக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கபினி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மைசூர் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கபினி அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் நீரை தேக்கி வைக்க இயலாத நிலை உள்ளதாக தெரிவித்தார். மாநிலத்தில் போராடி வரும் விவசாயிகள் மற்றும் கண்டன அமைப்பினர் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனிடையே காவிரியில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா சீனா இடையே சிக்கிம் நாதுல்லா கணவாய் வழியாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வர்த்தகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கிய பங்கு வகிக்க உள்ளது. இந்திய சீன அதிகாரிகள் எல்லைப் பகுதியில் இன்று காலை கூடி வர்த்தகம் மீண்டும் தொடங்கியதாக அறிவித்தனர். 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு இந்த வழியான வர்த்தகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 2006 மீண்டும் தொடங்கப்பட்ட எல்லை வர்த்தகம் கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த வர்த்தகத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட வணிகர்கள் நாள்தோறும் 2,00,000 ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான இறகு பந்து போட்டி மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:15. தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைகள். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேர்கள் இணைந்திருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிய காத்திருக்கிறது 1973 வெளிவந்த ஆண் பிள்ளை சிங்கம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் குறித்து தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டலாம். பாடலை பாடியவர் பி. சுஷீலா, இசை விஜயபாஸ்கர்.

நேரம் 9:20 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறு. இன்றைய மயிலிறுக்கு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிய ஆரம்பித்திருக்கிறது 1975 வெளிவந்த ஆண் பிள்ளை சிங்கம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை அருண் சந்திரா கம்பைன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள், ஒளிப்பதிவு பாபு, எடிட்டிங் ஆர் விட்டல், இசை விஜயபாஸ்கர், இயக்கம் எஸ் பி முத்துராமன். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக சிவகுமார் நடிச்சிருந்தாரு. அவருக்கு அசோக் அப்படிங்கிற கதாபாத்திரம், ஸ்ரீபிரியா அவருக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு கீதா அப்படிங்கிற கதாபாத்திரம், சுஜாதா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க, முனியம்மா அப்படிங்கிறது அவருடைய பெயர், சிவகுமார் வீட்டு பணிப்பெண்ணா அவங்க நடிச்சிருப்பாங்க, விஜயகுமார் குமார் அப்படிங்கிற பெயர்ல சுஜாதாவினுடைய கணவராக நடிச்சிருப்பாரு, செந்தாமரை நாகலிங்கம், அதாவது சிவகுமாரோடைய அப்பாவாக நடிச்சிருப்பாரு, எம் என் ராஜம் செந்தாமரையினுடைய மனைவியாக சிவகுமாரோடைய அம்மாவாக நடிச்சிருப்பாங்க, சோ சிவகுமாரோடைய அண்ணன் சண்முகமாக நடிச்சிருப்பாங்க, ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, சித்ரா அப்படிங்கிற பேரில் சோவுடைய மனைவியாக நடிச்சிருப்பாங்க. இது தவிர சுருளிராஜன், எஸ் ஏ அசோகன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து இந்த கதை குறித்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பாடல்.

0: 9:25 நிமிடத்தில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் இணைந்து கேட்டுக் கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விந்து கொண்டிருக்கிறது. 1975 வெளிவந்த ஆண் பிள்ளை சிங்கம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் எங்கு தொடங்குதுன்னா, அநியாய வட்டிக்கு பணம் கொடுத்து ஊரை ஏமாத்தி பிழைச்சிட்டு இருக்கிற நாகலிங்கம், அதாவது செந்தாமரை வீட்டில் ஒரு வீட்டு வேலை செய்யும் பெண்ணா இருக்காங்க முனியம்மா, அதாவது சுஜாதா. கருமி குடும்பமான செந்தாமரை குடும்பத்தில் மனைவி எம் என் ராஜம், மகன் சோ, மகள் அப்படின்னு எல்லாருமே ஏமாத்துறதுல கெட்டிக்காரரா இருக்காங்க. இளைய மகன் அசோக் மட்டும், அதாவது சிவகுமார் மட்டும், ரொம்ப அப்பாவியா வெகுளியா நல்லவரா இருக்காரு. இந்நிலையில வறுமையில வாடும் சுஜாதாவும் அவருடைய கணவர் விஜயகுமாரும் சேர்ந்து லாட்டரி சீட்டு ஒன்று வாங்குறாங்க. அந்த சீட்டுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு விழுகுது. லாட்டரி சீட்டை யாருகிட்ட கொடுத்து 1,00,000 ரூபாய் பரிசு தொகையை வாங்குறதுன்னு தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கும் விஜயகுமார் உதவி கேட்பதற்காக தன்னோட முதலாளி செந்தாமரையின் அலுவலகத்துக்கு போறார். விஜயகுமாரோட ரொம்ப நயவஞ்சகமா பேசி பரிசு விழுந்த லாட்டரி சீட்டை மாத்திட்டு வேறொரு லாட்டரி சீட்டை விஜயகுமாரிடம் கொடுத்து வங்கிக்கு போக சொல்றாரு செந்தாமரை. தான் ஏமாத்தப்பட்டது தெரியாமலேயே டம்மி லாட்டரி சீட்டோட மகிழ்ச்சியா வங்கிக்கு போறாரு விஜயகுமார். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.
1: ரொம்ப நல்ல ஒரு முடியுமா
2: சொல்லுங்க. 50 ரூபாய் முன் பணம் வாங்கிட்டு வர சொன்னேன், 40 ரூபாய் தானே இருக்கு.
1: சின்னையா 10 ரூபாய் வட்டி எடுத்துட்டாரு.
2: உங்களுக்கு கொஞ்சமாவது இது இருக்கா? எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 10 ரூபாய் சம்பளத்தை தான் கூட்டி வாங்க தெரியல. வாங்குற பணத்தை ஒழுங்கா வாங்கிட்டு வரக்கூடாது. முன் பணத்துக்கு யாராவது வட்டி கொடுப்பாங்களா?
1: பணம் கொடுக்கறவங்க சும்மா

0: கொடுப்பாங்களே, இந்த அளவு கொடுத்தாங்களே, அத சொல்லு.
1: ஆனான பட்டவங்க கிட்டே அந்த நாகலிங்கம் தோல் இருக்க துளைய முழுங்குவாரு. உங்களே மாத்திரதா கஷ்டம்.
0: என்ன எப்ப பார்த்தாலும் முதலாளியும் அவங்க வீட்டுல இருக்கவங்களையும் திட்டே இருக்க. இந்த காலத்துல பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்கும் போது நம்ம ரெண்டு பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்களா, அத சொல்லு.
1: ஆமா, உங்க முதலாளி தங்க மனசுக்கு கோயில் கட்டித்தான் கும்பிடணும். இங்க பிள்ளைங்க எல்லாம் பசி பசின்னு கத்துதுங்க. சீக்கிரம் மளிகை கடையில போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு அரிசி வாங்கிட்டு வாங்க.
0: வேணுமே எப்படி பணம் வாங்குறது எனக்கு தெரியல, உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்த முதலாளி. உண்மையாவா?
2: MU 75615
0: பணம் வாங்கி கொடுத்துருவாரு. சரி முதலாளி, நான் நேரா பேங்க் போறேன்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 9:34 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல எஃப்எம் ரெயின்போ 103-ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1975 வெளிவந்த ஆண் பிள்ளை சிங்கம் அப்படிங்கிற ஒரு குடும்ப திரைப்படம். இந்த திரைப்படம் தொடர்ந்து எப்படி பயணிக்குது அப்படின்னா, வங்கிக்கு போகக்கூடிய விஜயகுமார், அதாவது சுஜாதாவின் கணவர், டம்மி லாட்ரி சீட்டை கொடுத்து 1,00,000 ரூபாய் பணத்தை கேட்குறாரு. லாட்ரி சீட்டு நம்பர் சரிதான், ஆனால் சீரியல் மாறி இருக்குன்னு சொல்லி வங்கி ஏஜென்ட் பணம் தர மறுத்துறார். தான் ஏமாற்றப்பட்டது அப்போது தான் விஜயகுமாருக்கு தெரிய வருது. ஆத்திரத்தோடு நியாயம் கேட்க செந்தராமனுடைய அலுவலகத்துக்கு போகிறாரு விஜயகுமார். ஆனால் அங்கு 1,00,000 ரூபாய் பரிசு பணத்தை வாங்கி வச்சுட்டு விழா கொண்டாடிட்டு இருக்காரு செந்தாமரை. நியாயம் கேட்ட விஜயகுமாரையும் செந்தாமரையினுடைய ஆட்கள் அடித்து துரத்துறாங்க. நடந்த விஷயங்களை மனைவி சுஜாதாவிடம் சொல்லி அழறாரு விஜயகுமார். கோபத்தோடு செந்தாமரை வீட்டுக்கு போகும் முனியம்மா, அதாவது சுஜாதா, செந்தாமரை குடும்பத்துக்கு வயிறெறிய சாபம் விட்டுட்டு வர்றாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படாத அப்பா செந்தாமரையும் அம்மா எம் என் ராஜத்தையும் அண்ணன் சோவையும் கண்டிக்கிறாரு இளைய மகனான சிவகுமார். ஆனால் குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சிவகுமாரை திட்டி இளிச்சவாயன் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுக்குறாங்க. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது ஒரு வசனக்காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நாம பேசலாம்.
1: இந்த சீட்டுக்கு பரிசு வந்து உனக்கு யார் பார்த்தது?
2: நானே பார்த்தேன்.
1: பரிசு வந்த சீட்டு நம்பர் MD756151.
2: அதுதான் ஏன் நம்பர்?
1: இல்ல, பரிசு வந்த சீட்டு நம்பர் MD756151. நம்பர் கரெக்ட், சீரியல் மாதிரி இருக்கு. இது வந்து MU
2: சீட்டு மாதிரி இருக்கு. யார் மாத்துறாங்க?
1: அப்பா நானா மாத்துறேன்? இந்த மாதிரி சீட்டை கொண்டு போய் வேற எங்கேயாவது பரிசு விழுந்த சீட்டுன்னு சொன்னா பிடிச்சு உள்ள தள்ளிடுவாங்க. ஜாக்கிரதை
2: முனியம்மா, முனியம்மா. மோசம் போயிட்டு முனியம்மா, மோசம் போயிட்டு.
3: என்னாச்சு? என்ன நடந்தது சொல்லுங்க.
2: நம்ம முதலாளி நம்ம லாட்டு சீட்டு வாங்கிட்டு வேற சீட்டு கொடுத்து மோசம் பண்ணிட்டார் முனியம்மா.
3: யாரு முனியம்மாவா? இன்னும் 4 மணிக்கு வேலைக்கு வரவ, இன்னைக்கு 7 மணிக்கு வர்றீங்க. உனக்கிட்ட திமிர
4: யார பார்த்து திமிரின்னு கேட்டீங்க? ஏமா, நானும் என் புருஷன் நாயா வச்சு தினம் ஒருவேளை ஒழுங்கா சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டேன். ஏதோ கடவுளா பார்த்து எங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுத்தாரு. கை கட்டினத வாய் கட்ட விடாம தட்டி பறிச்சுட்டீங்களே, நீங்க உருப்படுவீங்களா?
5: என்ன விளையாது, கேரளம் பிச்சைக்கார கழுதிங்க. உங்களை ஏமாத்தியாராங்க பணக்காரங்க.
4: உங்க மாதிரி அயோக்கியங்க இருக்கிறனால தான் ஊர்ல பிச்சைக்காரங்களே உருவாகுறாங்க. இந்த ஆக்கிரமம் இப்படியே நீடிக்கும்னு நினைச்சா

0: வரும்போது என்னத்தை கொண்டு வந்தீங்க, இல்ல போகும்போது என்னத்தை கொண்டு போக போறீங்க?
1: இல்ல தத்துவம் பேசுற, நாங்க ஒண்ணு ஏமாத்திரம்னா போலீஸ்ல போய் புகார் பண்ணு, இல்ல தெரிஞ்சுதப்பாரு. இதுக்கு மேல ஏதாவது பேசின
2: அவனா பேசுறா, நம்ம வீட்டு சோர் அவன் அப்படி பேச சொல்லு.
0: அம்மா சாயன், ஒரு நாளாவது ஒரு வேளையாவது நீ வயிறார சோறு போட்டிருக்கியா? இப்படி வாய் கூட்டாக போய் சொல்றியே, நீ வாய்
2: என்னடி சொன்ன?
3: அவன் மேல கை வைக்காத, தடுத்து முட்டிக்கும்.
0: ஆமா ஐயா, ஏழு ஜென்ம விடுத்தாலும் திருத்த முடியாத பாவிகள் நீங்க. உங்க கை என்ன, உங்க நிழல் பட்டாலே தருத்து ஒட்டிக்கும். நான் போறேன், ஆனா என் வயசரிசியை இங்கே விட்டுட்டு போறேன். இந்த அக்னி இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை எல்லாம் சுட்டு பசுக்கான விடாது.
1: பெரிய கண்ணகி சாபம் கொடுத்துட்டு போறா, அப்படியே ஊரே பசிக்கிட்டு எரிய போகுது. அவ விட்டு போறாள் வயசரிச்சா.
4: முனியமா சொன்னதெல்லாம் நிஜமா? அப்படின்னா உங்களுக்கு விழுந்ததா சொல்ல லாட்டரி சீட்டு முனியமா விழுந்ததா?
3: அவதான் ஏதோ உழைச்சு போனான்னா உடனே விசாரணை பண்ணி நீங்க வந்துட்டீங்களா?
4: அப்பா முனியமா பொய்யே சொல்ல மாட்டான், எனக்கு உங்களையும் தெரியும் அவளையும் தெரியும்.
1: அப்படின்னா நாங்க போய் சொல்றோம் சொல்றியா?
4: இது நான் வேற சொல்லணுமா? ஊரே சொல்லுது. அப்பா நமக்கு இல்லாத பணமா? பாவம் முனிமா, அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க.
1: நமக்கு வில வேற எங்கே இல்ல, இங்க வீட்டுக்குள்ளேயேதான் இருக்குது.
3: இந்த கதையை எப்படிதான் திருத்ததுன்னே தெரியல. தண்ட சொத்து எருமை ஒரு இளவு
2: புரியல. லட்ச ரூபாய் அவன் கையில தூக்கி கொடுக்க சொல்றியே, எப்படிதான் நீ புழைக்க போறியோ?
0: உன்னாலும் எங்களுக்கு உதவிதான் இல்ல, உபத்திரமாவது இல்லாம இருக்கட்டுமே.

0: நேரம் 9:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேயர்கள் இணைந்து கேட்டுக் கொண்டிருப்பது மயிலிறக. நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி எஃப்எம் ரெயின்போ 103 மயிலிறகு நிகழ்ச்சியில் இன்னைக்கு திரை விமர்சனமா நம்ம பேசிட்டு இருக்கிற திரைப்படம் 1975 வெளிவந்த ஆண் பிள்ளை சிங்கம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் தொடர்ந்து எப்படி பயணிக்குன்னா, வீட்டு வேலை செய்யும் முனியம்மா குடும்பத்துக்கு, அதாவது சுஜாதா குடும்பத்துக்கு, லாட்ரி சீட்டில் விழுந்த 1,00,000 ரூபாய் பரிசு தொகையை தன்னுடைய குடும்பத்தினர் ஏமாற்றி அபகரித்தது பொறுக்க முடியாம வீட்டை விட்டே வெளியேறுகிறாரு இளைய மகனான அசோக், அதாவது சிவகுமார். காதலி கீதாவின், அதாவது ஸ்ரீபிரியாவின் அறிவுரையை கேட்டு மனம் மாறும் அசோக், அதாவது சிவகுமார், ஒரு திட்டத்தோட வீட்டுக்கு மீண்டும் திரும்பி போறாரு. ஸ்ரீபிரியாவின் திட்டப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல நடிக்க ஆரம்பிக்கிறாரு சிவகுமார். அப்படி நடிச்சு அண்ணன் சோவின் விவாகரத்தை தடுத்து நிறுத்தும் சிவகுமார் தொடர்ந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் போலவே நடித்துக்கொண்டே காதலி ஸ்ரீபிரியாவை வரதட்சணை வாங்காம திருமணம் செய்துக்கிறார். பேராசையை பிடித்த செந்தாமரை குடும்பத்தினருக்கு இது ஏமாற்றத்தை தந்தாலும் கூட மகன் சிவகுமாருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற விஷயம் ஊருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிவகுமார் பேச்சுக்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கறத ஒரு வசன காட்சி மற்ற பாடலுக்கு அப்புறம் நாம தெரிஞ்சுக்கலாம்.
1: அசோக், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க?
2: கீதா, எங்க வீட்டுல இருக்கிறவங்க செய்யற அக்கிரமத்துக்கு எல்லையே இல்லாம போச்சு. இன்னைக்கு 1,00,000 ரூபாய்க்கு முனியமாக குவிந்த லாட்டரி சீட்டை ஏமாத்திட்டாங்க. ஆமா, அதை என்னால தாங்க முடியல. நியாயம் கேட்ட என்ன எடுத்து தெரிஞ்சு பேசிட்டாங்க. அதனாலதான் ஊரை விட்டே போறேன்.
1: வீட்டுல நடக்கிற அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க கண்டிச்சு கேட்காம போனதுனாலதான் அது இவ்வளவு தூரம் வளர்ந்து போச்சு. இனிமேலாவது பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாம அதை எதிர்த்து நின்னு தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்க.
2: அது என்னால முடியாது கீதா.
1: முடியாதுன்னு நினைச்சா முடியாது, முடியும் நினைச்சா எதுவும் முடியும். நாளைக்கு உங்க அண்ணிய கூட்டிட்டு வாங்க, என்ன செய்யறதுன்னு பேசுவோம்.

0: முந்தே நல்வாழ்வன கொண்டு வாழ்ந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவர்களே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவாளர்களே, குடிநிலைமை கோடி கட்டி எனக்குரிய கூடல்களே, என் அண்ணி அன்பின் திருப்படம் அறநெறியும் இருப்படம் கருணை வடிவம் கற்பின் திருவுருவம் வாடிக்கம் பார்த்துக்குரிய தங்கம் அவர்களை அவரும் உங்கள் அங்கங்களை பிளந்தேன்.
1: ஏற்கனவே அரை பைத்தியமா இருந்தா அப்ப முழு பைத்தியம் ஆயிட்டான். அப்பா, நம்ம பரம்பரையில இதுக்கு முன்னாலேயே இந்த ட்ரபிள் உண்டா? சொல்லிடுங்கப்பா, எங்கிட்ட வரக்காதீங்க.
2: ஏற்கனவே ஊர்ல இருக்கிறவங்க நாமெல்லாம் பைத்தியம் முடிச்சு கூண்டோட அலைய மாட்டோமான்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா மாதத்தங்க தலைவியாச்சே எப்படி தலைய காட்டுவேன்?
3: நான் சபுக்கு போக முடியுமா? ஆபீஸுக்கு போக முடியுமா? நாலு பேருக்கு முன்னால தலை நிமிந்து நடக்க முடியுமா?
1: இந்த அசோக் பைத்தியம் மட்டும் வெளியில தெரிஞ்சது, அவ்வளவுதான். பைத்தியத்தோட தங்கச்சின்னு நம்ம ராஜிக்கு ஜென்மத்துக்கும் கல்யாணம் நடக்காது.
2: என்னங்க செய்யறது?
1: அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். இது என்னமா விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவனை இந்த ரூம்லயே அடைச்சு வச்சுட்டு ஒரு நல்ல டாக்டர் கூப்பிட்டு வைத்தியம் பார்ப்போம். இந்த விஷயம் வெளியில தெரியாம மறைச்சிருவோம்.
4: வெரி குட் ஐடியா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம்எம் ரெயின்போ 1.03 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விருந்து கொண்டிருக்கிறது. 1975 வெளிவந்த ஆண் பிள்ளை சிங்கம் அப்படிங்கிற திரைப்படம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படின்னா, தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் போலவே நடித்து செந்தாமரை குடும்பத்தை திருத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இளைய மகனான அசோக், அதாவது சிவகுமார். ஒரு கட்டத்தில் முனியம்மா குடும்பத்தினரை ஏமாற்றி அபகரித்த லாட்டரிச்சீட்டு பரிசுத் தொகையான 1 லட்சம் ரூபாயை அந்த குடும்பத்திடமே திருப்பி தருமாறு ரொம்ப கலாட்டா பண்ணுறாரு சிவகுமார். இனிமேலும் சிவகுமாரின் கலாட்டாவுக்கு பணிய முடியாது அப்படின்னு தீர்மானித்து அப்பா செந்தாமரையும் மூத்த மகனான சோவும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதன்படி மனநலம் பாதிக்கப்பட்ட சிவகுமார் விஷ ஊசி போட்டு கொல்லும்படி சிவகுமாரின் டாக்டரான முத்துராமனிடம் கேட்கிறாங்க. முதல்ல மறுக்கும் டாக்டர் முத்துராமன், பின்பு பணத்துக்கு ஆசைப்பட்டு விஷ ஊசி போட ஒத்துக்கிறாரு. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நாம தெரிஞ்சுக்கலாம்.
1: நம்ம போட்ட திட்டப்படியே முனியமாவும் அவ புருஷனும் சாமி தம்புரான் அளந்து விட்டாங்க. மாமா மாமி உங்க அண்ணா எல்லாம் பயந்து நடுங்குறாங்க.
2: ஐயோ மூளையே மூளை, உன் திட்டம் எல்லாம் தெரிஞ்சுட்டு வருது. இதனால முனியமாவுக்கு சேர வேண்டிய பணத்தை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏழைகள் வயிறு சாபம் நிச்சயம் பலிச்சிடும். முதல்ல அவ பணத்தை கொடுத்துருங்க. இப்ப குடுக்க போறீங்களா இல்லையா?
3: பைத்தியம் தேர்றதுக்காக நாங்க இன்னும் என்ன எல்லாம் தியாகம் பண்ணணுமோ? என்ன பைத்தியம்? எல்லாரும் பைத்தியம். இந்த வீட்டுக்கு எல்லாரும் பைத்தியம். முடியுமா? தேர வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க. உங்க குழந்தை உரிமை

0: இனிமே இந்த அசோக் கூட டார்ச்சர் என்னால தாங்க முடியாது.
1: இதை சொல்றதுக்கு என்ன கூப்பிட்டீங்க?
0: ஆமாங்க, இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டியாகும்.
1: எனக்கு ஒரு வழியும் தெரியல. வெளியில சொன்னா மானம் போயிடுமே பயமா இருக்குது. வெளியில சொல்லாம இருக்கிறதுனால தினம் பிராணம் போய்கிட்டே இருக்குது.
0: அவன் மனசு சந்தோஷப்பட்டா பைத்தியம் தீருங்கிறதுக்காக இன்னும் என்னதான்டா செய்யறது?
1: இருக்கிற சொத்தை எல்லாம் தான தர்மம் பண்ணிட்டு பரதேசிகளா தெரிய வேண்டியதுதான்.
0: அசோக் பைத்தியங்கிறது இன்னும் எத்தனை நாளைக்கு முடி மறைக்கும்? எப்ப தெளியும்னு தெரியும்.
1: திடீர்னு பார்த்தா தெளிகிற மாதிரி இருக்குது, திடீர்னு அதிகமா இருக்கு.
0: அவன் விருப்பப்படிதான் நாம வாழ வேண்டியதா. கொஞ்ச நாளைக்கு என்ன பரவாயில்ல, வாழ்நாள் புறம் சித்திரவதை கூட நான் தயாரும்.
1: நமக்கு மட்டுமா சித்திரவதை? என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் வெளியில தெரியத்தான் போகுது. அப்போ அது அவனை மட்டுமா பாதிக்கும், பரம்பரை பரம்பரைக்கு நம்ம குடும்பத்தையே பாதிக்கும்.
0: இதுக்கு என்னடா வழி?
1: எனக்கு ஒரு வழி தோணுது, ஆனா அது கொஞ்சம் கொடூரமான முடிவு.
0: முடிவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நிலைமை மாறணும்.
1: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அசோக்க காதும் காதும் வச்ச மாதிரி தீர்த்திடணும். அவனுக்கு நமக்கு அமைதி கிடைக்கிறத தவிர வேற வழி கிடையாது. ரேஸ் குதிரைக்கு கூட கால் உடைஞ்சு போனா அது காலாகாலத்துக்கும் வலையினால் அவசப்படுறத பார்த்து சகிக்காம அதை உடனே சுட்டு கொண்டுடுவாங்க. அசோக எப்படி எப்படி தீர்க்கிறது? டாக்டரை கூப்பிட்டு விவரத்தை சொல்லி அவர் எவ்வளவு பணம் கேட்டால் அதை கொடுத்து அசோக்கு விஷ விஷவசிப்படுத்தணும். இதுக்கு டாக்டர் ஒத்துக்குவாரா? பணத்தாசியும் பெண்ணாசியும் உள்ளவன் எதுக்கும் தயங்க மாட்டான்.
0: டாக்டர் உடனே வர.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1975 வெளிவந்த ஆண் பிள்ளை சிங்கம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய நிறைவு காட்சிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவு காட்சி எப்படி அமையினா, மனநலம் பாதிக்கப்பட்ட சிவகுமாருக்கு செந்தாமரை கேட்டுக்கிட்டதால விச ஊசி போடுறாரு மருத்துவரான முத்துராமன். ஆனா மனசாட்சிக்கு பயந்து சிவகுமாரின் மனைவி ஸ்ரீபிரியாவிடம் விச ஊசி போட்ட விஷயத்தை சொல்லிடுறாரு முத்துராமன். இதை கேட்டு குடும்பத்தினர் எல்லாரும் கதறி அழுறாங்க. மாற்று மருந்து கொடுத்து சிவகுமாரை பிழைக்க வைங்கன்னு டாக்டர் முத்துராமனிடம் கதறாங்க குடும்பத்தினர். அந்த நேரம் பார்த்து சுயநுணைவுடன் எழுந்து வரும் சிவகுமார் விச ஊசிக்கு மாத்து மருந்தை தான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மாத்து மருந்து பாட்டில உடைச்சிடுறாரு. முனியமாவுக்கு லாட்டரி சீட்டு பரிசு தொகை 100,000 ரூபாயை கொடுத்துறோம். அது மட்டும் இல்லாம ஊரை ஏமாத்தி சம்பாதித்த அத்தனை பணத்தையும் உரியவர்களிடம் ஒப்படைத்து வருவதாகவும் மனம் திருந்தி சிவகுமாரிடம் மன்னிப்பு கேட்கிறாங்க செந்தாமரையும் அவருடைய மகனான அண்ணன் சோவும். அப்பத்தான் சிவகுமாருக்கு தான் செலுத்தியது விச ஊசி இல்ல வைட்டமின் ஊசி அப்படிங்கிற உண்மையை சொல்றாரு டாக்டரான முத்துராமன். மனம் திருந்திய குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியில் ஒன்றிணைகிறாரு சிவகுமார், அதாவது அசோக். இப்படியாக ஆண் பிள்ளை சிங்கம் திரைப்படத்தை சுபமா நிறைவு பண்ணியிருப்பாரு இயக்குனர் எஸ் பி
1: முத்துராமன். காலம் காலத்துக்கு மாத்த முடியாத மாபெரும் தப்ப நான் பண்ணிட்டோமா? என் 20 வருஷம் சர்வீஸ் கேவலம் படத்துக்காக இறந்துட்டதே. கடவுளே, என்ன இவ்வளவு பெரிய பாவம் செய்ய வச்சிருக்கியே?
2: என்ன டாக்டர், என்ன சொல்லுங்க?
1: இவங்க கொடுத்த 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அசோக்குக்கு விஷ ஊசி போட்டேன். தப்பு பண்ணிட்டோமா? நாங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டோமா? எங்களை மன்னிச்சிருமா? எங்களை மன்னிச்சிரு
2: அம்மா. என்ன அப்புறம் பேசிக்கலாம். தம்பி உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் விஷமுறைவுக்கு ஏதாச்சும் மருந்து கொடுக்க சொல்லலாம்.
1: என்கிட்ட கூட ஒரு விஷமுறிவு மருந்து இருக்கணுமே. மருந்து இருக்கு, இந்த ஊசியை போட்டா அசோக் நிச்சயப்படுத்திக்கலாம். அசோக், அந்த மருந்து கொடு. விஷம் தலைக்கு ஏறதுக்குள்ள அந்த மருந்து போட்டாகணும்.
3: வேண்டாம் டாக்டர், நான் உயிர் வாழ விரும்பல. ஏன்பா, அசோக் செத்து போயிட்டான்னா இங்க நம்ம மேல பழி வந்துடுமோன்னு பயமா இருக்கா? பயப்பட வேண்டாம்.

0: மயக்கம் தெரிஞ்சு எழுந்ததும் நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன். முதல்ல என்னாலேயே நம்ப முடியல. அப்பா, உங்களை எல்லாம் திருத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் பைத்தியமா நடிச்சேன். ஆனா அது அவ்வளவு தண்டம் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு மகன் சொல்லிக்கிட்டு வாழ்றதை விட சந்தோஷமா சாகிறதே மேல். பயப்படாதீங்க, நானே தற்கொலை செஞ்சுட்டுதான் எழுதி கொடுத்துட்டுதான் சாவு.
1: சாகும்போது கூட எங்க காப்பாற்றணும்னு நினைக்கிற பெருந்தன்மை உனக்கு இருக்குது. நேற்று வரைக்கும் உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே நான் வைக்கப்பட்டேன். இன்னைக்கு உனக்கு அண்ணன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். அந்த மருந்து கொடுத்துற சோக் நேரமாக
0: என்ன விஷ ஊசி போட்ட விஷயம் வெளியே தெரிஞ்ச பிறகுதானே இந்த பாசமும் நேசமும். ஒருவேளை மனசாட்சிக்கு பயந்து டாக்டர் புலம்பாம இருந்திருந்தா சும்மாதானே எதிர்ப்பீங்க.
1: இல்ல அசோக், இல்ல ஊசி போடும் போது கூட சும்மாதான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வினாடியும் சித்திரோட அனுபவிச்சோம். எங்களை மன்னிச்சிருப்பா.
0: பெத்த கடனுக்காக இவ்வளவு பெரிய தப்ப நான் மன்னிக்கலாம். ஆனா நம்ம குடும்பத்துக்காக உழைச்ச முனியமாவுக்கு நீங்க செஞ்ச கொடுமைகளை தெய்வம் மன்னிக்குமா?
1: அவளுக்கு தர வேண்டிய பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துறோம்பா.
0: இந்த ஊர்ல அவளை மட்டுமா நீங்க ஏமாத்துறீங்க? எத்தனை பேர் வயிற்று அடிச்சீங்க, எத்தனை பேர் வீட்டை ஜப்தி பண்ணீங்க?
1: அசோக், நாம் யார் யாரும் மோசம் பண்ணணும் அத்தனை பேருக்கு திருப்பி கொடுத்துறேன். நான் என்னடா கொடுக்கறது, நீயே கொடுத்துற எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட படுத்துறேன். ஆனா ஊசி மட்டும் போட்டுக்கிடா, மருந்து கொடுறா. இன்னமும் உனக்கு நம்பிக்கை வரல? இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்களை வரவழைக்க. நாங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை போச்சு. போறோம் எழுங்க. இவ்வளவு சொல்லி நம்பலையா? ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரது கூட நேரம் இல்லையடா. என்ன அசம், நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாங்கி வச்சிருந்தேன். குளுக்கோஸ் பாட்டில் உடச்சு
0: விட்டேன். ஆமா, இப்ப நான் உடைச்சது வெறும் குளுக்கோஸ் பாட்டில் தான்.
1: ஆமா, நான் இவருக்கு போட்டது விட்டமின் பி இன்ஜெக்ஷன். விஷ ஊசி இல்லை.
0: உண்மையிலேயே உங்களை எல்லாம் திருத்தலங்களுக்காகத்தான் இப்படி ஒரு நாடகம் ஆடி உங்களுக்கு எல்லாம் சொல்ல கொடுத்தேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என் குடும்பமும் நல்ல குடும்பம்னு இந்த நாட்டை எல்லாரும் சொல்லணுங்கிறதா என்னுடைய ஆசை.
1: ஆசைக்கு நாங்க யாரும் குறுக்கரிக்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் உதவிட்டு
2: நாளைக்கு நான் அழகு பிடிச்சாக்க பாத்திரம் எல்லாத்தையும் திருப்பி
0: கொடுத்தேன்.
1: இனிமே நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், மத்தவங்களை திட்ட மாட்டேன், சுமரா நடந்துக்க மாட்டேன். விட வேண்டிய பழக்கங்கள் எங்கிட்ட நிறைய இருக்குப்பா. மொத்தத்துல இனிமே நான் நல்லவனா இருப்பேன்.
3: மறுபடியும் மாற மாட்டீங்களே?
1: தலைவீழ நின்னாலும் மாற மாட்டேன். ஆமா, இந்த நாடகத்துக்கு உனக்கும் பங்கு உண்டா?
3: ஆமாங்க. ஆனா நான் சைட் ஹீரோயின் தான். அவதான் ஹீரோயின்.
1: அம்மா, ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து இல்லமா?
3: இப்படி ஒரு நல்ல காட்சியை பார்க்க தவம் கிடைக்கும். எப்பவும் இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் நினைக்கும். நான் சாமிய வேண்டவும் இல்ல, காசு வெட்டி போடவும் இல்ல. எல்லாம் தம்பி சொன்னபடி செஞ்ச.
0: முனிமா, கொஞ்சம் இதே பணத்தை வாங்கிட்டு போ.
3: யார் சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் தம்பி. இனிமே இது என் சொந்த வீடு மாதிரி.
0: தாராளம இல்லையாரு, லாட்டரி சீட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு சொன்ன.
1: அப்போ நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. நான் வரக்குமா
0: டாக்டர்? நீங்க செய்த உதவியை மறக்கவே மாட்டேன்
1: டாக்டர். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அந்த 50,000 ரூபாய் திருப்பி கொடுத்துறீங்களா? அப்பவே அசோக் கிட்ட கொடுத்துட்டேன். நல்ல எண்ணங்கள் எப்பவுமே வெற்றி அடையும். வீடு திருந்துனா நாடு திருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்தது 1975 ஆண்டு வெளிவந்த ஆண் பிள்ளை சிங்கம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 10 மணி 1 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த இரவு நேரத்தில் நேர்கள் இணைந்திருப்பது மனதோடு ரெயின்போ நேர் விருப்பம். நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கக்கூடிய நேரம் இந்த நேரம். அதுவும் குறிப்பாக புதிய நேர்களுடைய வருகைக்காக நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. புதிய நேர்கள் மட்டுமில்ல, நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்று நீண்ட காலமாக பாடல் கேட்காத நேர்கள் கூட இணைப்பில் வந்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். உங்களுக்காக 2312311 0346 2316 3123 ஆகிய 3 எண்கள் காத்துட்ருக்கு. 0422 அப்படிங்கிற என்ன முன்னிணைப்பாக சேர்த்திட்டு இந்த எண்களில் அழைச்சி தொலைபேசி அழைப்பு வழியாக நேரலையில் கூட பாடல் கேட்கலாம். அதே நேரத்தில் 9585800003 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக்கு

0: ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இணைந்திருப்பது மனதோடு ரெயின்போ. நேயர் விருப்பமாக, புதிய நேயர்களுடைய விருப்பமாக நம்மோடு ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க பாடல் கேட்பதற்காக. வணக்கம், யாருங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சசிப்ரியா, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க.
0: சசிப்ரியா, எப்படி இருக்கீங்க சசிப்ரியா?
1: ஹலோ.
0: ஆ, சசிப்ரியா கேக்குதா நான் பேசுறது?
1: ஆ, கேக்குது.
0: ஏய், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கறங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். திருப்பூர்ல எந்த பகுதியில் இருக்கீங்க?
1: பல்லடம்
0: சைடுல இருக்கீங்க. ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு சந்தன காற்று, செந்தமிழ் ஊற்று, அந்த பாட்டு வேணுங்க. தனி காற்று ராஜா படத்துல இருந்து
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: நேரம் 10:13 எஃப்எம் ரெயின்போ 503 மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல் புதிய நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த விஷயம் நம்ம கூட அடுத்த நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? இனிய இரவு வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? நலம் தான் அனைவரும். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கடல் மீன்கள் படத்தில் தாளாட்டு தேவானம்
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

10:17 நிமிடத்தில் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனதோட்டு ரெயின்போ. நேயர் விருப்பமா, புதிய நேயர் விருப்பமா, அந்த வகையில் அடுத்ததாக கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் ஜில்லா அலகாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த எஸ்பி உச்சே கவுடா பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. என்ன பாடல் அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க.

0: கர்நாடக மாநிலத்திலிருந்து உச்சே கவுடா இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. வீரா திரைப்படத்திலிருந்து தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். மனதோடு ரெயின்போல அடுத்ததா விருப்ப பாடல் கேட்பதற்கு யார் காத்திருக்காங்க அப்படின்னா, வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுக்கரை வட்டம் ஏலூர் கிராமத்துல காளிச்சாமி பேசுறேன்.
0: காளிச்சாமி, என்ன பாட்டு வேணும் காளிச்சாமி?
1: அதான் மொட்டை கந்து பூவிலி வாசம் உண்டு.
0: ஓகே ஓகே,
1: அந்த பாட்டு போடுங்க.
0: ஓகே ஓகே.

0: சின்னத்தம்பி படத்துல இருந்து நாம கேட்ட பாடலை விருப்பமாக்கிட்டு இருந்தாங்க. ஈரோடு மாவட்டம் சின்ன செட்டிபாளையம் கோவிந்தராஜ். நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விருப்பமாக கேட்பதற்காக காத்திருக்கிற நேயர் யார், எங்கிருந்து வந்திருக்காங்க? ஹலோ, ஓகேங்க செல்லப்பன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? பாடல் வந்துருச்சு,
1: பயணங்கள் முடிவதிலிருந்து வைகரையில் பாட்டு.
0: நீங்க கேட்காததுக்கு முன்னாடியே பாடல் வந்துருச்சு.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விருப்பமாக கேட்பதற்காக யார் வந்திருக்காங்க? வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் பல்லடத்துல இருந்து கலைச்செல்வி பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணும் கலைச்செல்வி?
1: வாயம்புலி படத்துல இருந்து புத்து குட்டு ஊத்து வேணும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்க போவது யார், எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம் சார், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க?
1: சார், நான் திருப்பூர் சந்திராபுரத்துல இருந்து விக்னேஸ்வரன் பேசுறேன்.
0: விக்னேஸ்வரன், என்ன பாட்டு வேணும் விக்னேஸ்வரன்?
1: சார், எனக்கு கரகாட்டக்காரன் படத்துல இருந்து ஊரு விட்டு ஊரு வந்த பாட்டு.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

போல கட்டுல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

கேட்ட பாடலை விருப்பமாக கேட்டிருந்தாங்க. சூலூர் கணேசமூர்த்தி, பழனி முத்துக்குமார், பேரூர் சிவசுப்ரமணியம் ஆகியோர். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை கேட்டது மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ். நேரம் 10:56. நாளை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நாளை காலை 6:02 காலை தென்றல் குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலகை, நாளை காலை 7:00 முதல் 9:00 வரை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, காலை 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம், காலை 7:45 உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி உணவியல் நிபுணர் பரிமலா தேவி அவர்கள் வழங்கும் உரை, காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், காலை 9:02 இது எங்கள் சாய்ஸ், காலை 10:02 சுட்டிஸ் சாய்ஸ் குழந்தைகள் பங்கு பெறும் விளையாட்டு நிகழ்ச்சி, காலை 11:02 கேட்ட பாடல்களும் கேட்காத தகவல்களும், பகல் 12:00 வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது என்று மணிக்கு நேயர் நெஞ்சம், பகல் 12:50 வசந்த இல்லம் தொடரும், பகல் 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ, 1:55 பாடல் ஒன்று, அதனைத் தொடர்ந்து வானிலை அறிக்கை, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் ஸ்கீம், 2:30 உருப்புறத்தில் நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்ட மேகனா அவர்கள். பிற்பகல் 3:00 கிராம போனும் 103 நேயர் விருப்பம். மாலை 4:00 மயக்கும் மாலை.

0: 5:02 சித்திரை செவ்வானம் இளமை புதுமை, மாலை 6 மணிக்கு பூச்செண்டு, 6:40 டீக்கடை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி, அதனைத் தொடர்ந்து மல்லிகைப்பூ சாகுபடி குறித்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கே ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம், 8:05 வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 சட்ட அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் நிகழ்ச்சி, 9:30 மயிலிறகு, 10:00 மனதோடு ரெயின்போ லிஸ்னர் சாய்ஸ், 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல். நாளை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். சென்னை மெட்சென்டரில் இருந்து வந்த அறிவிப்பின்படி நமது கோயம்புத்தூர் மாநகரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 28°C, குறைந்தபட்சமாக 23°C பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 34°C அதிகபட்சம், குறைந்தபட்சமாக 25°C பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 32°C, 24°C குறைந்த அளவாக பதிவாகியுள்ளது. ஊட்டி உதகமண்டலத்தில் 21°C அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக 17°C. பாலக்காட்டில் 26°C அதிகபட்ச வெப்பநிலையாகவும், குறைந்தபட்சமாக 24°C பதிவாகியுள்ளது. இனி 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: அடுத்த அறிவிப்புகள் இன்னும் சில நொடிகளில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

நேரம் 11:01 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில முதலாவதாக வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக. ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் குழுவினர் குரல்ல, பா விஜயின் வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அருமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் இருமுகன் திரைப்படத்திற்காக கிறிஸ்டோபர் ஸ்டான்லி மற்றும் குழுவினர் குரல்ல கார்கி வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

முழுமையான கொண்டாட்டம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
2: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
3: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
4: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
5: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: நேரம் 11:15 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில நினைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி குரல்ல தாமரையின் வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

இனிமையான பாடல்களை இந்த மாதிரி இரவு நேரங்களில் கேட்கறதே ஒரு தனி சுகம்தாங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மஜ்னு திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல, வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நேரம் 11:27 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நண்பன் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் குழுவினர் குரல்ல கார்கியின் வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அநேகன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் த்ரிஷா இல்லனா நயன்தாரா திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார், சைந்தவி மற்றும் கல்யாணி பிரதீப் குரல்ல, கபிலன் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் டான்னு.
1: அருமையான பாடல்களை இந்த இனிய இரவு வேளையில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்னை எரிந்தால் திரைப்படத்திற்காக.

நேரம் 11:50 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அமரக்காவியம் திரைப்படத்திற்காக கேஜி ரஞ்சித் மற்றும் மது ஐயர் குரல்ல, வெற்றி செல்வன் வரிகளில், ஜிப்ரான் இசையில.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக குக்கு திரைப்படத்திற்காக கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் குரல்ல, யுகபாரதி வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையில. அடுத்ததாக 12 மணி முதல் 4 மணி வரை இடைவிடாத பாடல்கள் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவுன்னு உங்களுக்காக அடுக்கடுக்கான அருமையான பாடல்கள். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி.

0: விலங்கில் உயர்ந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர்?

0: கூடமா?
1: ஆஹா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: உந்தாம் பூச்சாண்டி காட்டாதே.
1: நம்ம கிட்ட போடுறிய தப்பு தாளம் தானா
0: என்னம்மா கண்ணு.

0: மனதே ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக மூக்குத்தியம்மன் திரைப்படத்திற்காக.

திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்

0: இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜி பி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருத்தணி ஏ ஜி லோகநாதன் அவர்கள் தவில், தத்துவமறிய தரமா ரீதி கவுளராக

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜி பி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மாயா மாளவ கவுளராகத்தில் அமைந்த தேவதேவ கலையாமிதே, சுவாதி திருநாள் சாகித்யம், ரூபகதாளம்,

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜி பி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில்.

நேரம் 5 மணி, இணைந்திருக்கிறோம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீ சாரதா சுப்பிரபாதம் கேட்கலாம்.